மாதம் 13 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49 நிமிடம் 46 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. அதிகாரம் பயனில சொல்லாமை. குரல் எண் 192. பொருள் பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறமில்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
9: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
8: கொஞ்ச காஃபி, நிறைய பேச்சு.
9: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
8: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: Hey man, உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற?
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:16 நொடிகள். நேயர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 பத்திரிகை இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிருக்கு நிகரான நீர்வளம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகம் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ வளரிளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகரத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்த புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மனநலத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு. 6:20 முதல் 7:00 வரையிலும், மீண்டும் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்ததே வானம். 11:05 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 இருந்து 8:15 வரையிலும், 8:30 இருந்து 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை, ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் நாகஸ்வரம், கடம்பத்தூர் கே எம் சரவணன் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 இல

வாழ்க்கையும் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 மணிக்கு விடியலை தேடி நாடகம் எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடல் பேசி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 முதல் 5:30 வரை பொன்மாலை பொழுது காதலி என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை 8 முதல் 8:58 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நாட்டுப்புறப்பாடல் பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத வானிலை. 10 அகில பாரத பிராந்திய மற்றும் மெல்லிசை. 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. இனி சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று 5 சுவாமி வெள்ளி யானை வாகனத்திலும் அம்மன் வெள்ளி சர்ப வாகனத்தில் எழுந்தருளி திருவீதியுலா. மாலை 4 அபிஷேக ஆராதனை. இரவு தங்கமயில் வாகனத்தில் திருவீதியுலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை பரிவார தேவதைகளுக்கு கும்பாலங்காரம், யாகசாலை பிரவேசம், பூர்ணாயுது தீபாரதனை நடைபெறும். புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமக்க கவுண்டன் பாளையம் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நாளில் 108 பால்குட அபிஷேகம், 108 திருவிளக்கு பூஜை, கோகுலட்சுமி விழாவின் இன்று காலை மூலவர் உற்சவர் பார்த்தசாரதி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், மாலை சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை, உரியடித்தல், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மின்விளக்கு அலங்காரத்துடன் வீதியுலா.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10. ஆகாஷவாணி
3: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
4: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான். மனக்கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான் பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான். போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகிர்ந்தவை அனைத்தையும் கற்று தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களை எல்லாம் கற்று தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்க.

0: வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:15. நேர்களே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மணக்கமிழ் வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 18 நாள், இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35, 2 நொடிகள். உழவர்கள்

செய்திகள். இதில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

செய்திகள். இதில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: ஏதாவது காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வருவான். அப்படியே போகிற வழியில் நம்ம காற்ற முத்தையும் பார்த்துட்டு போயிடுவான். ஆ, வீடும் வந்தாச்சு. காற்ற முத்த, காற்ற முத்த, நேற்று மாதிரி தோட்டத்தில் இருப்பார் போல இருக்கு. சரி, அப்படி போய் சுற்றி தோட்டத்தில் போய் பார்ப்போம். ஆ, இதோ இருக்கிறாரு. காற்ற முத்த, காற்ற முத்த,
1: யாரு? ஓ, கருத்த முத்தா.
0: ஆமாம்பா, நேத்து இதே நேரத்துல தான் வந்தேன்.
1: ஆமாம்ப்பா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் போல இருக்கு.
0: என்னது?
1: நேத்து மத்தியானம் புளியங்காய் அரைச்சி மீன் குழம்பு வச்சிருந்தோமே எங்க வீட்டுல.
0: ஆஹா,
1: எப்படி இருந்துச்சு?
0: ஐயர மீன் குழம்பு அமிர்தம் போல இருந்ததுப்பா.
1: நல்லா சாப்பிட்டியா?
0: மீன் நாக்கில வச்சு ஐஸ் கட்டி போல கரையுது.
1: அதான்ப்பா ஐர மீன். ஆத்து மீன் அப்படிதான் இருக்கும், நல்ல சத்துள்ள மீன். நேத்து ஒரு புடி நானும் பிடிச்சப்பா.
0: மதியம் மீன் குழம்பு சாட்டமா? கனவுல புள்ள மீனு காப்பகம் மீனு பாட்டதாம்பா வருது.
1: ஆமா ஆமா, என்ன மீன் வந்துச்சு? குறவ மீன் வந்துச்சா?
0: ஐர மீன், குறவ மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீன், வாழை மீன், எல்லா மீனும் வந்துச்சுப்பா.
1: எப்பா, ஆறா மீன் ஒரு மீன் இருந்துச்சு, சேத்து மீன், பாம்பு மாதிரி இருக்கும். அந்த மீன் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியலப்பா.
0: ஆமாப்பா, சின்ன வயசுல ஏரி தண்ணில குட்டையை குழப்பி நல்லா புடிச்சுமே.
1: ஆமாப்பா, சேத்து மீனுப்பா அது.
0: ஒரு தடவை மீன் சொல்லி பாம்பு வாழை பிடிச்சிய.
1: கரெக்டா சொல்றப்பா, நான் என்னென்ன செஞ்சனோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் நீ.
0: ஆமாமா.
1: சரி சரி, இப்படி உட்காரு.
0: சரி,
1: என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நேத்து கொத்தி போட்டேன், இன்னைக்கு விதை விட போறேன். நீனும் அந்த நேரம் பார்த்து வந்துட்ட.
0: ஆமா.
1: சரி, எதுக்கு வந்த, என்ன விஷயம்?
0: சந்தைக்கு காய்கறி வாங்கலாம்னு போனேன்.
1: சரி,
0: வீட்டு தோட்டத்துல காய்கறி தோட்டம் அமைக்கிறதா நேத்து பாத்தனா. உன்னை பாத்துட்டு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துருதுப்பா, நானும் வீட்டு தோட்டம் போடலான்னு.
1: ஓஹோ, வீட்டு தோட்டம் நீனும் அமைக்கலான்னு இருக்க.
0: ஆமா.
1: சரி சரி சரி, ஒன்னு இல்லப்பா, மண்ணு நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும்.
0: சரி,
1: நல்லா பொலபொலப்பான மண்ணா இருக்கணும், சத்துள்ள மண்ணா இருக்கணும். அப்புறம் தொழு உரம் போடணும்னு சொன்னா.
0: ஆமா, என் வீட்டுல ஆட்டாம் புழுக்க மாட்டு சாணம் இருக்குது, பரவாயில்லையா?
1: எப்பா, ஆட்டு சாணம் அன்றைக்கே உரம்.
0: ஓஹோ,
1: மாட்டு சாணம்னா ஒரு வருஷம் வச்சிருந்து போட்டா நமக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமா ஆமா,
1: பச்சை சாணம் போட்டோம்னா செடி கருகி போடும்.
0: கரெக்டா சொன்னப்பா.
1: இப்ப உன் வீட்டை சுத்தி வேற அதிகம் இடம் இல்லைன்னு வேற சொல்ற, மொட்டை மாடியில கூட நீ காய்கறி பயிர் சாகுபடி பண்ணலாம்ப்பா.
0: என் மாடி பெரிய மாடி அது.
1: ஆமா, வடிகால் வசதி நல்லா வச்சுக்கணும்.
0: சரி,
1: சிமெண்ட் தொட்டி அதெல்லாம் கிடைக்குது, மரப்பெட்டிகள்ல கூட காய்கறி பயிர் சாகுபடி பண்ணலாம்.
0: சரி,
1: செம்மண், மணல், தொழு உரம் இதெல்லாம் சம பங்கு எடுத்துக்கிட்டு அந்த தொட்டியில அதெல்லாம் நிரப்பி விதைகளை 10 அல்லது 15 நாள் இடைவெளியில நம்ம விதைச்சிடணும்.
0: ஓஹோ,
1: இப்ப விதைன்னு பார்த்தோம்னா வெண்டை, அவரை, பீன்ஸ், தட்டைப்பயிறு இதெல்லாம் விதைப்பா நம்ம செய்யலாம்.
0: சரி,
1: தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து நாற்று விட்டு அப்புறம் பயிர் பண்ணலாம்.
0: ஓஹோ, நல்ல ஐடியா.
1: வெண்டை அவரையெல்லாம் நம்ம விதைய ஊனி ஒரு குழிக்கு ஒரு 2 விதை 3 விதைன்னா அது அந்த தொட்டியில அப்படியே வளர்ந்து வரும்.
0: நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன்பா.
1: இதே மாதிரி நம்ம மாடி தோட்டமும் போட்டுக்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி,
1: எப்போதும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை தான் நம்ம விதைக்கணும். இப்ப பாண்டிச்சேரினா இந்த பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சொல்றோம் இல்லையா, தாவரவியல் பூங்கா,
0: ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது.
1: அங்க ஒரு விவசாய ஆபீஸ் இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, தெரியும் தெரியும் எனக்கு.
1: அங்க நல்ல தரமான விதைகள் கிடைக்குது. இது போக மார்க்கெட்ல சில தனியார்களும் நல்ல விதைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. பழக்கத்தோட அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படையில நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம்.
0: சரி சரி சரி,
1: இந்த மாதிரி விதைகளை விதைச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை சூடோமோனோஸ் ஃபுளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விருடி, 1 கிலோ விதைக்கு 2 கிராம். நம்ம 1 கிலோ விதையெல்லாம் வாங்க போறது இல்ல.
0: ஆமா, கொஞ்சம்
1: ஒரு 100 கிராம் 50 கிராம் இப்படிதான் வாங்க போறோம்.
0: ஆமா,
1: அதுக்கு தகுந்த மாதிரி நாம விதை நேர்த்தியை செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பண்ணணும்.
0: சரி சரி,
1: இந்த மாதிரி விதை நேர்த்தி

0: செஞ்சோம்னா வேர் மூலியமா வரக்கூடிய நோயெல்லாம் இருக்குல்ல,
1: ஆமா
0: இதெல்லாம் இல்லாம பாத்துக்கலாம்.
1: ஓஹோ, கதை முத வீட்டு மாடியினுடைய தோட்டத்துல இந்த தோட்ட பயிரெல்லாம் வைக்க சொல்ற?
0: ஆமா, மாடி தோட்டம்.
1: இதுக்கு தண்ணி பாசறதெல்லாம் எப்படி, இத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு.
0: அப்பா, ஏற்கனவே மாடியில வந்து நம்ம தொட்டியில வச்சிருக்கிறோம்.
1: ஆமா,
0: அந்த தொட்டிக்கு கீழே வந்து ஒரு ஓட்டையும் இருக்கும்.
1: இருக்குது இருக்குது.
0: அப்ப தண்ணியை நம்ம விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல தண்ணி வடிஞ்சிரும். அது ஒரு சின்ன ட்ரேல அந்த தண்ணி அப்படியே சேகரிக்கிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பு வச்சுக்கணும். ஏன்னா மாடியில ரொம்ப நேரம் தண்ணி நின்றுட்டே இருந்தா மாடியும் வீணா போயிடும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால தண்ணி அதிகமா இறங்காத மாதிரி பாத்துக்கணும், அளவாவும் நம்ம பாய்ச்சணும். அதனால காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு அளவா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா நல்லதுப்பா. மாடி தோட்டத்துல வருமானமும் வரும், மாடியும் வீணாகாம நம்ம இடத்தையும் நம்ம காப்பாத்திக்கலாம்.
1: கரெக்ட் தான் நீ சொல்றது.
0: ஆமா, முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை போடுறது நல்லதுப்பா.
1: சரிப்பா.
0: குப்பை கூளம், வீட்டு கழிவு, தழைகள் இதெல்லாம் நம்ம கொள்ள பக்கம் ஒரு குழியை வெட்டி அதுல போட்டு அது மக்கிற மாதிரி, அதாவது கம்போஸ்ட் உரம் கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா குழி அப்பப்ப மாத்தி மாத்தி பழைய குழியிலிருந்து அந்த உரத்தை எடுத்துட்டு வந்து நாம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓ, இதெல்லாம் போடலாமா?
0: ஆமாப்பா, எல்லாம் மக்கிறது தானே.
1: என் பொஞ்சா இந்த காய்கறி அரிஞ்சதெல்லாம் போயிட்டு குப்பையில போடுறா?
0: அப்படிலாம் இனிமே செய்யாதப்பா. அதெல்லாம் ஒரு குழிய வெட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டுட்டே வா.
1: சரி சரி.
0: கொஞ்ச நாள் கழிச்சு அது நிரம்புன உடனே அப்படியே மேல் மண்ணை போட்டு மூடிட்டு அப்பப்ப லேசா தண்ணி தெளிச்சா போதும், அது கொஞ்ச நாள்ல மக்கிப்பிடும். அப்புறம் வேற குழியில நீ புதுசா போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பழைய குழியில இருந்ததுலாம் நல்லா உரமாயிட்டான்னு பாரு.
1: ஆமா,
0: உரம் ஆயிட்டுனா அதை எடுத்து நம்ம காய்கறி பயிர்களுக்கு உரமா போட்டுக்கலாம்.
1: கரெக்ட் பண்ணி சொல்றது.
0: இதெல்லாம் போக இந்த வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம்,
1: ஆமா,
0: கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை கூட வாங்கிட்டு வந்து நம்ம போடலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: மிளகா நல்லா விளையுதுப்பா. கொஞ்சம் கீரையும் அப்பப்ப போட்டுக்கப்பா. ஏற்கனவே கீரையை பத்தி நம்ம நிறைய ஒன்றனை சொல்லிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சிருக்கியா இல்லையா?
1: வச்சிருக்கேன்.
0: சரி,
1: காத்தமுத்த.
0: சொல்லுப்பா கருத்தமுத்த.
1: நீ இவ்வளவு சொன்ன.
0: ஆமா,
1: எனக்கு இன்னப்புறம் உழவர் சந்தைக்கு போற வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: ஏன்பா?
1: இதெல்லாம் என் வீட்டு மாடி தோட்டத்திலே பயிரிட்டுனா நான் என் உழவர் சந்தைக்கு போறேன்.
0: ஆமா ஆமாப்பா, நீ விதை எதையே வாங்கிட்டு வந்து நீ ஆரம்பி, நானும் கிட்ட வர்றேன், என் கிட்ட இருக்கிற உரத்தையும் உனக்கு குடுக்கறேன். நீ என்ன பண்ற, தக்காளி, கத்திரி, மிளகா, அப்புறம் வெண்டை, கொத்தவரை, முள்ளங்கி, கீரை வகை இதெல்லாம் பயிர் பண்ற.
1: சரி,
0: எனக்கும் அப்பப்ப குடுத்து உதவுப்பா.
1: கண்டிப்பாப்பா.
0: சரி, இவ்வளவு நேரம் பேசிட்டு நீ என்ன எனக்கு கொண்டு வந்த?
1: ஒரு பை நிறையா 50 எலுமிச்ச வச்சிருக்கான்.
0: எலுமிச்ச மழை கொண்டு வந்திருக்கியா?
1: ஆமா.
0: எப்பா, எலுமிச்ச மழம்லாம் நம்ம கட்டாயம் சாப்பிடணும்பா. வைட்டமின் சி சத்து அதுல அதிகம் இருக்குது. வேற என்ன சத்து இருக்கு சொல்லம்பா?
1: நீரிழிவு வியாதியால அவதிப்படுறவங்க,
0: ஓஹோ,
1: தினமும் ஒரு எலுமிச்சை சாறு குடிச்சாங்கன்னா வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இதெல்லாம் இல்லாம போயிடும்பா.
0: பல நோய்க்கு இது மருந்தா இருக்குதா?
1: ஆமா,
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா எலுமிச்சம்பழம்னா. அத ஊறுகாய் போட்டு நான் சாப்பிடுவேன் பாரு. அத பிசைஞ்ச ஒரு சட்டி சோறு அப்படியே தின்னுடுவோம்பா.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.
0: சரி சரி, நீ குடு. ஆனா ஒண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா?
1: என்னது?
0: சின்ன வயசுல செவிரேறி குதிச்சு.
1: ஆமா,
0: எவனோ ஒருத்தன் வீட்டு கொள்ளையில போய் ஒரு முட்டை எலுமிச்சம்பழம் பறிச்சிட்டு வந்தோமே.
1: காத்தமுத்த, நான் செஞ்ச நல்லதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையா? ஆனா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன்
0: பாடியாப்பா. இதெல்லாம் மறக்க முடியுமா?
1: காதமுத்த, எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு நம்ம மதுல ஏறி குதிக்கும் போது கொள்ளகாரம் பாத்துட்டு நம்மள தெரிஞ்சு ஓடியாந்தானே.
0: ஆமா, ஓடியாந்தான்.
1: அப்ப கூட ஸ்கூலு கால் சட்டை வேலியில மாட்டி கிழிஞ்சு போச்சா?
0: ஆமாப்பா, உன் கால் சட்டைய பாத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
1: அதையும்
0: மட்டும் போய் நல்ல காய்கறியா பார்த்து வாங்கிட்டு வந்துருப்பா.
1: சரி சரி சரி, போயிட்டு வரம்பா.
0: போயிட்டாப்பா, போயிட்டாப்பா.

0: எங்களே, இன்றைய உழவுக்கான செய்திகளில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள்.

0: வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில்,

0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நயனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்ற பின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத்திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஆங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 17 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிருக்கு நிகரான நீர்வளம் காப்போம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. உலக உயிர்களுக்கு அடிப்படை தேவை நீர். அந்த நீரை முறையாக கையாள தவறியதால் வந்த விளைவுகளையும் வரும் விளைவுகளையும் பற்றி இன்று அறிந்து கொள்வோம். தொழிற்பேட்டைகள் உருவாக்கமும் நகரமயமாக்கலும் சில வழிகளில் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றினாலும் பல வழிகளில் தீங்குகளை விளைவிக்கின்றன. நாகரீக வாழ்க்கை என்ற பெயரில் நாம் கடைபிடித்து வரும் பல செயல்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைத்து வருகின்றன. தொழிற்புரட்சியிலும் தொழில்நுட்பத்திலும் அதிக கவனத்தை செலுத்தி வருவதால் அடிப்படை தேவைகளின் அவசியத்தை மறந்துவிட்டோம். அன்று காட்டை அழித்து விளைநிலங்களை உருவாக்கினோம். இன்று விளைநிலங்களை அழித்து வீடுகளையும் தொழிற்பேட்டைகளையும் உருவாக்குகின்றோம். நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து வந்த ஏரிகளையும் குளங்களையும் அடைத்து அங்கேயும் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுகிறோம். தண்ணீர் சிறிதும் தேங்காத வண்ணம் அனைத்து மழைநீரையும் கழிவுநீர் கால்வாய் மூலம் அப்புறப்படுத்துகிறோம். இதுதான் நாம் அறிந்த சுகாதாரமான வசதியான வாழ்க்கை. பின்பு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டதென்று அவஸ்தைப்படுகிறோம். எண்ணிலடங்கா ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் இருந்த நம் தேசத்தில் பல ஏரிகள் அடைக்கப்பட்டுவிட்டன. பெய்யும் மழைநீரை சேமித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தியும் கோடை காலங்களில் ஏரி நீரை பயன்படுத்தினோம். அன்று அப்படிப்பட்ட பல நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இன்று கோயில்களின் அருகில் இருக்கும் குளங்கள் கோயிலுக்கு உட்பட்ட இடங்களில் சேகரிக்கப்படும் மழைநீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஏதுவாக இருந்தன. இன்று கோவில் குளங்களும் பெருமளவில் அடைக்கப்பட்டு வருகின்றன. வேப்பமரத்தை கும்பிட்டு வந்த மக்கள் பின்பு ஆலயமாக மாற்றினர். பிறகு கோயில் நன்கொடை அதிகரித்தது. நிதிநிலை பலமானது. அதன் விளைவு கோயிலை பெரிதாக்க விரிவுபடுத்தி கட்ட அந்த வேப்பமரத்தையே வெட்டிவிட்டு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறோம். இப்போது வேப்பமரமும் இல்லை, குளமும் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான கோவில் மட்டும் ஜொலிக்கிறது. நம் முன்னோரின் நல்ல பல கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் தவறாக புரிந்து கொள்கிறோம் அல்லது பழித்து பேசுகிறோம். அதன் விளைவுகளே அவர்கள் அடைந்த இன்பங்கள் பல இன்று நமக்கு இயற்கையால் மறுக்கப்படுகிறது. புதுவைக்கு புகழ் சேர்க்கும் பல சிறப்புகளுள் இங்கு கிடைக்கும் குடிநீர் முதன்மையிடத்தை வகிக்கிறது. இந்தியாவிலேயே புதுவையில் உள்ளது போல் தண்ணீர் வசதி வேறெங்கும் இல்லை என்று சிலரும் கூறுகின்றனர். தண்ணீர் என்பது மனித வாழ்க்கைக்கு மட்டுமின்றி உலக உயிர்கள் அனைத்திற்கும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது. உலகில் 1/3 தண்ணீர் இருந்தாலும் நாம் உட்கொள்ள தகுந்த நல்ல தண்ணீர் மிகவும் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக புதுவை பகுதியில் குடிப்பதற்கு நிலத்தடி நீரையே பெரிதும் நம்பியிருக்கிறோம். அதிகமான நிலத்தடி நீரை வெளியே எடுப்பதால் பல பக்க விளைவுகளை நாம் எதிர்கொண்டுதான் வருகிறோம். கடந்த பல ஆண்டுகளாக இப்படி மிக அதிகமான அளவில் நிலத்தடி நீரை எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே இறங்கியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தவிர்க்க முடியாத காரணங்களால் எடுக்கப்படும் நிலத்தடி நீரை இன்றியமையாத தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தி நீரை சேமிக்க வேண்டும். பொது குழாய்களில் வாகனங்களை கழுவுவது, கால்நடைகளை குளிப்பாட்டுவது, கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்துவது போன்ற செயல்களால் நாம் திரும்ப பெற முடியாத இயற்கை வளத்தை வீணாக்காமல் சிதறும் ஒவ்வொரு துளி நீரையும் சேமித்தால் வருங்காலங்களில் நம்மை சிதறவிடாமல் அது காக்கும் என்பது உண்மையே.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிருக்கு நிகரான நீர்வளம் காப்போம். வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி
1: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்
6: வணக்கம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளில் புது ரத்தம் பாய்ச்சிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் கடினமான தருணங்களிலும் விவேகமான முடிவுகளை மேற்கொள்ளும் ஊக்கத்தை மனித குலத்திற்கு வழங்கும் நிரந்தர ஊற்று கண்ணாகவே திகழ்வதாக அவர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த ராஜ்யத்துறை செயல்பாடுகள் குறித்த ரக்ஷா ஆவணத்தை வெளியிட்டார் அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகளுடன் இந்தியா எட்ட வேண்டிய பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடுகள் குறித்த விரிவான செயல்திட்டமாக இந்த ஆவணம் அமைந்துள்ளது இந்தியா பெல்ஜியம் பிரதமர்களின் சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதுப்பிக்கவல்ல எரிசக்தி சைபர் குற்றங்கள் மற்றும் ராஜ்யத்துறை பயிற்சி தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பாதுகாப்பு துறையில் ஒத்துழைக்கும் உத்தேசம் குறித்து பூர்வாங்க ஆவணம் ஒன்றும் இறுதி செய்யப்பட்டது தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து மாநில மாசு கட்டுப்பாடு குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள 4 நிமிட விழிப்புணர்வு குறும்படத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார் எல்இடி திரையுடன் கூடிய வாகனங்கள் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இக்குறும்படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:21 நொடிகள் புதுவை புதுமையில் தொடர்வது
7: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: காங்கிரசின் பிரதிநிதிகளுக்குள்ளே இத்தகைய தீண்டாமை இருந்து வருகிறது என்றால், இவர்கள் யாருக்கு பிரதிநிதிகள் என்று வந்திருக்கிறார்களோ அந்த மக்களிடம் தீண்டாமை இன்னும் எவ்வளவு மோசமாக இருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். இதை எண்ணியதும் பெருமூச்சு விட்டேன். அங்கே இருந்த சுகாதார கேட்டிற்கோ எல்லையே இல்லை. எங்கும் தண்ணீர் குட்டை குட்டையாக தேங்கி கிடந்தது. சில கக்கூசுகளே இருந்தன. அங்கிருந்த நாற்றத்தை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இதை பற்றி தொண்டர்களிடம் சொன்னேன். அது எங்கள் வேலை அல்ல, தொட்டிகளின் வேலை என்று அவர்கள் திட்டவட்டமாக பதில் சொல்லிவிட்டார்கள். விளக்குமாறு ஒன்று வேண்டும் என்று கேட்டேன். உடனே அந்த நபர் ஆச்சரியத்தோடு என்னை விழித்து பார்த்தார். ஒரு விளக்குமாற்றை தேடி பிடித்து கக்கூசை சுத்தம் செய்தேன். ஆனால் எனக்காகவே நான் சுத்தம் செய்து கொண்டேன். கூட்டமோ மிகவும் அதிகம், கக்கூசுகளோ மிக கொஞ்சம். ஆகையால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. ஆனால் அந்த வேலையை நான் ஒருவனாக செய்துவிடக்கூடியது அல்ல. ஆகவே என் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுவதோடு திருப்தியடைய வேண்டியவனானேன். மற்றவர்கள் துர்நாற்றத்தை குறித்தோ அசுத்தத்தை பற்றியோ கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. அதோடு போகவில்லை. சில பிரதிநிதிகள் தாங்கள் இருந்த அறைகளுக்கு வெளிப்புறம் இருந்த தாழ்வாரத்தில் இரவு நேரத்தில் கொஞ்சமும் கவலைப்படாமல் மலஜலம் கழித்து வந்தார்கள். காலையில் இந்த இடங்களை தொண்டர்களுக்கு காண்பித்தேன். சுத்தம் செய்யும் வேலையை மேற்கொள்ள யாரும் தயாராக இல்லை. அதை செய்யும் கௌரவத்தில் என்னுடன் பங்கு கொள்ள யாரும் கிடைக்கவில்லை. நிலைமை இப்பொழுது அதிக அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. ஆனால் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் கண்ட கண்ட இடங்களில் மலஜலம் கழித்து ஆபாசப்படுத்திவிடும் யோசனையற்ற பிரதிநிதிகள் இன்றும் கூட இல்லாது போகவில்லை. அவர்கள் அவ்விதம் செய்துவிட்ட இடங்களை உடனே சுத்தம் செய்துவிட எல்லா தொண்டர்களும் தயாராக முன்வந்து விடுவதும் இல்லை. காங்கிரஸ் மகாநாடு மேலும் சில நாட்கள் நீடித்து நடக்க வேண்டி வந்தால் அங்கே தொத்து நோய் உண்டாவதற்குரிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதையும் கண்டேன். காங்கிரஸ் மகாநாடு ஆரம்பமாவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்தன. கொஞ்சம் அனுபவம் பெறுவதற்காக காங்கிரஸ் காரியாலயத்திற்கு என் சேவையை அளிப்பது என்று முடிவு செய்து கொண்டேன். கல்கத்தாவுக்கு வந்து அன்றாட கடன்களை முடித்து கொண்டதும் நேரே காங்கிரஸ் காரியாலயத்திற்கு சென்றேன். பாபு பூபேந்திரநாத் பாசுவும் கோஷாலும் காரியதரிசிகள். பூபேன் பாபுவிடம் சென்று நான் தொண்டு செய்ய விரும்புவதாக சொன்னேன். அவர் என்னை பார்த்துவிட்டு, உமக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வேலை இல்லை, கோஷல் பாபுவிடம் ஏதும் வேலை இருக்கக்கூடும், தயவு செய்து அவரை போய் பாரும் என்றார். ஆகவே அவரிடம் போனேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உமக்கு குமாஸ்தா வேலைதான் கொடுக்க முடியும், அதை நீர் செய்வீரா என்று சிரித்து கொண்டே கேட்டார். நிச்சயம் செய்கிறேன். என் சக்திக்கு உட்பட்ட எந்த பணியையும் இங்கே செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் என்றேன். இளைஞரே, அதுதான் சரியான மனப்பான்மை என்றார். தம்மை சுற்றிலும் இருந்த தொண்டர்களை வெளித்து, இந்த இளைஞர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு கேட்டதா என்றார். பிறகு என்னை பார்த்து, அப்படியானால் சரி, இங்கே கடிதங்கள் பெரும் குவியலாக கிடக்கின்றன, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவற்றை கவனியுங்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் என்பதை நீங்களும் கவனிக்கிறீர்கள். நான் என்ன செய்வது? அவர்களை சந்தித்து பேசுவதா அல்லது இந்த வேலையற்றவர்கள் எழுதி குவித்து கொண்டிருக்கும் கடிதங்களுக்கெல்லாம் பதில் எழுதி கொண்டிருப்பதா? இந்த வேலையை ஒப்படைப்பதற்கு என்னிடம் குமாஸ்தாக்கள் இல்லை. இக்கடிதங்களில் பலவற்றில் ஒன்றுமே இருக்காது என்றாலும் அவற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவசியம் என்று தோன்றும் கடிதங்களுக்கு அவை கிடைத்ததாக பதில் எழுதுங்கள். கவனித்து பதில் எழுத வேண்டியவை என்று தோன்றும் கடிதங்களை என்னிடம் காட்டுங்கள் என்றார். அவர் என்னிடம் வைத்த நம்பிக்கையை குறித்து மகிழ்ச்சி அடைந்தேன். கோஷால் இவ்வேலையை என்னிடம் கொடுத்தபோது என்னை அவருக்கு தெரியாது. பிறகே என்னை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டார். அக்கடித குவியலை பைசல் செய்யும் வேலை மிக எளிதானது என்பதை கண்டேன். சீக்கிரத்திலேயே அவ்வேலையை முடித்துவிட்டேன். கோஷால் அதிக சந்தோஷம் அடைந்தார். அவர் ஓயாது பேசும் சுபாவம் உள்ளவர். மணிக்கணக்கில் பேசி தீர்த்து விடுவார். என்னுடைய வரலாற்றை குறித்து என்னை கேட்டு கொஞ்சம் தெரிந்து கொண்டதும்

0: எனக்கு குமாஸ்தா வேலை கொடுத்ததற்காக வருத்தப்பட்டார். அதற்கு நான், இதை பற்றி தயவுசெய்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தங்களுக்கு முன்பு நான் எம்மாத்திரம், காங்கிரஸ் தொண்டிலேயே வயது முதிர்ந்த நரைத்து போனவர்கள் நீங்கள், ஆனால் நானோ அனுபவமில்லாத இளைஞன். இந்த வேலையை நீங்கள் என்னிடம் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் நான் காங்கிரஸ் வேலை செய்ய அரிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு கூறினேன். உண்மையை சொல்லுவதென்றால், ஒருவருக்கு இருக்க வேண்டிய சரியான மனோபாவம் இதுதான். ஆனால் இக்கால இளைஞர்கள் இதை உணருவதில்லை. காங்கிரஸ் பிறந்ததிலிருந்தே நான் அதை அறிவேன். உண்மையில் காங்கிரஸை தோற்றுவித்ததில் ஹியூமுடன் எனக்கும் சிறிதளவு பங்கு உண்டு என்றார் கோஷால். இவ்வாறு நாங்கள் சிறந்த நண்பர்களானோம். மத்தியானத்தில் தம்முடன் சாப்பிடுமாறு அவர் என்னை வற்புறுத்தி வந்தார். கோஷாலின் சட்டைக்கு அவருடைய வேலைக்காரன்தான் பித்தான் போட்டு விடுவது வழக்கம். அப்பணியாளின் வேலையை நான் செய்ய முன்வந்தேன். பெரியவர்களிடம் எப்பொழுதுமே எனக்கு அதிக மரியாதை உண்டு. ஆகையால் இப்பணியை செய்ய நான் விரும்பினேன். இதை கோஷால் அறிய நேர்ந்தபோது அவருக்கு தொண்டாக இது போன்ற சிறு காரியங்களை நான் செய்வதை அவர் ஆட்சேபிக்கவில்லை. உண்மையில் இதற்காக அவர் மகிழ்ச்சியே அடைந்தார். தம் சட்டைக்கு பித்தான் போட சொல்லி அவர் என்னிடம், பாருங்கள், காங்கிரஸ் காரியதரிசிக்கு தமது சட்டைக்கு பித்தான் போட்டு கொள்ளக்கூட நேரமில்லை, அவருக்கு எப்பொழுதும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பார். அவருடைய கபடமில்லாத பேச்சு எனக்கு வேடிக்கையாகத்தான் இருந்ததே அன்றி அப்படிப்பட்ட சேவைகளில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கிவிடவில்லை. இத்தகைய சேவையினால் நான் அடைந்த நன்மை அளவிட முடியாதது.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தித்துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தித்துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம் நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு

0: அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கு, மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும், அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பாய்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நுர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:34 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789 7789.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அவர்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தினுடைய அவசியத்தை நாம இப்ப பார்க்க போறோம். பொதுவாக இந்த ஒரு பருவ வயதில் தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சியும் சரி மூளை வளர்ச்சியும் சரி மிக வேகமாக இருக்கும். இப்போ இவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படுறதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து சொல்லக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, அதே போன்று அவங்களுக்கு பேலன்ஸ் டைட் சொல்லக்கூடிய சரிவிகித உணவு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ இவங்க என்னென்ன வகையான உணவுகளெல்லாம் அவங்களுடைய டயட்டில் ரெகுலராக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசைகளை வலுப்படுத்துதலில் வந்து நம்ம அசைவ பிரியவர்களாக இருந்தால் மீன், முட்டை, கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தசை வளர்ச்சிக்கு போது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், எல்லா வகையான பருப்புகளும் அதோடு சேர்ந்து இந்த கொட்டை வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரியான கொட்டை வகைகள் இதெல்லாமே தசைகளை வலுவாக்குவதில் வந்து நிறைய பங்கு வகிக்குது. எலும்புகளை பயன்படுத்துறதுக்கு நமக்கு சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியம். அது எலும்புகளை மட்டும் இல்லாமல் பற்களை வன்மைப்படுத்துவதற்கும் சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான கீரைகளையும் சுண்ணாம்பு சத்து இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தயிர், மோர், பால் இதில் எல்லாம் கூட நமக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இரும்பு சத்துக்கள் நிறைய உள்ளதுன்னா நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஹை கலர்டு, அதாவது அதிக பச்சை நிறமான காய்கறிகள் கீரைகள் எல்லாமே இரும்பு சத்து நிறைந்த ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். முக்கியமாக கத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாமே இரும்பு சத்து நிறைந்த ஒரு பொருள் தான். பழங்களில் நம்ம பேரிச்சம்பழம், மாதுளைம்பழம் இதெல்லாம் கூட நமக்கு இரும்பு சத்தை நிறைய கொடுக்கக்கூடியது. பொதுவாக இந்த காய்கறி, கீரைகள், பழங்கள் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நார் சத்துக்கள் நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதிலும் நம்ம உடம்புல உள்ள இரத்த குழாய்களில் வந்து கொழுப்புகள் படியாமல் தடுப்பதிலும் இந்த நார் சத்துக்கு வந்து மிக முக்கியமான வேலை உண்டு. பொதுவாக நார் சத்தில் வந்து கரையக்கூடிய நார் சத்து, கரையாத நார் சத்து அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இந்த கரையக்கூடிய நார் சத்துக்கள் தான் நம்ம இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் தடுப்பதை நல்லா உறுதி பண்ணக்கூடியது. அந்த கரையாத நார் சத்துக்கள் தான் மலச்சிக்கலை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து முழு தானியங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பச்சை பயிராக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய சிறுதானியங்களாக இருக்கலாம், முச்சை, துவரை, உளுந்து, எல்லா வகை ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே நம்ம நார் சத்து மிக்க பொருள் தான். பொதுவாக ஒவ்வொரு சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பழ வகைகள், கொய்யாப்பழத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய நெல்லிக்காய், அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பழ வகைகள், பனங்கிழங்கு சீசனில் பனங்கிழங்குல சாப்பிட்டா அந்த நேரத்தில் நமக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கிடைக்கும். மாம்பழ சீசனில் மாம்பழம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காலநிலை மாறுபாட்டில் என்னென்ன பழ வகைகள், என்னென்ன கீரைகள், என்னென்ன காய்கறிகள் நமக்கு நிறைய கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்ச்சத்துக்கள் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்னும் முக்கியமாக பண்ண வேண்டியது தேவையான தண்ணி குடிக்கிறது. இப்போ நம்ம மறந்து போன இந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லேக் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிச்சு வரும்போதும் அதே ஒரு 100 மில்லி கூட நம்ம தண்ணி குடிச்சிருக்கவே மாட்டாங்க. இது என்ன பண்ண, சிறுநீரக தொற்றுக்களை உருவாக்குவதிலும் உள்ள வளர்சிதை, மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை வந்து தடுப்பதற்கும் அது முக்கியமாக காரணமாக இருக்கும். அதனால் குடும்பம் வரைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணீர், ஒரு நாளைக்கு அவங்களோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்குமாவது குழந்தைங்க தண்ணி குடிக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அது இருக்கும். வளரிளம் பருவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சோகை தான். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனீமியாவை தடுப்பதில் வந்து நம்ம உணவு வகைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ரெகுலராக கீரைகள், பழ வகைகள், பயிறு வகைகள் இவற்றை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காயை தேனில் ஊற வச்சு ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப அந்த இரத்த சோகையை குறைக்கக்கூடியது. ஸோ வளரிளம் பருவத்திற்கு தேவையான உணவு வகைகளில் நாம் ஒரு சிறிய கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த வளரிளம் பருவத்தில் பெண்கள் அடுத்ததாக போகக்கூடிய ஒரு

0: ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி ஒரு கற்பிணி பெண்ணாக மாறும்போது அவர்கள் என்ன வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

நேரம் 7:32 நான்கொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ் வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே க்வெஸ்சன் உங்களுக்காக கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில இன்னைக்கும் நானும் ஒரு சூப்பரான க்வெஸ்சன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேக்குறீங்களா நேர்களே? இந்திய கடற்படையின் 2வது டைவிங் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் எந்த கப்பல் நியமிக்கப்பட்டது? உங்களுக்கான க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். இந்திய கடற்படையின் 2வது டைவிங் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் எந்த கப்பல் நியமிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுனா நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற ஃபேஸ்புக் பக்கத்துல இன்னைக்கான ஷோக்கான போஸ்டர் இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த போஸ்டரும் பாத்தீங்கன்னா, வணக்கம் மக்களே அப்படின்னு இருக்கும். அதுல இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பேன். ஸோ கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சரை தெரிவிங்க. ஷோவோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத, உங்க பேரு அப்படின்றத தெளிவா சொல்றேன். யாரெல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஷஸோட, சோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்க உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ ஷோட ஓபனிங்ல சூப்பரான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கூலி திரைப்படத்துல இருந்தே

FM Rainbow 102.8ல கேட்டிருக்கீங்க. வணக்க மக்களே, நிகழ்ச்சி ஆர்ஜி ஜெனா என் கூட தான். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தா உங்களுக்கு சூப்பரான வேலைவாய்ப்பு காத்துட்டு இருக்கு. வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சயின்டிஸ்ட் 21, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 13, ஃபீல்டு அசிஸ்டன்ட் 8, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 4, அசிஸ்டன்ட் மேனேஜர் 3 உட்பட மொத்தம் 51 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் 2 டிகிரி பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். ஸோ வயது வரம்பு 7/9/2026 படி 18 50 வரை இருக்கணும். இதுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அப்படின்னு இருக்கு. பயிற்சி காலம் ஓராண்டு நீட்டிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. விவரங்களுக்கு cpcb.gov.in என இணையதளத்தில் நிறைய டீடைல்ஸ் இருக்கு, போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 7 ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்காக பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக உங்களை சூப்பராக வெல்கம் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஸோ ஷோவோட ஓப்பனிங்ல க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்திய கடற்படையின் 2வது டைவிங் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் எந்த கப்பல் நியமிக்கப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறைய நேர்கள் வந்து ஆன்சர்லாம் வந்து நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக்கில் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்களோட கரெக்டாக அவங்களோட ஆன்சரை வந்து நான் ஷோவோட எண்ணில் சொல்கிறேன். இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர்லாம் இன்னும் யாரெல்லாம் தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ட்டு நம்ம போஸ்டர் இருக்கும். ஸோ அதுக்கே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். எஸ், அடுத்ததாக உங்களுக்கான சூப்பரான பாட்டு வருது. என்ன படத்துலேருந்து கேட்டிங்கன்னா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இருந்தேன்.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. இந்தோ திபெத் போலீஸ் படையில மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்கள் செகண்ட் இன் கமாண்டன்ட் 5 இடங்கள், பொது பிரிவு 4, ஓபிசி 1. சம்பளம் ரூபாய் 78,800 முதல் ரூபாய் 2,09,200 வரை. ஸ்பெஷாலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்கள் டெபுட்டி கமாண்டன்ட் 162 இடங்கள், பொது 55, எஸ்சி 27, எஸ்டி 9, ஓபிசி 51, பொருளாதார பிற்பட்டோர் 20. மெடிக்கல் ஆபீசர்கள் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் 115 இடங்கள், பொது 32, எஸ்சி 23, எஸ்டி 18, ஓபிசி 32, பொருளாதார பிற்பட்டோர் 10. இதற்கான கட்டணம் பொது பிரிவினர் ஓபிசி பொருளாதார பிற்படுத்தப்பட்டிருக்கு ரூபாய் 400. இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். பெண்கள் முன்னாள் ராணுவத்தினர் எஸ்சி எஸ்டியினருக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான கல்வி தகுதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட விவரங்களுக்கு www.recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தில் வெப்சைட்ல விசிட் பண்ணலாம். ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டியூட் திரைப்படத்தில் இருந்தேன்

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஷோவோட ஓப்பனிங்ல ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய கடற்படையின் இரண்டாவது டைவிங் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் எந்த கப்பல் நியமிக்கப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய நேர்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஆன்சர்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்கு ஷோ முடியறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஷோவோட எண்ணில் நான் உங்க யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து

0: நேர்களே, நேரம் 7:57 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. ஷோவோட ஓபனிங்ல க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இந்திய கடற்படையின் இரண்டாவது டைவிங் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் எந்த கப்பல் நியமிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம நேர்களா நம்மளோட பேஸ்புக் பக்கத்துல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பக்கத்துல கரெக்டான ஆன்சர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, INS நிபுன், இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ யாரெல்லாம் விஷஸும் அதே மாதிரி கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ், கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நிஜாமுதீன், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லிருந்து எரவாஞ்சேரிலிருந்து ஷாஹுல் அமித், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாஹுல் அமித் ராஜா, மதுரையில் கைத்தறி நகர்லேருந்து துவாரகன், அரியலூர்லேருந்து வீரதுரை, கெடார்லேருந்து அன்பு, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி கணிஷ்மா. ஸோ இவங்களாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு FM ரெயின்போ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக RJ பாரதி வெளியில சூப்பரா வெயிட் பண்ணிருக்காங்க இந்த கிளைமேட் மழையோட நினைக்கிறேன். சோ ஸ்டே டியூன்ட் இருங்க, இது FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெல்ஜியம் புதுடெல்லியில் ஒரு பாதுகாப்பு தூதரை நியமித்ததை தொடர்ந்து இந்தியாவும் பிரசல்ஸில் ஒரு பாதுகாப்பு தூதரை நியமிக்க முடிவு செய்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் மேற்கொண்ட இந்திய பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு சி பி ஜார்ஜ், இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்று உறுதிப்படுத்தினார். புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் படமெடுக்கும் செயற்கைக்கோள் இன்று அதிகாலை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அதிநவீன புவி கண்காணிப்பு விண்கலமான EOS-05

ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட சுமார் 18 நிமிடங்களுக்கு பிறகு துணை புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ICT அகாடமி சார்பில் நேற்று நடைபெற்ற பிரிட்ஜ் 26 என்னும் 72வது மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் தொடக்கி வைத்தார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட நவீன தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான வாழும் ஆய்வகமாக புதுச்சேரியை மேம்படுத்த முடியும் என்று அவர் தமது உரையில் கூறினார். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிராக 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான காலை வணக்கம். எஸ், நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஊர்லேருந்து பேச போகிறாங்க, அந்த ஊரை பற்றி நம்ம கூட என்னெல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்றத எஸ் நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வந்து அவளா வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய கவுண்டன் பாளையம் இங்க இருந்துதான் இன்னைக்கு நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ போக போகுது. பாத்தீங்கன்னா சரியான மழையிலையும் நம்ம கூட வந்து பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து அடே ஒரு புன்முகத்தோட நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லும் பொழுதே வந்து அவங்களுக்காக வந்து அவங்களோட சந்தோஷம் வந்து தாங்க முடியல. சரி, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. கஜலட்சுமி. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: நான் இங்க ஒரு 13 வருஷமா இருக்கேன்.
2: அப்பா, அதுக்கு முன்னாடி?
3: அதுக்கு முன்னாடி தட்டாஞ்சாவடி, அம்மா வீடு.
2: ஓ, பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான்.
3: பாண்டிச்சேரி.
2: சூப்பர். அப்ப சின்ன வயசுல வந்து நீங்க இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்த அனுபவங்கள் நிறையவே இருக்கும்.
3: வந்து வந்து போவோம், ஆனா விளையாடலாம் மாட்டோம். இங்க எல்லாம் வயல்வெளியா இருக்கும். அப்ப எல்லாம் இங்க வாங்கின இடம் தான் நாங்க இப்ப வீடு கட்டிட்டு வந்திருக்கிறது.
2: ஓகே, சூப்பர். அப்ப சின்ன வயசுல இந்த இடங்கள் வந்து பாத்திருப்பீங்க இல்லையா? சோ பாக்கும் பொழுது இப்ப வயல்வெளியாலாம் இருந்திருக்கும், இப்ப பாக்குறீங்க இல்லையா, டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது?
3: நல்லா நிறையவே இருக்கு டிஃபரன்ஸ். முதல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாம் வயல்வெளியா இருக்கும். பேங்க் இருக்கு பாருங்க, கோஆபரேட்டிவ் பேங்க் கவுண்டர்.
2: ஓகே, சோ அப்ப அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிருக்கும். வேற எங்கேயும் போகும் தேவை, எல்லாம்
3: பக்கத்துலயே ஐஜிஎம்சி உண்டு கவுண்டர் மலையத்துக்கு.
2: ஓகே, சூப்பர். இருந்தாலுமே அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கா?
3: கண்டிப்பா இருக்கும் மேடம், எல்லாருக்குமே அந்த ஒரு
2: நம்ம பசங்களும் அதை வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு பொழுது நீங்க வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க?
3: அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா
2: தான்
3: இருக்கு. வலி எதுவுமே இல்லாமலாம் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் சின்ன வயசே தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, அதை வலிக்குது, அதெல்லாம் சொல்றாங்க.
2: ஓகே மேம், ஓகே. உங்க கூட வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க, நன்றி. ஓகே, இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம். எப்படி இருந்துச்சு?
4: முதல் சின்ன வயசா பாக்கும் போதெல்லாம் தயணி வேலி இடமா இருந்தது. இப்போ அங்கங்க வீடு கட்டி இப்ப நல்லா கொஞ்சம்
2: வழியில வந்து இந்த மாதிரி இந்த இடங்கள்ல வந்து விளையாடிட்டு வீட்டுல மாட்டின அனுபவங்கள்லாம் இருக்கா? கிளம்பி இருப்போம், வயல்வெளியா இருந்துச்சு இல்லையா இந்த இடங்கள்லாம். இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க விளையாடின அனுபவங்கள் எல்லாம் இருக்கான்னு
4: கேக்குறேன். இந்த இடம் வந்து இந்த மண்ணு வெளி இடம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம்
2: விளையாடி இருக்கீங்களான்னு கேக்குறேன்.
4: விளையாடி இருக்கோம்.
2: அந்த வீட்டுல மாட்டிருக்கீங்களா?
4: வீட்டுல
2: ஏன்னா சொல்ல மாட்டாங்கல்ல வீட்டுல. நான் வந்து ஸ்கூலுக்கு போறோம், சரி பசங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்கா பயங்கரமா வந்து ஜாலியா வந்து விளையாடி இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன்.
4: ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்க கூட ஜாலியாங்க விளையாடிட்டு வந்திருக்கிறோம். அப்ப சட்டையெல்லாம் அதுக்கா இருக்கும். அம்மா அப்பா
2: கண்டுபிடிச்சிருவாங்க.
4: என்னென்ன
2: விளையாட்டுகள்
4: நாங்க வந்து கிரிக்கெட், அதுக்கப்புறம் வந்து இது கபடி,
2: அதெல்லாம் விளையாடுறதுக்கு இடங்கள் இருந்தது இல்லையா, ஜாலியா இருக்கும்ல. ஓகே சூப்பர், உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு நம்ம புதுவை.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: டாடா
1: சொல்றாங்க.
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கவுண்டம்பாளையம் அந்த ஏரியாலேருந்து நம்ம ஆர்ஜே பாரதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சூப்பரான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை பற்றி என்னெல்லாம் அப்படி ஷேர் பண்ண போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. ஆல்ரெடி நம்ம விஜய் சொல்லியாச்சு எல்லாத்தையும். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: என் பேர் கோவிந்த் ராஜிங்க.
2: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
3: 23 வருஷமா. அதுக்கு முன்னாடி பிறந்த கணக்கு சொல்லணும்.
2: சூப்பர். நீங்க சின்ன வயசுல இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நெருப்பு மூட்டி அதுல சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, இந்த மாதிரி
3: அது மாதிரி பண்ணல. நாங்க அரிசி எல்லாம் எல்லாம் போட்டு கலந்து அதுல வந்து தொலை கொண்டு போட்டு அத உள்ள குத்துருவோம். உள்ள டைட்டா குத்துவோம். டைட்டா குத்திட்டு அதை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு கீரை வந்து சக்கரம் போட்டு கொளுத்துட்டு அதுல வந்து சுடு வைப்போம். எல்லாம் சுடுவோம். அந்த ஓடு வந்து வெடிக்கணும். அது மாதிரி வந்து அத சுட்டுட்டு ஒரு தட்ட ஒரு கோழையாத்து வச்சு அதை கொச்சு சாப்பிடணும்.
2: என்ன வித்தியாசமா இருக்கு?
3: வித்தியாசமா தான் இருக்கு.
2: உடம்புக்கு நல்லதா?
3: நல்லது. ஆரோக்கியமா இருக்கு.
2: நல்லா இருக்கு. ட்ரை பண்றேன்.
3: ட்ரை பண்ணி பாருங்க.
2: சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப வயல்வெளிலாம் சொல்லுங்க இல்லையா, இப்ப அதுல போய் விளையாடிய அனுபவம் நல்லா
3: இருக்கா? பேர்
2: சொன்னேன்.
3: பேர் வந்து படமா இருக்கும். கால் குறையாது, காலையும் சுத்தாது, படமா இருக்கும். அதுல வச்சு விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் தாண்டுவோம்.
2: அப்புறம்
3: இருக்கும். ஒரு காசு வந்து அருமை காசு வந்து ஆமா, அது வந்து 5 பைசா மாதிரி இருக்கும். அது அதுக்கடுத்து 2 பைசாங்கிறது வந்து 10 காசு இல்ல, அதோட ரொம்ப சின்னதா இருக்கும். 2 அரையணும் சொல்லுவாங்க. அது அருங்கோணமா இருக்கும். அது அருங்கோணம் 4 பைசா கிடையாது. 5 பைசா வந்து 1 பைசா சொன்னாலும் அரும்பு காசு, அதை விட போயிட்டு பெஸ்டா இருக்கும். 4 பைசா கிடையாது.
2: ஒரு பைசாக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல காசு எல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. சரி, சிங்கப்பூர் போன

மறுநாள் போய் பார்ப்போம்.

0: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வருல்டு மொத்தமும் அருள உடனே பிஸ்தே பிசுறு கேள்வி பெருல உடனே பல்த்தே.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ஏசிஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியா டைம் கரெக்டா 8:43 ஆயிட்டிருக்கு. எஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி கவுண்டம்பாளையம் அந்த ஏரியால இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் என்னெல்லாம் வந்து சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: எத்தனை வருஷமா சார் நீங்க?
4: நடந்து
3: போயிட்டு வந்த அனுபவங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
4: நாங்க கோடி பிள்ளைங்க
3: ஊட்டிப்புள் விளையாடின அனுபவங்கள் மறக்கவே முடியாது இல்லையா? கண்டிப்பா யாரு
4: வந்து தென்னந்தோப்பு, அதுக்கு முருகா காட்டில ஏத்த போல சாமியா கும்பிட்டு வாழத்தோப்பு அங்கதான் போய் கோட்டுக்குள்ள
3: நீங்க வந்து இந்த மரங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, வாழை மரங்கள் சொன்னீங்க, தென்னை மரங்கள் சொன்னீங்க. சோ இந்த தென்னை மரங்கள்ல இந்த தேங்காய் பறித்த அனுபவம் யாருக்கும் தெரியாம வாழை மரம்
4: நாங்க பிரிச்சுக்கிறோம். பசங்க படத்துல செய்வாங்கல்ல அதெல்லாம் நாங்க செஞ்சுக்கோம்.
3: அப்பனா கண்டிப்பா அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த
4: ஞாபகம்
3: ஒத்தையடி பாதை அப்படின்னும் பொழுது கேட்கும் பொழுது அப்பா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆவல் இருக்கும்ல, எப்படி இருந்துச்சு? அது
4: ஒரு பாட்டு ஒண்ணு வரும், ஒத்தையடி பாதை
3: நினைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு
4: ஊத்தி போடும்
3: நம்ம சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி, இப்ப இந்த ஊர்ல வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்கள் சில மரங்கள் ஏதாவது இருக்கா?
4: நம்ம பெருமா கோயில் பல வருஷம் நான் பிறந்துக்கிட்டு முன்னாடில இருந்து எங்க தாத்தா பாட்டுல இருந்து ஆலமரமும் அதே.
3: இப்ப அந்த ஆலமரம் அப்படின்னாலே அந்த விழுது கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம். அதுக்கு விளையாது
4: நடக்கும்
3: ஒருத்தவங்க தள்ளி

0: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்க கூட பேசினது சந்தோஷம், நன்றி சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நம்ம புதுவை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
0: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
0: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி கவுண்டம்பாளையம் அந்த ஏரியாலேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய விஷயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஷோவுடைய எண்டில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். டைம் கரெக்டாக 8:53 ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே பாரதி என்ன சொல்ல போறாங்க க்ளோசிங்ல அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புறேன். ஓகே, மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
7: நன்றி பாரதி. நேர்களை, இன்று காலை 9:02 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7598510505 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய விருப்பமான பாடல், அந்த எந்த பாட்டை வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ நேத்தி வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, கவலையே படாதீங்க. இந்த 1 hour ஷோ வந்து உங்களுக்கான ஒரு ஷோ. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜே ஜனா உங்களுக்கான பாடலை ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்த உடனே செய்யற முதல் காரியம் அழுகைதான். அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி அழுவான் அல்லது மற்றவங்களை அழ வைப்பான். உலக சுகாதார நிறுவனம் இருக்குதே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுல இருக்கிற சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அழுகைங்கிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி வடிகால் அப்படிங்கிறாங்க. கண்ணீர் எப்போ வரும்? அதிகப்படியான ஆனந்தத்தில் இருக்கும்போதும் வரும், அதிகப்படியான துயரத்தில் இருக்கும்போதும் வரும். ஆழ்ந்த துன்பத்தில் இருக்கிறப்போ கண்ணீரை அடக்கி வச்சா அது நம்ம உடம்புல கெடுதலை உண்டாக்குமா? அமெரிக்க மனநோய் நிபுணர் ஒருத்தர், அவர் ஒரு டாக்டர், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உண்மை சம்பவம் சொல்றார். ஒரு நர்ஸு, இளம் வயசு, அந்த நர்ஸோட அப்பாவுக்கு ஒரு தீராத நோய், அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அவரு பொண்ணு இங்க நர்ஸா இருந்ததுனால பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு வந்திருக்கு. திடீர்னு அவர் ஒரு நாள் செத்து போட்டார். இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம், என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா, அதனால. ஆனா இது நர்ஸாவே இருந்து பழக்கப்பட்டதுனால தன்னோட துக்கத்தை வெளியில காட்டிக்கலையாம், மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருந்துருக்குது. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா இறந்து போய் 4 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு வயிற்று உபாதைகள்லாம் உண்டாயிட்டுதான். கொஞ்ச நாள்ல பாவம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டுதான். நம்ம ஊர்ல கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இடத்துல யாராவது இறந்து போட்டா அதுக்கு ஒப்பாரி வைக்க காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டுக்கிட்டு வருவாங்க. அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க.

0: இது மாதிரி செய்யறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? செத்து போனவங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க துக்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தா அவங்க இந்த ஒப்பாரிக்காரங்களை பார்த்ததும் அழுதுருவாங்க, பாரம் குறைஞ்சிரும். அதான் விஷயம். கண்ணீரை அடக்கி வச்சா என்னென்ன தொந்தரவு வரும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்மா வரலாமா, ஒற்றை தலைவலி வரலாமா. அதனால கண்ணீரை பத்தியே இப்ப ஆராய்ச்சி எல்லாம் நடக்குது. அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்றார். அதுக்காக ஒரு கண்ணீர் பரிசோதனை நிலையமே வச்சிருக்காராம், ரத்த பரிசோதனை நிலையம். அது மாதிரி கண்ணீர் பரிசோதனை நிலையம், கண்ணீரை பரிசோதனை பண்ணி பார்த்தா பல விதமான உடல் கோளாறுகளை கண்டுபிடிச்சிடலாமா. இதுல என்ன ஒரு கஷ்டம்னா, உண்மையான கண்ணீரா இருக்கணும். உண்மையா ஒருத்தரை அழ வச்சு அந்த சமயம் வர்ற கண்ணீரை கலெக்ட் பண்ணணும். சாதாரணமா வர்ற கண்ணீர் பேசல் டியர்ஸ், உண்மையான அழுகையில வர்ற கண்ணீர் ரிஃப்ளக்ஸ் டியர்ஸ். இது ரெண்டும் கலந்து விட்டதுன்னா கண்ணீரோட காம்போசிஷன் மாறி போடுது, அதனால சரியான ரிசல்ட் கிடைக்காது. அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்ணீரை சோதிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், உடனே பலார்னு அவருக்கு ஒரு அறை கொடுக்கணும், வலி தாங்காம அவர் அழணும், அப்போ வர்ற கண்ணீரை அப்படியே சேகரிக்கணும். அதுதான் உண்மையான சாம்பிள். அல்லது ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லி பில்ல முதல்ல அவர் கையில கொடுத்துடணும், உடனே சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கலாம். லியூசி ஃப்ரீமேன் ஒரு அம்மா, ஃபைட் அகேன்ஸ்ட் டியர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடுமையான ஜலதோஷம் இருந்துதான், சைனஸ் ட்ரபிள் வேற இருந்துதான். அவங்க உணர்ச்சிகளை அடக்கி வைக்காம கத்தி கத்தியே இது ரெண்டு கோளாரையும் சரி பண்ணிக்கிட்டாங்களாம். சர்வதேச மருத்துவர் குழு ஒன்று என்ன சொல்லுது தெரியுமா? டென்ஷன் குறையணும்னா எல்லாரும் சேர்ந்து அழுங்க அப்படிங்குது. ஹைப்பர் டென்ஷன், பெப்டிக் அல்சர் இதெல்லாம் கூட சரியா போடுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆஸ்பத்திரிகளில் கூட அழறத்துக்குன்னு பயிற்சி கொடுக்கறதுக்கு தனி பிரிவே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணிவிட்டு கத்திய கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாராம். ஏங்க அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், இது அழுக இல்ல, ஆனந்த கண்ணீர் அப்படின்னாராம். என்ன விவரம்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமில்ல, எட்டாம் கிளாஸ் படிச்ச நானே எப்பேற்பட்ட ஒரு ஆபரேஷனை பண்ணி முடிச்சிருக்கிறேன், அதை நினைச்சு பார்த்தேன், ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் அன்னாலை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக செய்திகளில் சுயநலமற்ற செயலுக்கான ஆழ்ந்த உத்வேகம் அடங்கியுள்ளது என்றும் அது மனித குலத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது என்றும் பிரதமர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் படமெடுக்கும் செயற்கைக்கோளான EOS-05 சுமந்து சென்ற GSLV-F-17 ராக்கெட்டின் வெற்றிகரமான ஏவுதலை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்த வெற்றிகரமான ஏவுதலானது இந்தியாவின் விண்வெளி துறையின் சிறப்பம்சம், புதுமை மற்றும் வளர்ந்து வரும் திறன்களின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சியை எட்டியதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய தொழில் வணிக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வது குறித்து புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தொழில்துறையினருக்கான தேசிய பயிலரங்கில் அவர் உரையாற்றினார். சட்டக்கல்லூரி மாணவர்கள் தவறு செய்தால் அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தினர் தங்களின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாமே தவிர சட்டக்கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்திய வழக்கறிஞர் சங்கத்திற்கு இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது குறித்து மாநில மாசுக்கட்டுப்பாடு குழுவின்

நாள் தயாரிக்கப்பட்டுள்ள 4 நிமிட விழிப்புணர்வு குறும்படத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். எல்இடி திரையுடன் கூடிய வாகனங்கள் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இக்குறும்படத்தை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:12 நொடிகள். ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். எஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எஃப்எம் ரெயின்போல நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7598510505 என்ற நம்பருக்கு என்ன ஜனா வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது என்ன படத்தில் வந்திருக்கு, அந்த படத்தோட பேர், உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரை தெளிவாக டைப் பண்ணி 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஷோவோட ஓப்பனிங்லேயே ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூர் சுந்தரப்பாடியிலிருந்து ஜீவந்திகா மகிழ்விகா, விழுப்புரம் மாவட்டம் வீபூதிலிருந்து ஜோஷிதா மகதி, இவங்களுக்கான விருப்ப பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 9:11 மூன்று நொடிகள். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. தேனி மாவட்டத்தில இருந்து பண்ணைபுரம் அப்படின்ற ஊர்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தாசன் இவங்களுக்கான விருப்ப பாடல் ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. சிதம்பரத்திலிருந்து கல்கி இவங்களுக்கான விருப்ப பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:25. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்துல இருந்து சோனாட்சி சிவகுமார் இவங்களுக்கான விருப்ப பாடல் பாகுபலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:31. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சென்னை மணலிலிருந்து மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன். இவங்களுக்கான விருப்ப பாடல் இட்லி கடையிலிருந்து. என்ன ஜனா இட்லி கடைன்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டில இருந்து செந்தில் குமரன். இவங்களுக்கான விருப்ப பாடல் பகவதி திரைப்படத்துல இருந்து. என்ன ஜூலை மந்த் போயிடுச்சு ஆனாலும் ஜூலை மலர்களே அப்படின்னு பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 9:41:33. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதத்துல இருந்து வேணுமா? என்னது செப்டம்பர் மாதமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம் இருந்து நாராயணன் அலைப்பாயுதே திரைப்படத்துல இருந்து

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியிலிருந்து நிரஞ்சன், இவங்களுக்கான விருப்ப பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேய விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க FM Rainbow 102.8ல. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா. இவங்களுக்கான விருப்ப பாடல் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

எஸ் நேயர்களே, நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் சில நேர்கள் வந்து இன்னைக்கும் என்னோட பாட்டு வந்து பிளே பண்ணல அப்படின்னு ஒரு சின்ன சோகமா இருப்பீங்க. ஸோ அவங்கள கவலைப்படவே வேணாம். இன்னைக்கும் 6:20 மனம் விருப்பத நிகழ்ச்சி இருக்கு, அதில் நீங்க கால் பண்ணியும் உங்களோட சாய்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் நேர் விருப்பத்தில் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கடலூர்லேருந்து பிரவீனா, செஞ்சிலேருந்து கலைவாணி கனிஷ்மா, மரக்காணத்துலேருந்து ஜெயந்தி, நாகர்கோயிலேருந்து மந்திரமூர்த்தி, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ், தூத்துக்குடி முல்லக்காடுலேருந்து பாபு, விழுப்புரத்துலேருந்து தமிழ்ச்செல்வி, மூலச்சத்திரத்துலேருந்து சரஸ்வதி, தேனி மாவட்டத்திலேருந்து ராதா பிரியா, மாதவரம்லேருந்து சரஸ்வதி பத்மநாபன், கடலூர் கூத்தப்பாக்கத்துலேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயப்பிரியா, கடலூர் மஞ்சக்கோப்பத்திலேருந்து சந்திரமோகன், கோவை வடவள்ளியிலேருந்து லூயிஸ் செல்வராஜ், தேவிகாபுரத்திலிருந்து வீரமணி, தேனி மாவட்டத்தில் பொம்மி நாயக்கன்பட்டிலிருந்து செல்வம், பழனி வட்டம் கொழுமக்கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், கரூர் மாவட்டத்தில் மாவடியான் கோவில் அப்படின்ற ஊர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ, பண்ருட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், கயல்வள்ளி. அது மட்டும் இல்லாம லாஸ்டா அசாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ் அவங்க விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க. சோ இவங்களுக்கான விருப்ப பாடல் சூப்பரா வந்து நம்ம எஃப்எம் ரைன்ல பிளே ஆகும் போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தமது வாரணாசியின் மக்களவைத் தொகுதியின் வெள்ள நிலவரங்கள் குறித்து மறு ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசி மாவட்ட குற்றவியல் நீதிபதியை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரம் மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் EOS-05 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற GSLV-F17 ராக்கெட்டின் வெற்றிகரமான ஏவுதலை பாராட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியாவின் விண்வெளி திறன்கள் தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி ஒரு உலகளாவிய விண்வெளி சக்தியாக நமது நிலையை வலுப்படுத்துகின்றன என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த ராஜ்யத்துறை செயல்பாடுகள் குறித்த ரக்ஷா ஆவணத்தை வெளியிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகளுடன் இந்தியா எட்ட வேண்டிய பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடுகள் குறித்த விரிவான செயல்திட்டமாக இந்த ஆவணம் அமைந்துள்ளது. இந்திய ராணுவத்தின் தென்மண்டல தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான அவர் ஏற்கனவே கிழக்கு மண்டல மலைப்பகுதி பிரிவு, சிக்னல் படைப்பிரிவு மற்றும் சிறப்பு உளவு பிரிவின் தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவின் முன்னணி வீரரான கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று ஷென்சனில் நடைபெறும் சீனா மாஸ்டர்ஸ் சூப்பர் 750 தொடரின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி போட்டியில் ஹாங்காங்கின் லியு சூ கியூவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லோருக்குமே மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் சரியாக 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் அர்ஜய் விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ், இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நான் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சில முக்கிய உச்சி மாநாடுகள் அதாவது சம்மிட்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அதை சார்ந்த கேள்விகள் தான் நான் வந்து கேட்க போகிறேன். நேயர்களே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தும் நாடு எது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தும் நாடு எது? எஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. நாலு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் டி சைனா. இந்த நாலு ஆப்ஷனில் எனக்கு இதெல்லாம் ஆன்சர் தெரியும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 0413-2271-760 மற்றும் 2271-770 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் உங்களுடைய காலை ஆன்சரை நீங்கள் வந்து சொல்லலாம். எஸ், நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே பாட்டு கேட்டுடலாம். ஒரு சூப்பரான கிளைமேட்டில் சங்கர் மகாதேவன், சுனில் சௌஹான், சின்மையை இணைந்து பாடியிருக்காங்க. என்ன படம் அப்படின்றத கெஸ் பண்ணுறீங்களா? எஸ், அதே தான் அனேகன் திரைப்படத்தில் இருந்து.

0: எஸ் அநேகன் திரைப்படத்திலேருந்து சங்கர் மகாதேவன் சாரோடையும் சின்மையோடைய வாய்ஸ்லையும் வந்து சூப்பரான ஒரு பாடலை வந்து கேட்டு முடிச்சாச்சு. டைம் கரெக்டாக 10:10 ஆயிட்டுருக்கு. ஏன் நான் வந்து ஸ்ட்ராங்காக அழுத்தி சொன்னேன் அப்படின்னா அது 10:10 அப்படின்றது ஒரு சூப்பரான டைம் இல்லையா? ஸோ அதான் சொன்னேன், எஸ் நம்ம வந்து நிகழ்ச்சியில் போயிடலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரைம்ல புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியை. எஸ் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2020 நடக்கக்கூடிய சில முக்கிய உச்சி மாநாடுகள், அதாவது இந்த சம்மிட் வந்து எங்கே நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் சரியான விடையை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க சார்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், சொல்லுங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாராட்டுகள் சார். நன்றி, நன்றி. ஓகே, சாம்பசிவம் சார் வந்து சரியான விடையை வந்து கொடுத்துருக்காரு. எஸ் அதாவது 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தும் நாடு எது பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தான், அதாவது இந்தியா அப்படின்றது தான் மிக சரியான பதில். எஸ் நேர்களே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன தெரியுமா? 36th நேட்டோ உச்சி மாநாடு, அதாவது 36th நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், 36th நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? 4 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஃப்ரான்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் எனக்கு ஆன்சர் தெரியும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0413-2271-7760 மற்றும் 2271-770 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்களுடைய சரியான விடையை கொடுங்க. அதாவது கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 36th நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஃப்ரான்ஸ். ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. அப்படியே சூப்பராக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஷாலினி, ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடியிருக்காங்க 7 அறிவு திரைப்படத்திற்காக.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சிய விஜய் என் கூட. எஸ் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 36வது நேட்டோ உச்சி மாநாடு, அதாவது 2026 ஆண்டிற்கான இந்த 36வது நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டில் வந்து நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி பிரான்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வரக்கூடிய காலர் வந்து சரியான விடையை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யாரிங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ராஜகோபால் சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: மழை போதுமா?
1: மழை பத்தாது சார், பத்தாது சார் மழை நம்ம ஊர்ல.
0: பத்தாதா? ஓகே, ஆன்சர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: துருக்கியில அங்காராம்னு சொன்ன நகரம் சார்.
0: ஆமா, துருக்கியில வந்து அங்காரா அப்படின்ற ஒரு நகரத்துல வந்து இந்த நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றது. ராஜகோபால் சார், உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. ஓகே, சூப்பர். சரியான விடையை வந்து கொடுத்திருக்காரு நம்ம ராஜகோபால் சார். அதாவது 36வது நேட்டோ உச்சி மாநாடு எந்த நாட்டுல நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருக்கி. அங்கதான் வந்து இந்த 36வது நேட்டோ உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது. எஸ் கால் பண்ண ராஜகோபால் சாருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.

எஸ் நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்தும் நாடு எது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க. அதாவது, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்தும் நாடு எது? நாலு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ சைனா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி தென்கொரியா, ஆப்ஷன் டி வியட்நாம். இந்த நாலு ஆப்ஷனில் எனக்கு ஆன்சர்லாம் தெரியும்ப்பா, நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 0414-3-2-2-7-1-7-6 பூஜ்ஜியம் மற்றும் 2-2-7-1-7-7-0 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்களுடைய சரியான விடையை எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே சூப்பராக பென்னிதயாள், ஹரிச்சரண், சின்மயி எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு ஒரு பாடியிருக்காங்க ஐயன் திரைப்படத்திற்காக. அப்படியே பாட்டு கேட்டு எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்கள்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிய விஜயன் கூட. டைம் கரெக்டா 10:27:10 ஆயிட்டு இருக்கு. எஸ் நான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சம்மிட்ஸ் தொடர்பான நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய காலர் வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த க்வெஸ்டின்லேயே ஆன்சர் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எஸ் யார் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்னு சொல்லுங்கள், யாருக்கு இருந்து பேசுகிறீங்க சார்?
2: இனிய காலை வணக்கம் விஜய் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: இனிய காலை வணக்கம் சந்திரசேகர் சார், நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது பாண்டியில இருக்கக்கூடிய அந்த ஒரு அரைவாசி மழை கால்வாசி மழைய வேலூருக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஏன் அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கா அங்க மழை?
2: ஆமா, என்ன சார் நேத்தி புஷ்னு ஒரு அரை மணி நேரத்துல நின்னுச்சு மழை, கொஞ்சம் பேசுவா நல்லா இருக்கும்.
1: சந்திரசேகர் சார் கேட்டீங்களா வந்துரும்.
2: என்ன சார்
1: சந்திரசேகர் சார் கேட்டீங்களா இப்ப குடி சீக்கிரம் மழை வந்துரும்.
2: நீங்க பெரிய மனசு பண்ணி குடிச்சீங்கன்னா வந்துரும்
1: கண்டிப்பா. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா சார், சரியான ஆன்சர் வந்து சீனா அப்படிங்கிறது தான் சார்.
1: எஸ் சீனா என்பது மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க ஆன்சரு?
2: எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் மேல டவுட். சீனா வியட்நாம், வியட்நாம் யோசிச்சேன் இல்லன்னு தோணுச்சு, சரி சைனா சொல்லுவோம் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன்.
1: ஓகே, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி டக் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆன்சர்.
2: எக்ஸாக்ட்லி அதேதான் என்னோட ஃப்ரெண்டோட டிஸ்கஷன் பண்ணேன். ஓகே, இல்லன்னு தெரிய வந்தவனே சீனா தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டா
1: சொல்லிட்டேன். ஓ பிரில்லியன்ட் பிரில்லியன்ட், சூப்பர் சந்திரசேகர் சார், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ விஜய் சார், பாய்
1: பாய். ஓகே, சந்திரசேகர் சார் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த

0: பாராட்டுக்கள், நன்றி தெரிவிச்சுக்கலாம். எஸ், அதாவது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்தும் நாடு எது? அந்த கேள்விக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா என்பது மிக சரியான பதில். எஸ், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி சென்னை. 4 ஆப்ஷன்ல எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 22-71-770 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்களுடைய சரியான விடையை கொடுங்க.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சிய விஜய் என் கூட. டைம் கரெக்டாக 10:37:06 ஆயிட்டு இருக்கு. எஸ் இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான உச்சி மாநாடுகள் 2026 நடைபெற்ற அந்த உச்சி மாநாடுகள் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட், அதாவது இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 இந்த ஏஐ வந்து இம்பாக்ட் வந்து எங்கே வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி சென்னை அப்படின்னு கொடுத்துருந்தேன். வரக்கூடிய காலர் சரியான விடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் ஆஜய் பக்தர்லேருந்து பலராம் பேசுறேன் சார்.
0: பலராம் சார் சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: என்ன ஆன்சர்?
1: புதுடெல்லி
0: அப்படின்றது மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நெட்ல பாத்தீங்க. ஓகே ஓகே. அப்ப வந்து டெய்லியும் செய்தித்தாளும் நெட்லயும் நீங்க வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னே சொல்லலாமா? ஓகே பலராமன் சார், சரியான விடையை கொடுத்தீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி சார் நிகழ்ச்சி கதமைக்கு.
1: ரொம்ப ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. எஸ் நேர்களே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டியனையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது

0: கதமைக்கு
1: ரொம்ப ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. எஸ் நேயர்களே, உங்களுக்கான அடுத்த குவஸ்டினையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது ஆசிய விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து கண்காட்சியான விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். ஆசிய விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து கண்காட்சியான விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது? 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி அகமதாபாத். இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு 0413-22-71-760 மற்றும் 22-71-770 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வந்து என் கூட நீங்கள் சொல்லலாம். எஸ் நிகழ்ச்சி நம்ம அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஆலப் ராஜு, சின்மயி, ஷர்மிளா இணைந்து பாடியிருக்காங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திற்காக. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் கால் பண்ணுங்கள்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரைம்ப புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை விஜய் என் கூட. இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டில் நடைபெற்ற சில முக்கியமான உச்சி மாநாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை சம்மந்தமான கேள்விகள் தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து கண்காட்சியான விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: மிக
0: சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? முக்கியமான உச்சி மாநாடுகள் இருக்கு இல்லையா, சோ அதை சம்பந்தமான கேள்விகள் தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து கண்காட்சியான விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடை கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், புதுவையில இருந்து ஆசை தம்பி.
0: ஆசை தம்பி சார், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: விஜய் சாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் என் போன்ற அன்பு நேயர்களுக்கும், நேயர்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களா? விஜய் சார் ரொம்ப அன்புக்குரியவர், அன்புக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள்.
0: சந்தோஷம்.
1: எல்லாருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் உங்களுக்கும். காலை வணக்கம்.
1: இதுக்கு சரியான ஆன்சர் ஹைதராபாத் சார்.
0: எஸ் ஹைதராபாத் அப்படின்றது மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆன்சர் நீங்க?
1: நிறைய நியூஸ் தான் சார், நம்ம ரேடியோ நியூஸ் தான் சார் நம்ம காலையில இருந்து
0: கேட்டிருப்போம். அப்ப வந்து நடப்பு நிகழ்வுகள்ல வந்து ஆசை தம்பி சார் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா?
1: எல்லாமே ரேடியோ தான்
0: உங்களுடைய போனுக்காக நான் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கேன்.

7170 மற்றும் 2271770 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸும் உங்களுடைய ஃபோனுக்காக நான் வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்கேன். அப்படியே நீங்கள் வந்து பாடலில் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான் கராத்தே படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி கெட்ஸ் இட் கோ.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. கெட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியா விஜயன் கூட. எஸ் இன்னைக்கு 2020 நடைபெற்ற சில முக்கியமான சம்மிட்ஸ் தான் வந்து நான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வருஷம் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற இருக்கு அப்படின்னு கேட்டதோ 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ கனடா, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி இட்டலி, ஆப்ஷன் டி ஜெர்மனி. இந்த 4 ஆப்ஷன்ல சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வரக்கூடிய காலர் சரியான விடை கொடுக்கலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் புன்னகை மன்னன் விஜய் சாருக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் வெண்ணிலம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? மனமார்ந்த பாராட்டுகள். நன்றிமா வெண்ணிலம்மா. இன்னைக்கு நம்ம 2026 நடைபெற இருக்கும் சில உச்சி மாநாடுகள் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு வந்து எல்லா நேயர்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து விடையை கொடுத்தாங்க. எஸ் கால் பண்ண நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போவின் மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றி. எஸ் நேயர்களே, கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட ஷோவுடைய எண்ட்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். டைம் கரெக்டாக 10:53 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவாக பாடல் கேட்கலாம். மனு நீதிமோகன் தன்விஷா இணைந்து பாடியிருக்கிற சூப்பரான பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ் பாடலை கேட்டே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன படம் அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்த லிங்கா படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: இனி தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய போதனைகளை தங்கள் வாழ்வில் உள்வாங்கி சமூகத்தில் ஒற்றுமை, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த பங்களிக்க வேண்டும் என்று குடிமக்களை திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போரின் மூலம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள விஎம்எம்சி மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டக்கல்லூரி மாணவர்கள் தவறு செய்தால் அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தினர் தங்களின் விதிமுறைகளுக்கு ஏற்ப

நடவடிக்கை எடுக்கலாமே தவிர சட்டக்கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்திய வழக்கறிஞர் சங்கத்திற்கு இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 336ஆம் ஆண்டு பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். பிகில் திரைப்படத்திலிருந்து

நேரம் 11:08 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 மேஜிக் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஈரம் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஆடுகளம் திரைப்படத்தில் இருந்தது.

நேரம் 11:19 4 நொடிகள். மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்த பாடல் கேட்கலாம், குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:24. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

நேரம் 11:34. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். 3 படத்திலிருந்து

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஒரு மணிக்கு மகளிர் நேரம், விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவருடைய நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இரண்டு 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. மதி மதி ஹிமால் கோ சேட்டோ முகட் லயி, நேபாள மொழி பாடல், எழுதியவர் ருத்ரா பவுட்யால் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வடமகன் திரைப்படத்திலிருந்து.

உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இனி தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பகவான் கிருஷ்ணரின் அருளால் நாட்டிற்கு மகிழ்ச்சி, அமைதி, வளம் மற்றும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்விலும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் புத்துணர்ச்சி பெருக வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் பாதுகாப்பு துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் தென்மண்டல தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான அவர் ஏற்கனவே கிழக்கு மண்டல மலைப்பகுதி பிரிவு, சிக்னல் படைப்பிரிவு மற்றும் சிறப்பு உளவு பிரிவின் தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். பேட்மிண்டன் விளையாட்டில் இந்தியாவின் முன்னணி வீரரான கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று ஷென்சனில் நடைபெறும் சீனா மாஸ்டர் சூப்பர் 750 தொடரின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் ஹாங்காங்கின் லீ சூக் கியூவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு இனிமையான நண்பகல் வணக்கத்தோடு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய். நேரம் சரியாக 12:05. எஸ், இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை விஜய். என் கூட நேரம் சரியாக 12:10 எஸ் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்க போற முதல் தகவல் என்ன அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற திரு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிறந்த தினம் இன்று. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி 1825 செப்டம்பர் 4 வந்து மும்பையில் பிறந்திருக்காரு. இவர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கணிதம் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அந்த கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியரும் இவர் தான். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக கிட்டத்தட்ட 3 இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1885 முதல் 1888 வரை மும்பை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு. ஸோ வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி, நேரம் சரியாக 12:18 ஆயிட்டு இருக்கு. எஸ், வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. இவர் வந்து பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியருடைய துயரத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் காந்தியடிகள், திலகர் போன்ற பெருந்தலைவர்களுடைய வழிகாட்டியாக திகழ்ந்தவரும் இவர் தான். இந்தியாவின் ஆதார வளங்கள், நிதி ஆதாரங்கள் போன்றவற்றை புள்ளி விவரத்துடன் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எடுத்து கூறியிருக்காரு. இந்தியர்களுடைய தனி நபர் வருமானம் வெறும் 20 ரூபாய் தான் அப்படின்னு வந்து 1870 சுட்டி காட்டியிருக்காரு. பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது நூலின் பிரிட்டிஷாரின் ஆட்சியை வந்து அதனுடைய உண்மைகளை வந்து எழுதியிருக்காரு. தாதாபாய் நவ்ரோஜி 1917 மறைந்தார்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிய விஜயன் கூட. நேரம் சரியாக 12:27. ஸோ வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜாக்வலின் எவிட் 1958 செப்டம்பர் 4 அமெரிக்க வானியற்பிலான ஜாக்வலின் எவிட் வந்து பிறந்திருக்காங்க. இவர் 1988 ஃப்ரெண்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் வானியற்பியல் துறையில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்திருக்காரு. இயற்பியல் பேராசிரியராக தொழில்நுட்ப நிறுவனத்தில் வந்து பணியும் செஞ்சுருக்காரு. இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணுவியல் துறையில் கதிர்வானியல் குழு ஆய்வகத்தின் முதன்மை ஆய்வாளராக மிக சிறப்பாக பணியாற்றியிருந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, 1995 கதிர்வானியல் பணிக்கான சிறந்த விருதான மேயர் விருதும் பெற்றிருக்காரு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிய நேரம் சரியாக 12:35 ஆயிட்டுருக்கு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவாக பாடலுக்கு கேட்கலாம் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100 அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டு மக்கள் அனைவரும்

0: அவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்குக்குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்க்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியு கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள்

கருத்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான மூன்று நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த இரண்டு தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 12:56.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நீ அவன் மீது அதிகமான அன்போடு நடந்து கொள்கிறாய். அதை பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்றான் பாவல். நானா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை. என்னவோ அவனை எனக்கு ரொம்பவும் பிடித்து போயிற்று. எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. உனக்கு மிகவும் அன்பான மனம் அம்மா என்று மெதுவாக சொன்னான் பாவல். நான் மட்டும் உனக்கு, உன் தோழர்கள் அனைவருக்கும் உதவ முடிந்தால், கொஞ்சமேனும் உதவி செய்ய முடிந்தால், எப்படி உதவுவது என்பது மட்டும் தெரிந்தால் கவலைப்படாதே அம்மா, நீ தெரிந்து கொள்வாய். எனக்கு அது மட்டும் தெரிந்து விட்டால் அப்புறம் கவலையே இராது என்று சிறு சிரிப்புடன் கூறினாள் தாய். சரி அம்மா, இந்த பேச்சை விட்டுவிடுவோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள், உனக்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவன். அவள் பேசாது சமையலறைக்குள் சென்றாள். தன் கண்களில் பொங்கும் கண்ணீரை அவன் பார்த்துவிடக் கூடாதே என்ற அங்கலாய்ப்பு அவளுக்கு. அன்று இரவு ஹஹோல் வெகு நேரம் கழித்துதான் வீடு திரும்பினான். வந்தவுடனேயே அவன் படுக்க சென்று விட்டான். நான் இன்றைக்கு 10 மைலாவது நடந்திருப்பேன், அதனால் பலம் இருந்ததா என்று கேட்டான் பாவல். தொந்தரவு பண்ணாதே, எனக்கு தூக்கம் வருகிறது. அவன் அதற்கு பிறகு எதுவுமே பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து நிக்கலாய் வெசோவ் ஷிகோவ் உள்ளே வந்தான். அவனது ஆடைகள் கிழிந்து கந்தல் கந்தலாயிருந்தன. ஒரே அழுக்கு மயமாகவும் அதிருப்தி நிறைந்தவனாகவும் அவன் வந்து சேர்ந்தான். இசாயை யார் கொன்றார்கள் என்று கேள்விப்பட்டாயா என்று பாவலிடம் கேட்டுக்கொண்டே அவன் அறைக்குள் நடக்க ஆரம்பித்தான். இல்லை என்று சுருக்கமாக விடையளித்தான் பாவல். எவனோ ஒருவன் வேண்டாவிருப்பாக இந்த காரியத்தில் முந்திவிட்டான். நானே அந்த பையலை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருந்தேன். நான் தான் அதை செய்திருக்க வேண்டும். அதற்கு நான் தான் தகுந்த ஆசாமி. அந்த பேச்சை விடு நிக்கலாய் என்று நட்புரிமை துணிக்கும் குரலில் சொன்னான் பாவல். நான் நினைத்தேன் என்று அன்போடு பேச ஆரம்பித்தாள் தாய். உனக்கு மிகவும் மிருதுவான மனம் இருக்கிறது. நீ ஏன் இப்படி விலங்கு மாதிரி கர்ச்சிக்கிறாய்? அந்த சமயத்தில் நிக்கலாயை பார்க்க அவளுக்கு பிடித்திருந்தது. அவனது அம்மை தழும்பு விழுந்த முகம் கவர்ச்சிகரமாக தோன்றியது. இந்த மாதிரி காரியங்களுக்கு தவிர வேறு எதற்கும் நான் லாயக்கில்லை என்று தன் தோளை சிலுப்பிக் கொண்டே சொன்னான் நிக்கலாய். நானும் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் இந்த உலகில் என் இடம் எது என்று. ஆனால் எனக்கு ஒரு இடமும் இல்லை. ஜனங்களோடு பேசத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் எப்படி பேசுவது என்பது எனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு புரிகிறது. மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எல்லாம் பார்த்து அனுதாபம் கொள்கிறேன். என்றாலும் அதை வாய்விட்டு சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு ஊமை பிறவி. அவன் பாவலிடம் திரும்பினான். உடனே தன் கண்களை தாழ்த்தி மேஜையையே துளைத்து விடுவது போல் வெறித்து பார்த்தான். பிறகு அவனது இயற்கையான குரலுக்கு மாறான மதலை குரலில் பேசத் தொடங்கினான். தம்பி, எனக்கு ஏதாவது பெரிய வேலையாக கொடு. இந்த மாதிரி எந்தவித குறிக்கோளுமற்றி என்னால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் உங்கள் வேலைகளிலேயே முழுகியிருக்கிறீர்கள். உங்களது இயக்கம் எப்படி வளர்ந்து மலர்கிறது என்பதை நான் பார்க்கத்தான் செய்கிறேன். ஆனால் நான் மட்டும் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கிறேன். வெறுமனே மரங்களை சுமந்து திரிவதோடு முடிந்து விடுகிறது என் பிழைப்பு. இந்த பிழைப்பு ஒருவனுக்கு வாழ்வழித்து விடாது என்று எனக்கு வேறு ஏதாவது கடினமான பெரிதான வேலை கொடு. பாவல் அவனை தன் அருகே இழுத்தான். சரி, தருகிறேன். இடையிலிருந்த மறைவுக்கு அப்பாலிருந்து ஹஹோலின் குரல் கேட்டது. நான் உனக்கு அச்சு கோக்குற வேலை சொல்லி தருகிறேன் நிக்கலாய், உனக்கு அது பிடிக்குமா? நிக்கலாய் ஹஹோலிடம் பேசினான். நீ மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் உனக்கு நான் என் கத்தியை பரிசளித்து விடுகிறேன் என்றான் அவன். உன் கத்தியை கொண்டு குடப்பில போடு என்று கடக்கடவென்று சிரித்தவாறே கத்தினான் ஹஹோல். இல்லை, அது ஒரு நல்ல கத்தி என்றான் நிக்கலாய். பாவலும் சிரிக்க ஆரம்பித்தான். நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கவா செய்கிறீர்கள்?

0: என் மத்தியில் நின்றவாறே கேட்டான் நிக்கலாய். ஆமாம், ஆமாம் அப்பா, ஆமாம் என்று படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தவாறே சொன்னான் ஹகுல். சரிவா, வயல்வெளி பக்கம் உலாவி விட்டு வரலாம். நிலா அருமையாக காய்கிறது, வருகிறாயா? சரி என்றான் பாவல். நானும் வருகிறேன் என்றான் நிக்கலாய். ஹகோல், உன் சிரிப்பு எனக்கு பிடித்திருக்கிறது. நீ பரிசு கொடுப்பதற்காக சொல்வது எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் ஹகோல் சிரித்து கொண்டே. அவன் சமையல் அறைக்குள் சென்று உடை உடுத்தி கொண்டான். மேலே ஏதாவது போர்வையை போட்டுக்கொள் என்று அவசர அவசரமாக சொன்னாள் தாய். அவர்கள் மூவரும் வெளியே சென்ற பிறகு அவள் ஜன்னல் அருகே சென்று அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சுவரிலிருந்த விக்கிரகத்தை நோக்கி வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். கருணையுள்ள கடவுளே, அவர்களுக்கு நல்லது செய், அவர்களை காப்பாற்று. நாட்கள் வெகு வேகமாக கழிந்து சென்றன. அந்த வேகத்தில் மே தினத்தின் வரவை பற்றி சிந்திப்பதற்கு கூட தாய்க்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இரவில் மட்டும் பகல் முழுவதும் ஓடியாடி வேலை செய்து ஓய்ந்து களைத்து படுக்கையில் சாய்ந்த பிறகு மாத்திரம் அவள் இதயத்தில் இனந்தெரியாத ஒரு மங்கிய வேதனை லேசாக எழும். அது மட்டும் சீக்கிரம் வந்துவிட்டால். காலையில் ஆலை சங்கு அலறியது. அந்திரேயும் அவளது மகன் பாவலும் சீக்கிரமே தங்கள் சாப்பாட்டை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வார்கள். அவளுக்கு ஏதாவது பதிற்று கணக்கான வேலைகளை விட்டு செல்வார்கள். பகல் முழுவதும் அவள் குண்டுக்குள் அகப்பட்ட அணிர்குஞ்சு மாதிரி ஓடியாடி வேலை செய்வாள். சாப்பாடு தயாரிப்பாள், பசை காய்ச்சுவாள், சுவரொட்டி விளம்பரங்களுக்கு மை தயாரிப்பாள். திடீர் திடீரென்று எங்கெங்கிருந்தோ வந்து தோன்றி பாவலுக்கு பல செய்திகளை கொண்டு வந்துவிட்டு மாயமாக மறைந்து செல்லும் இனந்தெரியாத மனிதர் பலரை வரவேற்பாள். அவர்கள் வந்து சென்ற பிறகு அவர்களுக்கு இருந்த பரபரப்பு அவள் மனதிலும் குடிபுகுந்துவிடும். அநேகமாக ஒவ்வொரு நாள் இரவு தொழிலாளரை மேதின கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் சுவரொட்டி அறிக்கைகள் வேலிப்புறங்களிலும் போலீஸ் நிலைய கதவுகளிலும் ஒட்டப்பட்டு வந்தன. ஒவ்வொரு நாளும் அம்மாதிரியான அறிக்கைகள் தொழிற்சாலையிலும் காணப்பட்டன. காலையில் போலீஸ்காரர்கள் தொழிலாளர் குடியிருப்பு வட்டாரத்திற்கு வந்து அந்த அறிக்கைகளை கிழித்தறிவார்கள், சுரண்டி எடுப்பார்கள். ஆனால் மத்தியான சாப்பாட்டு வேளையில் புது பிரசுரங்கள் காற்றுவாக்கில் பறந்து போகிறவர் காலடியில் விழுந்து புரளும். நகரிலிருந்து துப்பறியும் குழுவினர் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மூலைக்கு மூலை நின்று கொண்டு சாப்பாட்டு வேளையில் தொழிற்சாலைக்கு உற்சாகமாய் போவதும் வருவதுமாயிருக்கும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நிலைமையை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போலீஸ்காரர்களின் பரிதாபகரமான நிலையைக் கண்டு ஒவ்வொருவரும் ஆனந்தப்பட்டார்கள். வயதான தொழிலாளர்கள் கூட சிரித்துக்கொண்டே தமக்குள் பேசிக் கொண்டார்கள். இவர்கள் செய்கிற காரியத்தை தான் பாரேன். எங்கு பார்த்தாலும் தொழிலாளர்கள் கும்பல் கும்பலாக நின்று மேதின அறைக்கூவலை பற்றி காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை எங்கும் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த வசந்த பருவத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் எல்லோருடைய மனத்திலும் ஒரு புதிய உணர்ச்சி பூர்த்து கிளர்ந்தது. சிலருக்கு முன்னிருந்ததை விட பன்மடங்கான எரிச்சலும் புகைச்சலும் தான் மனத்தில் மூண்டது. அவர்கள் இந்த புரட்சிக்காரர்களை வாயார சபித்தார்கள். சிலருக்கு ஒரு மங்கிய கவலையும் இனந்தெரியாத நம்பிக்கை உணர்ச்சியும் ஏற்பட்டன. சிலர், அதாவது மிகவும் குறைந்த ஒரு சிலர் மட்டும் தாம் தான் இந்த ஜனங்களை கிளறிவிட்டதற்கு பொறுப்பாளிகள் என்ற உணர்வினால் உள்ளுக்குள் மிகுந்த உற்சாகமும் கொண்டு திரிந்தார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ண

0: நேரம் ஒரு மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். போரின் மூலம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள விஎம்எம்சி மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர் பை நோயறிதல் மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத பாரத இயக்கத்தின் 6வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான தேசிய மாபெரும் உறுதிமொழி இம்மாதம் நடைபெறவுள்ளது. இந்த உறுதிமொழி நேரடி மற்றும் இணையவழி பங்கேற்பு மூலம் 10 கோடிக்கும் அதிகமான குடிமக்களை திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரியில் ICT அகாடமி சார்பில் நேற்று நடைபெற்ற பிரிட்ஜ் 26 என்னும் 72வது மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட நவீன தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான வாழும் ஆய்வகமாக புதுச்சேரியை மேம்படுத்த முடியும் என்று அவர் தமது உரையில் கூறினார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து மாநில மாசு கட்டுப்பாடு குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள 4 நிமிட விழிப்புணர்வு குறும்படத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். LED திரையுடன் கூடிய வாகனங்கள் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இக்குறும்படத்தை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிராக 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 1:03:16.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில என்னோட கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாங்க, புதுவை அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த மிஸ் ஹேமாவதி மேடம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்திக்கிட்டதுல.
2: வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பெரும்பாலும் பெண்கள் அப்படின்னு நாங்க பேசும்போது நிறைய குக்கரி ஷோ பல விஷயங்கள்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு பல தளங்கள்ல பெண்கள் வந்து தங்களுடைய பதிவை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க திறமையானவர்கள் அப்படிங்கறத சாதிச்சும் காட்டிட்டாங்க. ஆனா குறிப்பா எனக்கு என்னன்னா, இந்த விண்வெளி துறையில பெண்கள் என்ன மாதிரியான ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பெண்களுடைய பங்கு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: விண்வெளி துறையை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிப்புகளையும் சரி பங்கேற்பிலும் பெண்கள் பங்கு ரொம்ப இருக்குது. அது வெளிச்சத்துல வராம கூட இன்னைக்கு கூட இருக்குது. நம்ம ஸ்டெஸ்கோவா தெரியும், அவங்க வந்து 48 முறை சுத்தினாங்க, முதல் முதல்ல ஸ்பேஸ் சுத்தி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆன் போயிருந்தா அது வந்து 50களில் அவங்க போயிட்டு வந்தாங்க, நம்ம இன்னும் சந்தோஷம் தான் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் வந்து ஹெர்ஷல்ன்றவரை தெரியும். ஹெர்ஷல் வந்து தான் நம்ம யூரேனஸ் என்ற கோளை கண்டுபிடிச்சவர், அதாவது கருவிகளுக்கு உதவியோட கண்டுபிடிச்ச ஒரு இதில். ஆனால் ஹெர்ஷலோட தங்கை வந்து பள்ளிக்கூட படிப்பை தான் முடிச்சிருந்தாங்க.

0: இருந்தாங்களாம். ஆனா அவங்க வானியல் கணக்குகளை நல்லா போடுவாங்களாம். இந்த விஷயம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அதனால புள்ளி வச்சு கோலம் போட மட்டும் பெண்களுக்கு தெரியாது, புள்ளியியல் கணிதவியல் அதுவும் இரவு நேரம் பெண்கள் வந்து அந்த நேரத்தை வானவியல் ஆராய்ச்சி பண்றதுல முன்னோடிகளாவே பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்திய விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்திய அளவில் இஸ்ரோவை பத்தி பார்க்கும் பொழுது மங்கள்யானா இருக்கட்டும், செயற்கைக்கோள்களா இருக்கட்டும், நிறைய பெண்கள் அந்த விஷயங்கள்ல இருக்காங்க. அதனால விண்வெளி துறையில வந்து பின்புலத்துல நிறைய பெண்கள் நிறைய ஃபீல்டுல இருக்காங்க. இப்ப வானவியல்ல பாத்தீங்கன்னா அதுல இயல்பியல்ல ரொம்ப முக்கியமா, ராக்கெட் தொழில்நுட்பத்துல, செயற்கைக்கோள் வடிவமைப்புல, தொலை உணர்வு ரிமோட் சென்சிங் விஷயத்துல, தகவல் தொடர்புல நிறைய இதுல ஹெட்டாவே பெண்கள் இருக்காங்க. ஆனா என்னைக்கு இஸ்ரோவுடைய தலைவர் பெண்ணா வருவாங்களோ அன்னைக்குதான் நம்ம வந்து ஆண் பெண் சமத்துவத்தை அடைஞ்சோம்னு
1: ஒரு பெரிய வெளிச்சம் வர
0: முடியும், அப்பதான் வெளிச்சம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்வது பெண்கள் இல்லாத இஸ்ரோ துறையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
1: சோ ஆகுடி அவங்க வெளிச்சத்துக்கு வரல, ஆனா அந்த ஆராய்ச்சியில பின்புலமா நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, இப்ப விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த ஆராய்ச்சியில எந்தெந்த நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க அதை பத்தின ஏதாவது ஒரு தரவுகள் இருக்கா?
0: வானம் தாண்டி எல்லைகள் இருக்குன்றது இப்ப விரிஞ்சிருச்சு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டெலஸ்கோபா காலத்துல வந்து நிறைய கட்டுப்பாடுகள், ராணுவ பயிற்சி இருக்கிற பெண்கள் தான் பண்ண முடியும், விமானம் ஓட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து விண்வெளியில நிறைய சாதனை புரிஞ்சிட்டாங்க. உதாரணமா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பல மாதங்கள் விண்வெளியில தங்கியிருந்த முன்னோடி விண்வெளி வீரரான பிறகு காலத்துல ஸ்கை இஸ் நாட் த லிமிட், வி ஹாவ் த லிமிட் பியாண்ட் த ஸ்கை, வானத்தை தாண்டி கூட எல்லை இருக்குன்றத நம்ம நிறுவிட்டோம். நம்ம வந்து இந்திய விஷயத்தை பத்தி பேசணும். சுனிதா வில்லியம்ஸ் என்னுடைய வேர்கள் இங்க இருந்தா கூட நம்ம இந்தியாவில் இருக்க பெண்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இஸ்ரோவை தவிர்த்துட்டு நம்ம விண்வெளியை பத்தி பேச முடியாது. கண்டிப்பா இஸ்ரோவில் தான் வந்து நம்முடைய விண்வெளிக்கு சாதனைகள் இருக்கு. அதுல சமீப காலத்துல எல்லா துறைகளும் பெண்களை கோலாச்சு கொண்டு இருக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா எம் வனிதான்ற ஒரு பேரு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது சந்திராயன் 2. ஆனா நமக்கு தெரியும் சந்திராயன் 2 வெற்றி பெறல, அதனால அவங்களுடைய பேரு நம்ம நினைச்ச வீச்சுல போகல. ஆனா ரீத்து கரிவால் ஸ்ரீவஸ்தாவை பத்தி நம்ம பேச வேண்டும். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஆனா ரீத்து வந்து வீனஸ் இல்லை, அவங்க வந்து செவ்வாய் கிரகத்துல வந்து இந்தியால இருந்து மனுஷன் போக முடியுமா என்ற ஒரு முன்னோடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து செவ்வாயின்னா அணுக்குள்ள இடத்தன்னு சொல்லிட்டு இருக்க இடத்த இவங்க பெண் பிடிச்சி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம போறதுக்கே 32 வருஷம் ஆனா கூட நம்ம சந்திராயன் மாதிரி செவ்வாய்க்கும் போறதுக்கு உள்ள விஷயங்களை நிறைய பண்ணிருக்கோம். அதுல ரீத்து கரிதாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சந்திராயன் 2 மிஷன்லயும் இவங்க இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான பேரு நந்தினி ஹரிதாஸ் என்றவங்க, இவங்களும் இந்த செவ்வாயுடைய சுற்றுக்களத்தை பத்தி அதை பத்தி செயல்பாட்டு இயக்குநராக பணியாற்றினாங்க. இன்னொரு பேர் வந்து டி கே அனுராதா. இந்த டி கே அனுராதா என்னன்னு கேட்டா பல 10 ஆண்டுகள் அவங்க வந்து செயற்கைக்கோள்ல ஒரு முன்னோடியாக விஷயம் இருக்க. அப்போ நம்மளுடைய செயற்கைக்கோளுடைய மேனை பத்தி கேட்டிருக்கோம், அப்துல் கலாம் வார்த்தை எல்லாம் நமக்கு தெரியும், அவர் தான் செயற்கைக்கோள்கள் நாயகன் சொல்லுவோம். விக்ரம் சாராபாய் வந்து முதல் அறியப்பட்ட இந்த செயற்கைக்கோளை பண்றாங்க. ஆனா தற்போதைய விமன் ஆஃப் த சாட்டிலைட் அதனால இஸ்ரோவும் பெண்களும் சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரோல வந்து 37% பெண்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா 1/3 இஸ்ரோல பெண்கள் இருக்கிறது ஒரு பெரிய மைல்கல் தான்.
1: நிச்சயமாவே இது ஒரு பெரிய மைல்கல் தான், ஏன்னா பாராளுமன்றத்துக்கே 33% தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இது 37% இஸ்ரோல ஆராய்ச்சி துறையில பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரோ ஒத்துக்கொண்ட ஒரு செய்தியை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து என்ன காட்டுதுன்னா இன்னுமே நிறைய தடைகள் இருக்கு அவங்க அந்த துறையில பரிமளிக்க அல்லது அந்த துறையில ஈடுபட. அப்படிப்பட்ட தடைகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை தடைகளா நம்ம எடுத்துக்கிடலாம்?
0: நம்முடைய சமுதாயம் வந்து ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி பாக்குதா, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரி பாக்குதா. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண் குழந்தைக்கு எந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தரோம், பெண் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி விளையாடுவதற்கு உள்ள பொருளை வாங்கிக்கிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கருவிகளும் பிரித்து பாக்குற மாதிரி உள்ள விஷயங்களும் ஓடுகின்ற இயங்குகின்ற பொருள் தான் நம்ம வந்து ஆண் குழந்தைகளுக்கு பெருசா வாங்கி தரோம். ஆனா பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான பொருள் தான் வந்திருக்கும். சாதாரண அடிப்படையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மைண்ட் வந்து ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை விடைக்கு

0: உலக அளவில் அதிகமாக இருக்கின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டால் எக்ஸ்போஷர் தான் ஒரு ப்ராப்ளம். தடைகள் வந்து பார்க்கும்போது உண்மையாலேயே ஆற்றலில் வந்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம என்ன வெளியே காமிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ சமூக பாலின பாகுபாடுகள் மலிந்த ஊர் நமக்கு இருக்குது. அந்த சமூக பாலின பாகுபாடுகள் தான் நம்ம வந்து பெண்கள் சாதிப்பதற்கு நிறைய தடைகள் இருக்குது. பெண்ணுனால ஏன் சாதிக்க முடியலன்னு யார் மனநிலை கேட்டீங்கன்னா, பெண் வந்து பூ பெய்வது, பெண் வந்து மகப்பேறு, இந்த ரெண்டு முக்கியமான ஒரு தடைகள் இருக்கு. இதை நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு கேட்டால், உலகம் இயங்குவதற்கான ஒரு பெரிய ஆற்றல் பெண்ணிடம்தான் இருக்கு. அது பெண்ணோட பாற்றத்த லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஆனால் அது அவளுடைய ஆற்றலுக்கு எந்த விதமான தடையில்லை. வருஷங்கள் ஆகுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேயே இஸ்ரோவில் இன்னும் 37 வருஷம் இருக்குது இல்லை, எத்தனை சதவீதம் ஆண்கள் இருக்காங்களோ அத்தனை. ஏன்னா எந்த உலக மக்கள்தொகையிலையும் பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்கள் தான் அதிக நாள் வாழ்நாள்ன்றவங்க, மக்கள் தொகையில் பெண்கள் எண்ணிக்கை தான் அதிகம். இப்போ பெண்கள் தானே கூடுதலாக இருக்கணும். அதனால இதெல்லாம் சமூக பாலின தடைபாடுகளை கண்ணோட்டங்கள் தான் இருக்குது வழியே. இந்த கண்ணோட்டம் உடையது பட்டுச்சுன்னா இந்த தடைகளை நம்ம முடிச்சிட முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. சரி மேடம், பிசியோலாஜிக்கல் ரீசன்ஸுமே நாம சொல்லலாம் இல்லையா? அதாவது ஆற்றல் சமமா இருக்கு, ஆனா பிசியோலாஜிக்கலா ஒரு பெண்ணோட உடல் உறுப்பு இரண்டு பேருமே சமம் என்று நாம எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இவங்களுடைய பிசியோலாஜிக்கலாவே அவங்க மேக் ஆனதே வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஜெனரேஷனை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பு அவங்களுடைய உடல் ரீதியாக இருக்கிற பட்சத்துல எந்த விதமான இந்த தடையை எந்த விதத்தில் நம்ம உடைத்து வெளியில் வர முடியும்? இப்போது இயல்பாகவே ஒரு பெண் குழந்தை வந்து குழந்தையாக விளையாடும் போதே வந்து அது கையில் ஒரு

0: காரை கொடுத்தாலும் ஒரு ஆண் குழந்தை தான் அந்த காரை அதிகமாக விரும்பி கையில் எடுக்கும். வேற ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு பொம்மையோ அல்லது ஒரு சொப்பு சாமானியோ தான் கையில் எடுத்து, இது வந்து அந்த இயல்பாகவே அந்த குழந்தைக்கு வருது. அது வந்து அந்த இயல்பை மாற்ற முடியாது. அது பெண்மைக்குரிய தன்மை, இது ஆண்மைக்குரிய தன்மை அப்படின்னு அந்த தன்மைகளை நாம் வச்சு எடுக்கும்போது எந்த தடைகளை உடைத்தால் இந்த ஆற்றலை நாம் செயலாக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியும்.
1: இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் இந்த மெக்கானிக்கல் மைண்டில் உள்ள வித்தியாசத்தினால இவங்களுக்கு இது மாதிரி பொம்மைகள் பிடிக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி கருவிகள் பிடிக்கலாம். என்னன்னு கேட்டால், நாம் வந்து எதையுமே அப்படியே மனப்பாடம் செய்து படிச்சிக்காம லேர்னிங் பை டூயிங்ன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஆரம்பித்தா ஆண் பெண் வித்தியாசங்கள் ரொம்ப கண்டிப்பாக குறைக்கலாம். ஏன்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ ஸ்டெம் எஜுகேஷன் பேசுகிறோம். சயின்ஸுன்றதை இப்போ ஸ்டெம் தான் பேசுகிறோம். ஸ்டெம்னா என்ன? சயின்ஸு டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு கதையும் சயின்ஸினுடைய விளைவு. நட்டது யார்? சயின்ஸு. விளைஞ்சது என்ன? டெக்னாலஜி. அப்புறம் அதுக்கு எதுக்குமே வடிவமைப்பு உண்டு, அது இன்ஜினியரிங். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன ஷேப்புன்றது நமக்கு தெரியாது. அதனால் இப்போ சயின்ஸ் எஜுகேஷன் யாரும் சொல்கிறது இல்லை, ஸ்டெம் எஜுகேஷன் ஒன்று சொல்கிற காலத்தில் நம்மளுடைய கல்வியில் தான் இதை உடைக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியாவுடைய கணக்கெடுப்பில் இருக்குது, ஆண் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் பெண்கள் அதிக நாள் கொடுக்குறாங்க. முன்னாடி காலத்துலாம் முட்டையை வந்து சோத்துக்குள்ள மறைச்சி ஆம்பை பழத்தங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் இருக்குது. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இல்லாமல் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நம்மளுடைய குழந்தைகள் தான் இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. இது எல்லா வீடுகள்லையும் எல்லா நகரம் கிராமன்ற பாகுபாடு இல்லாமல் படுத்தா ஹெல்த் இஸ் ஹெல்த் இல்லையா? ஏன்னா கூடுதலாக ரெட்டப்போக்கு, கூடுதலான பழு சுமத்தல், இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுனால பெண்களை வந்து அந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப பார்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. மகப்பேறும் பூப்பெய்தலும் அதுக்கு தொடர்ச்சியாக மாத விளக்குகளும் தவிர்க்க முடியாத ஒரு பயாலஜிக்கல் நீடு ஃபார் த, அதை நம்ம சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். இது உலகம் ஜீவிதத்துக்கான உள்ள ஒரு விஷயம். இந்த காலத்தில் நம்ம எப்படி பெண்களை பாதுகாக்கணும், அது ஒரு பயாலஜிக்கலான நினைக்கிற ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த தடைகள் உடையும். முன்னாடியோடய நம்ம வீடுகளில் பூப்பெய்த குழந்தையும் அந்த மாத விளக்கையும் பார்க்குற பார்வைகள் நல்லா மாறி இருக்கு. இது ஒரு முன்னேற்றமான சமுதாயம் தான். நம்ம இன்னும் அந்த நேரத்தில் அதற்கான கருவிகளையும் பொருட்களையும் உபயோகித்தா, சயின்டிஃபிக் பொருட்களையும் உபயோகித்தா குழந்தைகளுக்கு இன்னும் தெம்பு கிடைக்கும், இன்னும் கூட ஓடுவாங்க, கூட செய்வாங்க அப்படின்ற விஷயங்கள். இந்த தடைகள் என்னன்னு கேட்டால், வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும், சமூகத்தில் அது விரிவடைய வேண்டும்.
0: நிச்சயமாக விரிவடைஞ்சிருக்குன்னு உங்களை பார்த்தே சொல்லலாம். ஏன்னா புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் இயக்கத்தில் ஒரு பெண் தான் தலைவராக இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த விண்வெளிக்கு திரும்ப நம்ம வந்துடுவோம். இப்போ விண்வெளித்துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இஸ்ரோ தான் நமக்கு மைண்டில் வந்து நிற்கிறது. இப்போ இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களில் பெண்களோட ஆராய்ச்சி நிலை எந்த லெவலில் இருக்கு?
1: உதாரணமாக பார்க்குறீங்கன்னா சந்திராயனில் வந்து நம்மளே கூட பெண்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் செவ்வாய் கோள் வந்து நம்முடைய மாதிரி தரப்பகுதி இருக்கு. நம்மளுடைய சிஸ்டர் பிளானட்னு சொல்லும்பொழுது செவ்வாயும் வெள்ளியும் தான். ஆனால் வெள்ளி வந்து அமிலமலை பெய்யறதுனால அது போக முடியாது. செவ்வாய் கோள்களில் வந்து நம்ம போக முடியுமா அப்படின்ட்டுருக்கு. ஜேர்னிலாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலகம் வாழ தகுதியான இல்லாத போச்சுன்னா வாழக்கூடியது என்ன நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு. கண்டிப்பாக சூரியன் இஸ் எ மிடில்ஏஜ் ஸ்டார். அது இது வரைக்கும் தோன்றி 500 கோடி வருஷம் ஆச்சு, இன்னும் 500 கோடி வருஷம் சூரியன் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அதோட கேஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ மாற்றுக்காக எங்கே போகுதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு செவ்வாய்க்கோள் தான். அந்த கரிகாலன்ற மேடத்தை பேசணும் இல்லை, அவங்க வந்து செவ்வாய்க்கோளுக்கு எப்படி போகிறது என்ற விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்திராயனை பற்றி இல்லை ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த சந்திரன் வாக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன் இருக்குல்ல, அது என்னைய ரொம்ப இது பண்ணுச்சு. இப்படி இது எப்படி இது சாத்தியம், எல்லா நாட்டிலையும் ஒரே வாக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் எப்படி வருதுன்றதுலாம் உள்ள விஷயம் தான் என்னை மயக்கி சந்திராயனுக்கு கூட்டி போனுச்சு அப்படின்னு சொல்ல முடியுது. அப்புறம் செயற்கை கோள்கள் என்ன திரவம் யூஸ் பண்ணலாம் மின்வெளிக்கு என்ற ஆராய்ச்சி உட்பட இன்சாட் போன்ற விஷயங்கள்லையும் நிறைய பேர் பெண்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னே கூடிய பேர்கள்லாம் அதில் முக்கியமான விஷயங்களாக இருக்காங்க. வளர்மதி மேடம் பண்ணுற திட்டங்கள் ஒரு முக்கியமான திட்டம். சந்திராயன் 3 அதை தொடர்ந்து உள்ள ஆராய்ச்சிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிலவுக்கு மனிதனை அனுப்புகின்ற விஷயங்கள் நேரடியாக நம்ம இல்லைனா கூட அதை பற்றி விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இப்பொழுது விண்வெளிக்கோ அல்லது சந்திரனுக்கோ நேரடியாக யாரையும் அனுப்ப முடியலன்னா கூட நாட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை நம்ம உருவாக்குற விஷயங்களும் நம்ம இஸ்ரோ மூலம் நடந்து கொண்டே இருக்கிறது.
0: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.

0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியாக 1:30.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. சரி மேடம், இப்போ விண்வெளிக்கு சென்ற பெண்கள், நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு சில லிஸ்ட் எல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த அளவில் இந்த நிலையில இருக்கு இஸ்ரோ. இப்போ நாசால அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்ல பெண்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பங்கு கொடுத்துருக்காங்க?
4: நாசா சொல்ற தகவல் ரொம்ப அற்புதமான தகவல். 1963 ஒரே ஒரு பெண்மணி தான் விண்வெளிக்கு சென்றிருந்தாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. நாசா வெளியிட தகவல் என்னன்னு கேட்டா, 2023 தகவல் படி 78 பெண்கள் விண்வெளிக்கு சென்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நாசா நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் விஞ்ஞான செய்திகளை ஒழுங்காக கூர்ந்து கவனிக்க தவறியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு. அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, கல்பனா சாவ்லா பேரு தெரியும், சுனிதா வில்லியம் வந்து விண்வெளியில அதிக நாள் தங்கிய பெண்மணின்னு தெரியும், அங்கிருந்து மராத்தான் ஓடினாங்க அப்படின்னு தெரியும். நாசால வரலாற்று பங்களிப்பு முக்கியமான பெண்கள் கேத்ரின் ஜான்சன் என்ற ஒரு பெண்மணி. அவங்களுடைய முக்கியமான விஷயம், அவங்க விண்வெளியிலையும் போயிருக்காங்க, அவங்களுடைய பணியாற்றாத துறையே இல்லை என்று சொல்ல முடிய வரைக்கும் நாசால அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. சார்லி ரைடு என்ற பெண்மணியும் ரொம்ப முக்கியமான பெண்ணு. மே ஜெமிசன் என்ற பெண்ணு நாசால ஒரு முன்னோடியான நிறைய துறைகள் இருந்திருக்காங்க. அப்புறம் ஐலின் காலின்ஸ் என்ற பெண்ணும் நாசால முக்கியமான பெண்கள். இந்த வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 370 விஞ்ஞான வீரர்கள்ல 67 பெண்கள் இருக்காங்க. மொத்தம் 370 பேரை வந்து நாசா வந்து உலக அளவுல விண்வெளி வீரர்கள் என்று முக்கியமான விண்வெளி வீரர்கள் தரம் பிரிச்சிருக்கு. அதுல 67 பெண்கள் என்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த முன்னெடுப்பு இஸ்ரோ போன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுகிற இந்த முன்னெடுப்புகள் வருங்காலத்துல ஏறக்குறைய இந்த நூற்றாண்டினுடைய பாதியில இத இந்த எண்ணிக்கையை ரொம்ப முன்னெடுத்து செல்லும் என்று நினைக்கிறேன்.
3: சரி மேடம், இப்போ பெண்களுக்கு இந்த விண்வெளி துறையில ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்?
4: முதல்ல வந்து நம்ம வந்து பூமியில டெரஸ்ட்ரியல் அனிமலா இருக்கும். நம்ம இந்த பூமியை பாக்குறோம். என்னைக்கு கடைசியான பௌர்ணமி வந்ததுன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. மற்றபடி நிறைய பேருக்கு அமாவாசையே தெரியாது. நம்ம இந்த பூமியில புழங்கிட்டு இருக்கோம்.
3: அதனுடைய அறிவியல
4: நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, வானத்தை நோக்கி பார்க்கறது இல்ல. எந்த வீட்டுல வானத்தை பத்தி பேசுறோமோ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு 3 அதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஏன் மூணை தேடுற, இன்னைக்கு வானத்துல மூணே இருக்காது அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம வான்வெளியை நம்ம பத்தி நம்ம பாக்குறதே கிடையாது. இந்த டெரஸ்ட்ரியல் அனிமல் நம்ம தலையை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து நம்ம என்னன்னு கேட்டா, நமக்கு மேல ஒரு உலகம் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, நம்ம புத்தகங்கள்ல இவங்க நான் சொன்ன யாருமே இல்லையே. வனிதா மேடம் எங்க போனாங்க? வளர்மதி மேடம் தமிழ்நாடு தானே, அவங்க எங்க போனாங்க? டெரஸ்கோவா கூட நம்ம புக்ல இல்லை. நம்ம வந்து இந்த விண்வெளியை பற்றி உள்ள பாடம் நம்ம புக்கத்துல இருக்கும். இந்த வீராங்கனைகளை பற்றி நான் பெண்ணு மட்டும் சொல்ல, ஆண்களும் இருக்காங்க. அப்போலோ 11 மிஷின் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மிஷின், அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்களா அப்படின்றதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தது. நம்ம வந்து விண்வெளியும் விண்வெளி விஷயங்களை பத்தி செய்யணும். எனக்கு வானத்தை பத்தியும், வானம் எப்படி இருக்கும், வானத்தை தாண்டி எப்படி போகலாம், ஆகாய விமானம் எப்படி பறக்குது, ஹெலிகாப்டர் எப்படி, இது மாதிரி பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லாத குழந்தைகளே எதுவுமே இல்லை. பெரியவங்களுக்கு ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் விமான பயணம் போனவங்க முதல் விமான பயத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க, போகாதவங்க அதுக்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் பறக்க எப்படி பறவை போல பறப்பதற்கு நமக்கு ஆர்வம் உண்டுதான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் இன்னும் பட்டம் விட்டுட்டு இருக்கோம் பணிச்சதுல? நம்ம பறப்புதல பறக்கிற பொருள் பார்க்கறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்ம என்னன்னு கேட்டா, இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு சாதனைகள். இது மாதிரி விஷயங்களையும் நம்ம பசங்களை ஏற்படுத்தணும். அப்புறம் இது மாதிரி விஷயங்கள் டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் படிப்புன்றது புத்தகத்தை தாண்டி இருக்கிறது எக்ஸ்ட்ரா ரீடிங்ல கொண்டு வரணும். இது மாதிரி அஸ்ட்ரானமிக்கல் கிளப்லாம் இருக்கலாம், அஸ்ட்ரானமி இருக்குதா, இரவு நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோமா, டெலஸ்கோப் தொட்டு பார்த்துருக்கோமா, நம்ம பிளானட்டோட அட்ரஸ் பாண்டிச்சேரியில் எத்தனை பேருக்கு தெரியும், பிளானட்ல ஷோ இருக்கு, நிறைய ஸ்டெம் ப்ரோக்ராம்லாம் அவங்க நடத்துறாங்க, இது மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போகணும். நம்மளுடைய பாண்டிச்சேரியில் வந்து லாஸ்பேட்டையில் பிளானட்டேரியம் இருக்கு, நல்ல ஷோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு அஸ்ட்ரானமியை பற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும். இதை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்புறம் பெற்றோர்களும் வந்து இன்னைக்கு 3 என்னுடைய ஸ்டேஜ் என்ன, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் சூரியன் உதிக்கிற நேரம், மழையிற நேரம், அது மாதிரி விஷயங்கள் கூட

0: நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. பள்ளிக்கூடம் இதில் ஒரு முக்கியமான பங்கு எடுக்கும். ஏன்னா சூரியனை பொறுத்தும் சந்திரனை பொறுத்தும் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக செய்யலாம்.
1: சரி, இப்போ நீங்களே கேட்டீங்க கிளப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. நீங்கள் வந்து அறிவியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, இப்போ இந்த இயக்கத்தின் வாயிலாக குழந்தைகளுக்கு விண்வெளி ஆய்வுகளை பற்றினும் விண்வெளி ஆராய்ச்சிகளை பற்றினும் ஏதாவது ஒரு தரவுகள் கொண்டு சேர்க்குறீங்களா அவங்களுக்கு, இல்லை இதை எப்படி அணுகிறீங்க?
0: நாங்கள் ஸ்பேஸ் வீக்கு கொண்டாடுறோம். என்றைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்பேஸ் வீக்கு. அந்த ஸ்பேஸ் வீக்கு ஃபுல்லாக நாங்கள் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த வருஷமும் நாங்கள் வந்து 10-15 வரைக்கும் நாங்கள் பிளானட்டேரியத்தில் இருக்கிற இடத்துல நாங்கள் சந்திராயனை பற்றி பேசிட்டு இருந்தோம் போன தடவை. இந்த தடவை மங்கள்யான், மெயினாக மங்கள்யான் எப்படி போச்சு, இது செவ்வாய்க்கோள் எப்படி இருக்குது, செவ்வாய்க்கோளில் போனால் எப்படி ராக்கெட் போய் லேண்ட் ஆகும், அது ரோவர் எப்படி போயிட்டு என்னென்ன தகவலை சொல்லுது, நமக்கு நம்ம அந்த ஆராய்ச்சியில் நம்ம உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம், என்ன பெற்றிருக்கோன்ற விஷயங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்புறம் எங்களோட ஃபேமஸ் ப்ரோக்ராம் நைட் ஸ்கை வாட்சிங் ப்ரோக்ராம். நீங்கள் ஸ்கையை வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ஸ்டலேஷனு மில்கிவே கேலக்சி உட்பட எல்லாம் பார்க்கலாம். இஸ்ரோ போடுற நாசா போடுற சில சேட்டலைட்டையும் பார்த்துடலாம். எங்கள்கிட்ட 2 குட் டெலஸ்கோப் இருக்குது. நாங்கள் வந்து ஆரோவில் போன்ற பகுதிக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு நைட் ஸ்கை வாட்சிங் பண்ணுறோம். ரொம்ப நல்ல மந்த்து நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும், மழையெல்லாம் இருந்தால் ஜனவரி ஃபெப்ரவரி ரொம்ப நல்ல மந்த்து. இந்த 12 ஹவர்ஸில் என்ன ஆகிடும்னு கேட்டால் நம்ம ஒரு அஸ்ட்ரானமியை பற்றி நம்ம சொல்லிட்டு எல்லா பிளானட்டை பற்றியும் யூனிவர்ஸை பற்றியும் சொல்லிட்டு அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜியை பற்றி கண்டிப்பாக இப்போ கேள்வி வரும். அஸ்ட்ராலஜி வந்து இட் இஸ் நாட் அ ப்ரூவ்டு சயின்ஸ், இட் இஸ் அ சூடோ சயின்ஸ் என்ற விஷயங்கள் வந்து அது இது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபெய்த் பட் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இரவு வார்டில் போய் நாங்கள் டெலஸ்கோப்பை வச்சோம். அப்புறம் வெறும் நேக்கட் ஐ அப்சர்வேஷனில் வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் கீழே இறங்கிறதுக்கு கொண்டு போய் பிளானட்டும் ஸ்தானம் பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கேட்டால் எல்லாருக்கும் அவங்களோட பிளட் குரூப் தெரியுதோ இல்லையோ, எல்லாருக்கும் அவங்களோட நட்சத்திர ராசி தெரியும். தட் இஸ் அ தட் அ மித்தாலஜிக்கல் பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் லைஃப். அதுவும் தவிர்க்க முடியாது.
1: சரி மேடம், இப்போ நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு, வானை அளக்கிறதுக்கு, வானியல் அதிசயங்களை நம்ம பார்க்கறதுக்கு கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த இயக்கத்தின் வாயிலாக நம்ம வரலாம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடத்தலாம்.
0: வருஷத்துக்கு நாங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நாங்கள் கூகுள் ஃபார்ம் போட்டு எல்லாருக்கும் சொல்லுவோம். அவங்க நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு த்ரூ அவுட் நைட் கூட விழிச்சு அவங்க பார்ப்பாங்க. அப்போ எல்லாருக்கு எல்லா கான்ஸ்டலேஷனும் அவங்க பார்க்க முடியும், எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும், செயற்கைக்கோளையும் அவங்க டெலஸ்கோப் மூலம் பார்க்க முடியும். டே டைம் அஸ்ட்ரானமி பண்ணுவோம். சன் ஸ்பாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அந்த சன் ஸ்பாட்டை பத்தி எப்படி வந்து சூரியனுடைய கீற்றுகள் நமக்கு வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்றோம், அதை பற்றி கால்குலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் சன்னை பற்றி உள்ள மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அந்த லேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சன்னோட லைஃப் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நாங்கள் டே டைம் அஸ்ட்ரானமியும் நம்ம ஸ்கூலில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஏறக்குறைய அந்த ப்ரோக்ராமே நாங்கள் 100 ப்ரோக்ராம் அளவுக்கு பாண்டிச்சேரியில் நிறைய ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் பாடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த அஸ்ட்ரானமி ப்ரோக்ராமும் தெரியும், அந்த மூலம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: அதனால பிசிக்ஸ் இஸ்ரோவோ எதுவுமோ அவங்களுடைய படிப்பில் பார்க்கும்போது அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி இல்லை நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் ஸ்பெசிஃபிக்கோடு கேட்கறது இல்லை. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஸ்டெம் எஜுகேஷன் வந்து இன்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன். இப்போ நம்மளுடைய சந்திராயனுடைய திட்ட முத்துக்குமார்ன்றவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், நான் இன்றைக்கி விஞ்ஞானியாகி இது மாதிரி கருவிகள் செய்வதற்கு எனக்கு உள்ளது எங்களுடைய பாலிடெக்னிக் கல்லூரி தான். பாலிடெக்னிக் கல்லூரியில் எல்லா கருவிகளையும் என்னால் பிரித்து சேர்க்க முடியும், எல்லா கல்வியுடைய இயக்கத்தை நான் பண்ண முடிஞ்சேன், எது ரிப்பேர் ஆனாலும் நாங்களே சரி பண்ணுவோம். அந்த கல்வி தான் எனக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் நாலேஜ் எனக்கு கொடுத்துச்சு. சில சமயம் புது கருவிகளை உருவாக்க வேண்டியதாது, அது எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுறாங்க. ஸ்பேஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கோர்சஸ் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெரிய வாண்டட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னை கேட்டால் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லா கல்லூரியிலையும் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. மற்றபடி ஸ்பேஸுக்குன்னு தனி கோர்சஸ் என்னை தெரிந்த வரைக்கும் இல்லை. மேஜராக இஸ்ரோ போன்ற விண்வெளி நிறுவனங்கள், இப்போ புதுச்சா கூட தனியாருடைய நிறுவனங்களும் சமீபத்தில் நம்முடைய பிரதமர் தொடங்கி வச்சிருந்தாரு. அந்த நிறுவனங்களுடைய அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் த மேஜர் விஷயங்களாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் மேஜர் பார்ட் ஆஃப் இட்.
1: ஸோ பேசிக்கலாக இதை வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏரோஸ்பேஸ் விரிவான படிப்புக்காக தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. சரி மேடம், இப்ப விண்வெளி ஆராய்ச்சிக்குன்னு சில கல்வித்துறைகள் இருக்கு, சில பாடங்கள் இருக்கு. இப்ப இதை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்ட்ரீம்ல போகணும், அதுக்கான கல்வி வாய்ப்புகளை பத்தி சொல்லுங்களேன். இப்ப புதுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் கல்லூரிகள்ல இது போன்ற ஆய்வுகளுக்கான பல தளங்கள் இருக்கலாம், அது எங்கெங்க இருக்கு, அதை எப்படி அணுகலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த விண்வெளியை பத்தி படிக்கினாலே அது பிசிக்ஸ் தான், அதுலதான் வந்து அஸ்ட்ரானமியை பத்தி படிக்கிறாங்க. அந்த ஒரு பிரான்சஸ் ஆஃப் சயின்ஸ் இருக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியாக 1:51:35.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இப்போ ஒரு புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சின்னு எடுக்கும்போது என்னென்ன ஆராய்ச்சிகள் நடைபெறுது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: ஏன்னா விண்வெளியில வந்து பெண்களும் ஆண்களும் அனுப்புறாங்க. சமீபத்தில் கூட இப்போ போயிருக்க கடைசி இதில் வந்து தனியான விஷயங்களாக தான் போயிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணும் இருக்காங்க, ரெண்டு ஆணும், அதில் ஒரு இந்திய ஆணும் போயிருக்காருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மெயினாக அதில் என்ன பண்ணான்னு கேட்டால், மனித உடல் விண்வெளியில் போய் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுகிறது. எலும்போட டென்சிட்டி இருக்குதுல்ல, அடர்த்தி, அதில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதா. தசையில் மாற்றம் ஏற்படுதா. ரத்த ஓட்டத்தில் ஏதாச்சும் கேட்டால், அங்கே வந்து ஃப்ரீ ஃபாலும்பாங்க, நீங்கள் கீழே விடுகின்ற தன்மை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிராவிட்டி அங்கே இல்லை, புவியிருப்பு விசை உங்களுக்கு இல்லாதனால அந்த ரத்த ஓட்டத்தில் மாற்ற, கண் பார்வையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டு, அதனால தான் அங்கே போகிற இவங்க வந்து உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட மாட்டாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி லேபுக்கு அனுப்பி அவங்கள நிறைய டெஸ்ட் பண்ணுறது. காரணம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு, உயிரியல் ஆய்வுகள் வந்து அங்கே போய் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா நுண்ணுயிர்கள் மற்றும் உயிரணுகள் அந்த ஈர்ப்பு விசை குறைந்த இல்லாத இடத்துல எப்படி நுண்ணுயிர்கள் வேலை செய்யுது அப்படின்னு நிறைய ஆய்வுகளை பண்ணுறாங்க. அப்புறம் மருத்துவத்துக்களை அங்கே போய் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. நம்ம உடலில் எந்த மருந்து அங்கே எப்படி வேலை செய்யுது இந்த விஷயங்கள், ஏன்னா இது வந்து புது மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஈர்ப்பு தன்மையில் நம்ம அந்த மருந்து சாப்பிட்றோம், அங்கே ஈர்ப்பு இல்லாத தன்மையில் சாக்கிறதுக்கும் அதை வச்சு இங்கே புது விளைவுகள் அதை பண்ணுற அந்த மருந்தோட புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமியை கண்காணிப்பதற்கு மேலேந்து பார்க்கறதுனால காலநிலை மாற்றங்களை பற்றி அந்த இடத்துலேருந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கறதுக்கும், புயல், காடுகள், கடல்கள், சுற்றுச்சூழலில் இருக்க மாற்றங்களை அங்கேருந்து சிறப்பான கருவிகள் மூலம் ஆய்வு செய்யறதுக்காகவும் அங்கே போகிறாங்க. அப்புறம் ரொபாட்டிக்ஸு, விண்வெளி கருவிகள் இருக்குல்ல, இந்த கருவிகளில் வந்துடைய மேம்பாட்டுக்கும் என்ன கேட்டால், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பித்து செல்ஃபோன் எல்லாமே நமக்கு ஆர்மியும் ஸ்பேஸ்லேயும் உருவாக்குதான், ஸ்பேஸ் ரிசர்ச்சில் தான் உண்டாச்சு. அவங்க அங்கே போய் பயன்படுத்த வேண்டிய அந்த ஸ்பெஷல் கருவிகள் தான் இன்றைக்கி நமக்கு செல்ஃபோனை நம்ம கையில் தவளைக்கொண்டு இருக்குது. இதனால் இதில் வந்து கேட்டால், ஆண் பெண்கள் போட்டு காரணம்னு கேட்டால், பெண்ணுக்கு பிரத்யோகமாக ஏதாச்சும் விஷயங்களில் இருக்குதான்னு பார்க்கறது அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்புறம் விதைகள் எடுத்துகிட்டு போடுறாங்க, நாட்டுக்கள் எடுத்துகிட்டு போடுறாங்க, செடிகள் வளர்த்து அந்த செடிகள் ஆன்டி கிராவிட்டியில் புவியீர்ப்பு இல்லாத இடத்துல அது எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்துட்டு வர்றாங்க. அது வந்து நம்மளுடைய விவசாய முறையை மாற்றுமானு கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க.
3: ஸோ இந்த விண்வெளி ஆய்வு, அதில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, இன்னும் பல தூரங்கள் நாம் செல்ல வேண்டி இருக்கு. ஆனால் பல ஆய்வுகள் பல பெண்கள் நிறைய போயிருக்காங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கு. இதில் ஆர்வத்தை பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். இது நிச்சயமாக அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் நன்றி.
4: கண்டிப்பாக இந்த நம்முடைய உரையாடல் எப்படி வந்து பெண் குழந்தையும் நம்ம வந்து சரிச்சமாக ஆண் குழந்தைக்கு ஏற்றபடி பண்ணாலும், அப்புறம் வந்து கல்வியை வந்து ஸ்டெம் எஜுகேஷனாக கொடுத்தா கண்டிப்பாக நம்முடைய மாற்றங்களை நம்ம விரைவில் சந்திக்கலாம்.
3: நேர்களை மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை பெண்களும் ஆராய்ச்சி துறையும் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Country gets first sub-geosynchronized Earth observation satellite. Prime Minister Narendra Modi says successful launch reflects growing capabilities of India's space sector. BRICS Chief Justice

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 2:16. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து.

0: சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரெண்டு மணி 30 நிமிடத்துல காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் பெரிய எடுத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:38. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

என்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தூங்காந்த கண்ணொன்று என்று துவங்கக்கூடிய பாடல். குங்குமம் திரைப்படத்திலிருந்து

48 நிமிடத்துல காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடனே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. இன்னைக்கு குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்த விளக்கம் அளிக்க போறாங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மனநலத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள். சோ உங்களுக்கு ஏதாவது இது குறித்து விளக்கம் தேவை அப்படின்னா எஃப் எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம டாக்டர் கூட பேசலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
1: டாக்டர். இப்ப வந்து நம்ம குழந்தைகள் மற்றும் இளையோரோட மனநல பிரச்சனைகள் குறித்துதான் இந்த ஒரு மணி நேரமும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் எப்படிலாம் இருக்கும் டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க.
2: முதல்ல நான் ஃபர்ஸ்ட் மனநலம்னா என்னன்னு சொல்றேன். ஒருத்தர் வந்து அவரோட சிந்தனை, அவரோட உணர்ச்சி, அவரோட செயல்பாடு எல்லாமே ஒரு நிலையா இருந்ததுன்னா அது மனநலம். உதாரணத்துக்கு சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், சோகமாக இருக்க வேண்டிய சோகமாக இருக்கணும், கோபப்பட வேண்டியது கோபப்படும். இதில் ஏதாவது ஒன்று பாதித்து அவர் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ, அவரோட பொருளாதாரமோ, அவரோட வேலையோ, அவர் இல்லடத்து வாழ்க்கையோ பாதிக்குதுன்னா அப்போ அது அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ குழந்தைங்களுக்கு என்ன விஷயம்னா, குழந்தைங்க வந்து அது இந்த மூளை வளர்ந்துட்டுருக்கு. இப்போ மூளை வளர்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த உணர்ச்சியோ சிந்தனையோ செயல்பாடோ சீராக வேலை செய்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால என்னன்னா, பெரும்பாலும் நார்மல் பிஹேவியரே பேரண்ட்ஸ் வந்து அப்நார்மல் நினைச்சுப்பாங்க. இது இது இது பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களால வாய் தந்து அவங்களை மனநலத்தை பத்தி பேச முடியாது. அப்போ நம்ம பெரியவங்க பாக்குற மாதிரி அவங்க அழுறாங்களா, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காது. அவங்க சில செயல்பாடுல கண்டுபிடிக்கலாம். ஸோ மனநலம் பாதிக்கிறது தான், இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அவங்க வாய் தந்து சொல்ற வாய்ப்பு கம்மி. குழந்தைகள் ஒரு பருவநிலை ஆனதுக்கு அப்புறம், ஒரு அடலசன்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாய் திறந்து பேச வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த என்னோட சிந்தனை செயல்பாடு அப்புறம் உணர்ச்சி இதெல்லாம் சீரா இருந்தா தான் நம்ம மனநலம் சொல்லுவோம். பிள்ளைங்க பேசுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.
1: இப்ப குழந்தைங்க கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்களா டாக்டர், அது எந்தெந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கலாம்?
2: ஒரு குழந்தை எப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து அமைதியான குழந்தையா இருக்கும், ஒரு குழந்தை சேட்ட குழந்தையா இருக்கும். இது வந்து ஒரு பசங்களோட செயல்பாடு. இப்ப இது ஏதாவது ஒரு மாற்றம், உதாரணத்துக்கு ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க குழந்தை திடீர்னு அமைதியாயிடுச்சு, பழைய மாதிரி எல்லா கூடயும் பேசுறது இல்ல, முன்னாடி துரு துருன்னு வந்து நிக்கிற குழந்தை இப்ப அமைதியா ஓரமா இருக்குது, இந்த ஒரு குணம் மாற்றம். அதாவது எப்பயுமே அந்த பிள்ளை அப்படி இருந்தால் அது வேற, திடீர்னு ஒரு கடைசி ஒரு 3 வாரமும் மாறி இருக்குன்னா நீங்கள் அதை யோசிக்கணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல் போகாத இருக்கிறது. ஸ்கூல் ரெஃப்யூசல் ரொம்ப காமனாக பார்ப்போம். பெரும்பாலும் பிரச்சனை என்னென்னா, பிள்ளைங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த ஸ்கூல் ரெஃப்யூசலில் ஒழுக்கக்கேடாக பார்த்துருவாங்க தவிர அதில் பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக விரும்பும், ஏன்னா அவங்கள மாதிரி பசங்க அவங்க மண்ணில் உள்ள பசங்க கூட இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா இங்கே இப்போ உதாரணத்துக்கு இன்றைய காலத்தில் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க, தாத்தா பாட்டி இல்லை, குழந்தை ஒரு சிங்கிள் சைல்டு வச்சுருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா தே வில் பி மோர் ஹாப்பி. அதை மீறி அவங்க ஸ்கூலுக்கு போகலன்னா அப்போ எதாவது இஷ்யூ இருக்கான்னு அர்த்தம். மூணாவது தூக்கம், தூக்கம் கெடுது அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு பாத்ரூம் போக நைட் எழுந்திக்கலாம், அப்போ குழந்தை அப்படியே முழிச்சுட்டு இருக்கு. நான் சொல்றது ஒரு 6 வயசு 8 வயசு குழந்தை, அது ஒன்று. நாலாவது 5வது திடீர்னு அழுவுறது, திடீர்னு சத்தம் போடுறது, என்ன காரணமே தெரியாது, ஒரு மன கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, சிடு சிடு சிடுன்னு இருப்பாங்க. இந்த குழந்தை முன்னாடி அப்படி கிடையாது. இது அப்புறம் தினசரி வாழ்க்கையில் செய்கிற விஷயங்கள், அது இது விரும்பி விளையாடும், பிடிச்சது சாப்பிடும், இதெல்லாம் செய்யலை. குழந்தைங்க பொதுவாகவே ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த குழந்தை முன்னாடிக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிடுது. இது அப்புறம் சில விதமாக பேசுறது, நான் என்னை எங்கேயா போய் விட்டுரு, நான் எதுக்கு இருக்கேன், நான் இனிமே இந்த மாதிரி என்னைக்கா ஒரு நாள் நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா பேசுறது கிடையாது. தொடர்ந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே தொடர்ந்து இருக்கணும். பெரும்பாலும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு நாள் இருந்தாலே அதை மனநல பிரச்சனைன்னு வந்துடுறாங்க. இது நீண்ட நாள் இருக்கணும், அட்லீஸ்ட் வாரக்கணக்கில் இருக்கணும். அது அவங்களோட இவங்களுக்கு வந்து அவங்க படிப்பு தூக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலை.

0: விளையாட்டு அவங்க பொதுவாக பேசுகிற விதமெல்லாம் பாதிக்குனா அப்போ நம்ம மனநல பிரச்சனை இருக்கான்னு யோசிக்கணும். ரொம்ப முக்கியம், இதை ஒழுக்கக்கேடாக பார்க்காத மனநலம் இருக்கு, அந்த அந்த பாதிப்பு இருக்குன்னு பேரண்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கணும்.
1: இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளை வச்சு நம்ம பார்க்க முடியாது, தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா கூட சில குழந்தைங்க போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி சில குழந்தைங்க ஸ்கூல்ல ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அதனால போகாம குழந்தைங்களும் இருக்காங்க, நம்ம பாக்குறோம் பிராக்டிக்கலாவே. இப்ப அந்த மாதிரி இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது டாக்டர்?
0: ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஐ மீன் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, அது ஒரு நாள் போல இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலன்னா இல்ல தொடர்ந்து போல, கும்பலான இடத்த வந்து அவாய்ட் பண்றாங்க, அவங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கு அப்படின்னா அந்த வயசை பொறுத்து இருக்கு. குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி அவங்க மூளை வளர்ச்சி மெதுவாக தான் நடக்கும், அதுவும் குழந்தை அது சின்ன அடல்ட் கிடையாது, அவங்க க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு 5 வயசு 6 வயசு இருக்க வரைக்கும் அவங்க பொதுவாக இடத்துல பேசுறது இல்லை, சில பேருக்கு பழைய எல்லாம் பசங்களும் 5 விரல் ஒன்றும் இல்லை மாதிரி எல்லாம் பசங்களும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போனால் இனிஷியலாக அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிடுவாங்க, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இனிஷியல் டேஸில் பேரண்ட்ஸ் வந்து மாடலிங் பண்ணலாம். மாடலிங்னா என்னென்னா, இப்போ அப்பா எப்படி சாப்பிட்றாரு அது மாதிரி தான் பிள்ளை சாப்பிடும். அப்பா வெளியில் போகும்போது இந்த நல்ல ட்ரெஸ் போடுறேன்னா அப்போ ஆஃபீஸ் போ, அப்போ நானும் நல்ல ட்ரெஸ் போடுவேன். அந்த மாதிரி 4 பேர்கிட்ட பேசும்போது குழந்தை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வச்சுக்கணும் சைடில். அப்போ தான் அவங்க எப்படி பேசுகிறாங்க, கண் பார்வை பார்த்து பேசுறது, இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அவங்க சிரித்தா நம்ம திருப்பி சிரிக்கணும். இப்போ அவங்க இது வரேன் அப்படின்னு ஒரு செயல்கள் இருக்காங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம், அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தெரியுன்னா பிள்ளைங்களை கையோட கூட்டுட்டு போகணும். பெருமாள் நேரத்தில் பிள்ளைங்க சோஷியல் ஃபங்க்ஷன்லாம் வராத காரணம், அதுக்கு ப்ரீவியஸ் டைம் வந்து தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை வந்து அவங்க பயம் தூண்டுற மாதிரி எதாவது நடந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், குழந்தைங்க வந்து என்னென்னா, குழந்தைங்க பொதுவாக அம்மா அப்பா கிட்ட பேசும், ஆனால் நம்ம டைம் எடுக்கிறோமா அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்பயே அதை சரி பண்ணணும். அந்த குழந்தை ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த உணர்ச்சி இருக்கும் போதே செயல்படும், அதை பற்றி பேசி சரி பண்ணணும், இன்றைக்கே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தையால் ஒழுங்காக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பயத்தினால தான் அதால் வாயத்தை வந்து சொல்ல முடியல. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு தேர்ஸ்டே ஒரு விஷயம் நடக்குது, வேலைக்கிழமை ஒன்று நடக்குது, நீங்கள் சண்டே வெளியில் கூப்பிட்டு போகும்போது அன்றைக்கி நீ அப்படி பண்ணி அது எனக்கு புரியல டேடிக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல, நான் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறேன். ஸோ இதில் என்ன ஆகும், அவங்க பேச ஆரம்பித்தா ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும், அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் இப்போது தனி கொடுத்துனத்தில் இருக்க, அவங்களுக்கு டைம் கிடையாது, குவிக் ஃபிக்ஸ் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மிஸ்கம்யூனிகேஷன், இதுவே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். நான் ஒன்று சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லு சொல்லுன்னு சொல்லும் போதே அது மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அவங்களுக்கு டைம் வேணும், ஏன்னா பிள்ளைங்க பொறுத்த வரைக்கும் சிந்தனை வர முன்னாடி உணர்ச்சி ஃபர்ஸ்ட் வந்துடும், ஸோ டைம் கொடுக்கணும்.
1: புரியுது டாக்டர். இப்போ காலர் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருதுல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு திடீர்னு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வருவதற்கு என்ன காரணம் பொதுவா அந்த பீரியட்ல, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க சொன்னீங்க இந்த ரெஃப்யூசல் டு ஸ்கூல் அப்படின்னா அது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு, இந்த ரெஃப்யூசல் டு ஸ்கூல் இது போகிறதுக்கான அந்த காரணங்கள் அப்படிங்கறத குழந்தைகிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்குது, பொதுவா என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் பொதுவா குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, இதை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயில்டா
0: சொல்லுங்களேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ஃபஸ்ட் கேள்வி கேட்டீங்க. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்து ஒரு காமன் டேர்ம் ஆகிப்போச்சு, பட் அதோட ரியல் வேல்யூ வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நான் ருட்டீனாக பண்ணுறதுலேருந்து எது சேஞ்ச் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் தான். உதாரணத்துக்கு நான் எப்பயுமே 6 மணிக்கு எழுஞ்சிக்கிறேன், இப்போ 4 மணிக்கு எழுஞ்சிக்கிறேன், அதுவும் ஒரு சேஞ்ச், அது என்னோடய பாடியில் சேஞ்சஸ் கொடுக்கும். ப்ரீவியஸ்லி தூங்கும் போது நான் கேர்ஃபுல்லாக தூங்கணும், ஏன்னா அலாரம் வச்சு சீக்கிரமாக எழுஞ்சிக்கணும், இது எனக்கு பழக்கம் கிடையாது. இப்போ எப்பயுமே 4 மணிக்கு எழுஞ்சிக்கிறவங்க 6 மணிக்கு எழுந்திரு, அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் சொல்றது யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்டில் இட் இஸ் எ சேஞ்ச். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிற அந்த டிஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப பர்சனலான விஷயம்,

0: எது என்னால் சமாளிக்க முடியாதோ அது உங்களால் சமாளிக்க முடியும், ரிவர்ஸும் நடக்கலாம். இப்போ குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரனில் அது ரொம்ப அது அந்த வார்த்தையை ஈஸியாக யூஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு நினச்சது கிடைக்கல, நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரு நொந்துக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதில் ஜென்ரலாக சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கெப்பாசிட்டி பில்டிங், கம்யூனிகேஷன். கெப்பாசிட்டி பில்டிங்னா இந்த குழந்தை 6 மணிக்கு ஏஞ்சி 8 மணிக்கு பஸ் பிடிச்சி 1 கிலோமீட்டர் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஹாவ் டு ட்ரெயின் தெம். ஃபஸ்ட் இனிஷியல் டேஸில் கஷ்டமாக இருக்கும், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது சரியாயிரும். இதுதான் அந்த அந்த அந்த பழக்கப்படுற டைமில் வர பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 10 நாள் கஷ்டப்பட்டாங்க, 11 நாள் ஈஸியாக, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வாடுது. அது நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்.
1: ஓகே ஓகே.
0: ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஸ்கூல் மாறுறாங்க, ஸ்கூல் மாறும் போது அந்த ஸ்கூல் பசங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அது அம்மா பேசணும். எந்த ஆஸ்பெக்ட், நான் அதே சொன்ன மாதிரி தான், குவாலிட்டி டைம் ஆஃப் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வென் இட் கம்ஸ் டு இப்போ வந்து குழந்தைகள் மற்றும் பருவநிலை மனநலம் வந்து அது அப்பா அம்மாக்காக அப்பா அம்மாக்கு வேண்டிய மருத்துவம். ஏன்னா அவங்க தான் அதில் ரோல், அவங்க தான் பிரைமரி கேர் கிவர், பிரைமரி தெரப்பிஸ்ட் கூட சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கோ தெரப்பிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இப்போ நம்ம பர்சனலாக நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா அந்த அவங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இல்லை, எனி சேஞ்சே அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா நம்ம அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம்,
1: புரியுது.
0: சத்தம் போட்டு அசிங்கமா பேசுவாங்க, நீ அது வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அம்மா கிட்ட சொல்லு, இல்ல டீச்சர் கிட்ட சொல்லு, இல்ல வெயிட் பண்ணு, அது கொஞ்ச நாள்ல அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, அதுவே அவங்களுக்கு பாதி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எப்பயுமே அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி, ஏன்னா குழந்தைங்களுக்கு திடீர்னு ஒரு சேஞ்ச். இப்போ இன்னைக்கு நான் வந்து உங்களை என் குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அப்போ அவங்க கோச்சிப்பாங்க இன்னைக்கு, நான் போய் தான் ஆகணும். பட் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லணும், சரி எனக்கு எப்பயுமே டாக்டராக இருந்தால் எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு வேலை வரும், அப்போ வந்து என்னால் முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வேலை இருக்குன்னு சொல்லும்போது, என்னப்பா வேலையா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிக்கு இப்படி மேனேஜ் பண்ணால் பெட்டர். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கூல் ரெஃப்யூசல் எப்படின்னா அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம். ஸ்கூல் ரெஃப்யூசல் காரணம் வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரைக்கும் என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூல் வழியாக போகுது, அங்கே 2 பசங்க கேலி பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை 2 போகிற வழியில் யாரோ தொந்தரவு பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் ரெஃப்யூசல்லேருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் என் உருவத்தை வச்சு கேலி பண்ணுறாங்க, என்னை வந்து அசிங்கமாக சில பசங்க திட்டுறாங்க, ப்ரீவியஸ் இந்த ஸ்கூலில் அப்படி கிடையாது, இல்லாட்டி வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப திட்டுறாங்க, சப்போர்ட்டிவாக இல்லை,
1: படிக்கலன்ற ஒரு ரீசனால.
0: 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், லேர்னிங் டிசபிலிட்டி. நான் படிக்கலன்னு வார்த்தை யூஸ் பண்ணல, நான் இங்கே ஒரு டயக்னோசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லேர்னிங் டிசபிலிட்டி. லேர்னிங் டிசபிலிட்டி ஒரு பெக்குலியரான விஷயம், என்னென்னா பசங்க சூட்டிக்காக இருப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் சூட்டிக்காக இருப்பாங்க, ஆனால் படிப்பு மட்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் மட்டும் வராது, ரைட்டிங் மட்டும் வராது, மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் வராது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களால எம்மும் டபிள்யூ ஒழுங்காக பார்க்க முடியாது, ஏ டி ஜி ஓ இந்த மாதிரி ஒரே மாதிரி சிமிலர் லெட்டர், ஒரு சுழினா 2 சுழினா இந்த மாதிரி தப்புனவங்க. இந்த பசங்க ப்ராப்ளம் என்னன்னா, டிப்பிக்கலாக பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறல, இது மட்டும் நல்லா பண்ண மாட்டேறேன். அப்போனாலே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா எந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபெயில் ஆகணும்னு போகாது. மற்ற விஷயம்லாம் இவன் சூட்டிக்காக இருக்கான், கேம்ஸ் சூட்டிக்காக இருக்கான், சம்டைம்ஸ் நல்ல காய்கறி கூட வெட்டுறான், ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது என்ன மசாலா கூட சொல்கிறாரு, ஆனால் படிப்பு மட்டும் வர மாட்டிங்கன்னா நீங்கள் அவன் ஆன்சர் ஷீட் எடுத்து பார்க்கணும், ஆன்சர் ஷீட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அதுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும். பெரும்பாலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லேர்னிங் டிசபிலிட்டின்னா, அது பேரண்ட்ஸுக்கும் இருக்கும், அது ஜெனட்டிக். டிப்பிக்கலாக பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நானாவது படிக்கல, என் பிள்ளையாவது படிக்கணும், அந்த விரக்தியில் இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, அவங்களுக்கு என்ன இருந்ததோ
1: அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு
0: வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஜென்ரேஷனில் இவன் ஒழுங்காக படிக்கலப்பா, ஆனால் பிஸ்னஸை சூப்பராக பண்ணிட்டான், அது

0: ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு சூட்டிக்கு இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு அந்த லேர்னிங் மட்டும் வராது, அந்த படிப்பு, அந்த ஏடபிள்யூ எழுதுறது மட்டும் வராது. லுக்க புக்குன்னு படிப்பாங்க, இல்லை ஒரு ஓ விட்டுருவாங்க. இது தமிழ்லேயும் நடக்கும், அது படிப்புலேயும் நடக்கும். மேக்ஸில் ஒன்ஸ் டென்ஸ் மாற்றி மாற்றி செய்வாங்க. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் புரியாது. லேர்னிங் டிசபிலிட்டி மைல்டாக இருக்கும் போது சிக்ஸ்த்து செவன்த் வரைக்கும் நல்லா படிப்பாங்க, போக போக கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ 12 வயசு ஆகிட்ட திமிரு பிடிச்சி சுற்றிட்டு இருக்க, அதனால தான் படிக்கல. பட் அது என்னன்னா, அங்கே ஒரு லேர்னிங் ப்ராப்ளம் வரும். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி, நான் டிவேட் ஆகிட்டேன் ஸ்டில். அடுத்தது வந்து உருவ கேலி பண்ணுறது ரொம்ப காமன். இது வந்து இது ரொம்ப சிக்கான விஷயம். ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். என்னை யாராவது உருவ கேள்வி பண்ணுவாங்களோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும்.
1: ஆனா இது காலம் காலமா இருந்துட்டு வந்துட்டே இருக்கு டாக்டர், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது?
0: ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ரெகுலேஷன்ஸ் தான், எப்படி ராகிங்கோ அதே மாதிரி தான். ரெண்டாவது வந்து வடிவேல் ஸ்டைல் மேனேஜ். வடிவேல் என்ன பண்ணுவார் காமெடியில், அவரை கேள்வி பண்ணும்போது அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வந்துருவார். யூஸ்வலாக சயின்டிஃபிக்காக ஒரு புள்ளியை எப்படி புள்ளிங்க எப்படி மேனேஜ் பண்ணால், நீங்கள் அதுலேருந்து ஒரு ஹியூமரை கொண்டு வரணும். அது நான் அது நான் பர்சனலாக அந்த வடிவேல் ஸ்டைல் அவரை வச்சு காமெடி பண்ணி, அவரை உருவ கேள்வி பண்ணி அதுலேருந்து ஒரு காமெடி எடுத்துட்டு வர அந்த சிச்சுவேஷனே டிசால்வ் ஆயிரும். ஸோ என்னை புள்ளி பண்ணவன் என்னை எரிச்சலாக்கணும், அதில் நான் சந்தோஷப்படணும்னு நினைப்பேன். பட் அவன் நான் அதில் காமெடி பண்ணவனே அவங்களால பண்ண முடியும், அதுக்கு மேலே அது போக முடியாது. புள்ளிங்க்கு ஒரு காமன் வந்து யூஸ் ஹியூமர் ஆஸ் அ டிஃபென்ஸ்.
1: இது வந்து காமெடியா மட்டும் ஒரு சில குழந்தைங்க அதை எடுத்துக்க முடியாது, வேற எந்த வகையில
0: நான் ஈஸியா சொல்லிட்டேன் காமெடின்னு,
1: சில பேரால அதை
0: பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணணும். சோ இது வந்து ரிப்போர்ட்டிங் தான் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அவங்களோட வேற கெப்பாசிட்டி பில்டிங். சோ யூஸ்வலா நம்ம பண்ணா அந்த பையனை மட்டும் உருவ கேள்வி பண்ண மாட்டேன், ஏன்னா அவன் நல்லா படிப்பான், அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கலாம் இந்த மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிப்போர்ட் பண்றது தான் பெட்டர். ஏன்னா ஏன் ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ரெண்டு குழந்தைங்க செட்டப் பண்றதோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த குழந்தையோட மண்ணல குரோத்தே அஃபெக்ட் பண்ணும். அது சின்ன வயசுல அடிபட்ட அந்த மண்ணல பாதிப்பு அவங்க அடலசன்ட் ஆகி, இதுவே கேர்ள்ஸா இருந்தா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க சாப்பாடு, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு டீச்சர்ஸ், ஸ்கூல் அத்தாரிட்டிஸ், பேரண்ட் டீச்சர்ஸ் கமிட்டி எல்லாமே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்.
1: இது எப்படி டாக்டர், கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கா?
0: அடுத்தது நம்ம பேச இல்லாத விஷயம் வந்து அபியூஸ். அது பிசிக்கல் செக்ஷுவல் அபியூஸாக இருக்கலாம். செக்ஷுவல் அபியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து அதை சப்டியூ பண்ண பார்ப்பாங்க, அதை பற்றி ரொம்ப பேச வேணாம்னு பார்ப்பாங்க, நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னு வசதியாக சொல்லிப்பாங்க. பட் அது வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ணோம், நான் போய் சொன்னால் எங்கள் அம்மா கேட்பாங்க அப்படின்னு ரெடியாக இருக்கணும். ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நல்லா மாறி இருக்குது. ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஓப்பன் அப் பண்ணுறதுலாம் நல்லா மாறி இருக்கு. பட் அது ஓப்பன், ஸோ இதெல்லாம் தான் ஸ்கூல் ரெஃப்யூசலுக்கு ப்ராப்ளம். அது இல்லாத உளவியல் ரீதியாக வேறு ரீசன் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், மன உளைச்சல் மூணாவது வந்து அடுத்தது வந்து அடலசன்ட்லாம் போனால் பருவநிலை மக்கள்கிட்ட போனால் எங்கேயா போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்களா, ஸ்கூல் போகிறேன்னு சொல்லி ஸ்கூல் கட் அடிக்கிறாங்களா, அது போய் ட்ரூவன்சின்னு சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஈடுபாடு காட்டப்பட்டாங்க, எஸ்பெஷலி 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் உள்ளவங்க. அந்த அட்டண்டன்ஸ் எனக்கு வேலை இருக்கு, என்னால் கூப்பிட்டு போய் விட முடியாது பொருளாதார ரீதியாக, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ல வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப அவங்களால முடியல பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் இஷ்யூ. அப்போல்லாம் அனுப்பலை. பட் அது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி சில்ட்ரன் ஸ்கூல் அவங்க 75% அட்டன்ஸ் சொல்லணும், இவங்க ஸ்கூல் போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் என்னோட கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த சூழ்நிலையில் ஒன்று ஒன்று சொல்கிறேன், நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, என் பையனுக்கு பேச்சே வரல பேச்சே வரல அப்படின்னு. டூ இயர்ஸ் எயிட் மந்த்ஸ் ஆயிரும் பேச்சு வராது, 3 இயர்ஸ் ஆகும் பேச்சு வராது. ஆனால் அவங்க பால்வாடிக்கு அனுப்புவாங்க, அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் கடகடன்னு பேசுவாங்க. ரீசன் என்னென்னா, முன்னாடிலாம் தாத்தா பாட்டி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, செவி வழியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்டிமுலஸ் இல்லை. இப்போது பேரண்ட்ஸ்லாம் பிஸியாக இருக்கனால பால்வாடியில் போய் விட ஆள் இல்லை.
1: ஆமாம்.
0: ஸோ அப்போ என்ன ஆகும், பேசல பேசலாம், நாங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் போய் பால்வாடிக்கு சேர்த்திங்களா போய் பாருங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸில் அத்தனை வார்த்தைகள் வந்துடும், எல்லாமே
1: சரியாக.
0: ஸோ இப்படி தான் ஸ்கூலும் மண்ணளவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி லிங்க்டு.
1: ஓகே,
0: ஒரு கேர்ஃபுல்லா பாக்குற டீச்சர்ஸ்

0: எஸ்பெஷலி இந்த நல்லா
1: டாக்டர் காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
0: அதாவது கவனக்குறைவுகள் மற்றும் துருத்துருப்பு நோய் மற்றும் ஆட்டிசம், இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒரு 2% 3% தான். மண்ணல பிரச்சனை வந்து 107 குழந்தைங்க இருக்கு, ஆனா இது ரெண்டும் ஒரு 2% 1% தான் இருக்கு. இப்போ ADHD அதாவது கவுன
1: காலர் வராங்க, பேசிடலாமா டாக்டர்? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர், பேசுங்க. யார் பேசுறீங்க?
2: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன் மேம்.
1: வெண்ணிலா? ஓகே மேம், பேசுங்க.
2: ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர்
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இப்ப ஒரு பொண்ணுக்கு மனநிதி ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு சார், அவங்க வந்து என்ன செய்யலாம் அதுக்கு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியும்? அவங்க என்ன எங்க இடத்துக்கு வந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும் அத கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: வயசு என்னமா?
2: வயசு அவங்களுக்கு ஒரு 30-35 இருக்கும் சார்.
0: மனநல பிரிவு இருக்கும், அங்க பழைய ரெக்கார்ட்ஸ் நீங்க கூட்டிட்டு போய் காட்டணும். இது திருப்பி திருப்பி வருதுன்னா அது என்னன்னு, மண்ணல அப்படின்னு மண்ணல பிரச்சனைன்னு வந்து ஒரு கடல், அதுல என்ன இருக்குதுன்னு நம்ம அவங்க கிட்ட ஒளிவியல் ரீதியா பேசினாதான், அவங்க வாய் திறந்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ நீங்க பக்கத்துல இருக்க அவங்களுக்கு மன சோகம் கொடுத்ததா இல்ல படபடப்பு கொடுத்ததா இல்ல மன சிதைவு கொடுத்ததான்னு பாக்கணும். இதுக்கு முன்னாடி வந்தது என்ன மாதிரி ஒரு தோரணை எல்லாம் அந்த பிரச்சனை இருந்ததுன்னு பாக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு பாக்கணும், அது வேலை செஞ்சுதான்னு பாக்கணும். இதெல்லாம் பாக்கணும்னா அவங்கள டீடைல்டா பாக்கணும்னா நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்க மண்ணல பிரிவு டாக்டர், GHL போனீங்கனாலும் மண்ணல பிரிவு டாக்டர் போனீங்கனா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
2: ஓகே சார். அதுக்கு நீங்க எதுவும் ஆலோசனை பண்ண முடியாதா?
0: என்னோட கருத்து இல்லமா, அதான் சொன்னலையா, மனநலம் வந்து ஒரு கடல், மனநல பிரச்சனை வந்து ஒரு கடல், அவங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த மாதிரி தான் சொல்லணும். தவிர பொதுவா சொன்னா இதுவா அதுவான்னு குழப்பம் வந்துடும் உங்களுக்கு கேட்கும் போது.
2: ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி சார்.
1: தேங்க் யூ டாக்டர். அதாவது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க 100% 7% தான் வந்து
0: இந்த 7ல இருந்து ஒரு 5 வரைக்கும், பட் நம்ம இந்தியன் ஸ்டடீஸ்ல வந்து 7% தான் இருக்கு. இதுல வந்து இந்த ADHDயும் ஆட்டிசம் அதுதான் ரொம்ப பேசுவாங்க.
1: பேச விடாம காலேஜ் உங்ககிட்ட பேச ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சோனி மேம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பாண்டன் ஜெயா மேம்.
1: ஜெயா மேம், சார் கிட்ட பேசுங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட்டை கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: இப்ப
1: பாத்தீங்கன்னா பாதிக்குமா அது எப்படி பேரண்ட்ஸா கண்ட்ரோல் பண்றது அப்படியே சொல்லிருங்க டாக்டர்.
0: இப்போ சோஷியல் மீடியாவும் லைஃபும் செப்பரேட் பண்ணாத நிலைமை வந்துருச்சு, இன்க்ளூடிங் ஸ்கூல். ஸ்கூலில் ஆப்பிள் தான் எல்லாம் வருது. இன்ஃபேக்ட் NCERT புக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் யூடியூப்பில் ஒரு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ நான் செல்ஃபோன் பார்க்குறது அவாய்ட் பண்ண முடியும்னா முடியாது, பட் ஆனால் லிமிட் செட் பண்ணலாம். லிமிட் செட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி 30 minutes, நீ 9:30 வர, ஃபார் எக்ஸாம்பிள் 4:30 வர, 5:00 டு 5:30, 5:29 அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 minute தான் அலோடு, அதுக்கு மேலே கிடையாது. அந்த லிமிட் செட் பண்ணணும். எப்படி ஒரு பிள்ளை வந்து ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பேசினா எல்லாம் வீட்டிலேருந்து திரும்பி என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்களோ அதே மாதிரி தான், அது 1 minute லேட் ஆனாலும் வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த கேள்வியை கேட்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு புரியும், ஓகே இது வந்து நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இது நான் சொல்கிறது சின்ன வயசுலேருந்து, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸ்க்ரீன் டைம் மேக்ஸிமம் லெஸ் தென் 5 இயர்ஸுக்கு 2 hours தான். இதுல வந்து படிப்பும் வரும், அதுக்கு மேல 4 hours வரைக்கும் அலோட், அதான் சயின்டிஃபிக்கா சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் சக்சஸ் என்னன்னா எகெயின் இதுல பேரண்ட்ஸ் தான். நீ ஒழுங்கா படின்னு சொல்லி நான் போன் பார்த்துட்டு இருந்தேன்னா நாளைக்கு பிள்ளை என்னை பார்த்து தான் கத்துக்கும்.

0: நீ சாப்பிடல இந்தா ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அந்த சுவை புரியாது, மென்றது தெரியாது, முழுங்கிறது வராது. ஸோ எப்போ நான் வந்து ஃபுட்டு பார்த்தாலும் ஃபுட்டை என்ஜாய் பண்ண மாட்டேன், அந்த இதை தான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. இது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணி இதை நார்மலைஸ் ஆக்கிடுறீங்க?
1: எஸ் ஆமாம்
0: இது எப்படி வந்து 10 மணி 12 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் தூங்க மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் மாதிரி நீங்களே உங்களை
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: உங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிள்ளைங்க ஃபாலோ பண்ணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ சோஷியல் மீடியா வந்து 4 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மெசேஜிங், மெசேஜ் பண்ணி சோஷியல் மீடியாலே இது பண்ணுறது. அடுத்தது வந்து சர்ஃபிங், சும்மா இன்ஸ்டாகிராமு
1: ஸ்க்ரோல்
0: இல்லை ஸ்க்ரோல்
1: பண்ணுறது.
0: பண்ணுது. மூணாவது வந்து நாலு மூணாவது வந்து ஷாப்பிங், இது வாங்கணும் அது வாங்கணும்,
1: ஆமாம்
0: அது பெரும்பாலும் சின்ன பசங்களுக்கு வராது. ஃபோர்த்து வந்து போர்னோகிராஃபி, ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது. இப்போ இது இதில் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பித்து தான் அடுத்தது போகும், சரிங்களா? இப்போது பிள்ளைங்க எப்படி இதுக்கு போகிறாங்கன்னா 3 விஷயத்தினால போகிறாங்க. ஒன்று வந்து அவைலபிலிட்டி, எனக்கு இருக்குது அது என் கையிலே இருக்குது,
1: இருக்கு
0: புரியுதா? ஒன்று வந்து காஸ்ட்டு, பெருசாக இப்போ செலவு கிடையாது. இன்னொன்று வந்து அதில் வந்து எனக்கு வந்து சந்தோஷம் இருக்குது, எனக்கு எவனையா திட்டணுமா, நான் இதை திட்டுறேன், யார் என்ன கேட்பா
1: கேட்க போகிறாங்க
0: அப்படின் இருக்கு. ஏன்னா எனக்கு டென்ஷனாக இருக்கா, வா நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது, என்னோட ப்ராப்ளம் சால்விங்கு இப்படி தான் இருக்குது. எனக்கு என் ஃப்ரெண்ட் கூட சண்டையா, அவங்க கூட இனிமேல் பேச மாட்டேன், நான் வந்து டென்ஷனில் நான் இதை பார்த்துட்டே இருக்கேன்.
1: ஸ்டேட்டஸ் வேற போடுறாங்க,
0: இல்லை இது நான் அது ஸ்டேட்டஸும் அந்த அந்த அது அவனை திட்டி ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு சந்தோஷம் வருது, அதனால் பண்ணுறேன். ஆனால் இதுவே ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்ட் கூட போய்
1: பேசுவோம். ஆமாம்.
0: ஸோ இந்த சைக்கிள் எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து சோஷியல் சைக்கிளும் நேரோ ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேசி அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கில் வரல. ஒரு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 2 12 இயர்ஸ் ஓல்டு பசங்க ஏ சாரி டவாடா விளாட்லாம் அப்படின்னு, இல்லை ஏன்டா கோச்சிக்கிட்டே இருக்க, இல்லை ஒரு சண்டை போடுறதோ, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. இப்போ என்ன ஆகும், போக போக ஐசோலேட் ஆவாங்க. அப்போ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்படி தான் பிஹேவியர்லேருந்து அடிக்ஷன் ஆகுது. ஏன்னா இது எனக்கு அவைலபிளாக இருக்குது, கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம், அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னை வந்து எழுச்சி கொடுக்குது, அது என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இங்கே வந்து பார்த்தா எழுச்சி கொடுக்குது. அப்புறம் அக்சஸபிளாக ஓகே, எனக்கு அம்மா கிட்டேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம், எல்லா இடம் எனக்கும் ஒரு ஃபோன் கொடுத்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இதுதான் காரணம். இப்போ இதை பிரேக் பண்ணனா நம்ம சொசைட்டி ஆஸ் சச், நான் சொசைட்டின்னு சொல்கிறது ஃபேமிலிலேருந்து ஆஸ் சச், என்னப்பா இவ்வளோன்னு பார்த்துட்டு இருக்கவா, என் கூட பேசி நீ ஸ்கூல் எப்படி போச்சு, இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன், ஓ நேற்றுக்கு நான் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தேன், இப்போ இந்த வாட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, இல்லை இந்த வாட்டி ரொம்ப பேடாக இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணு, இந்த மாதிரி சொல்கிறது. இதில் என்ன நடக்குது, பேரண்ட்டும் டைம் எடுத்து அந்த நேரத்தில் அவங்களும் செல்ஃபோன் பார்க்காத பிள்ளைங்க கூட பேசுகிறாங்க. ஸோ இது எனக்கு மாடலிங். எப்படி நான் வந்து அப்பா வந்து ஆஃபீஸ் போனவங்க ட்ரெஸ் போடுவாங்க, வீட்டில் இருந்தவங்க ட்ரெஸ் பண்ண நான் பார்த்து கற்றுக்கணும், இதையும் நான் பார்த்து கற்றுப்பேன். ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன். இது வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆனதுக்கப்புறம் பேச முடியாது. சில பேர் கேமுக்கு அடிக்ட் ஆகி செலவு பண்ணுறது, அம்மாவை மிரட்டி வாங்கிறது, இந்த டைமில் பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அது குழந்தைகள் மனநலமாக இருக்கட்டும், பருவநிலை மனநலமாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க மனநலம், மனநலமை வந்து மனநல பாதிக்கு வைத்தியம் வந்து எஃப்டி மாதிரி, எஃப்டிக்கு எஃபெக்ட் வந்து 10 வருஷம் அப்போ தான் தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் இப்போலேருந்து போட்டுகிட்டே இருந்தால் தான் தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் நாளைக்கு அவன் நல்ல ஒரு கும்பலில் பேசுகிறானா, செல்ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணுறானா, பதட்டத்தை எப்படி சமாளிக்கிறான், சண்டே எப்படி சமாளிக்கிறான்னு அங்கே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட். சரி, ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் 20 இயர்ஸ் பிஃபோர்லாம் இதெல்லாம் தானாக நம்மளை அறியாமலேயே நடந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள், 4 பசங்க 2 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் விளாடுவாங்க, அங்கே ஒரு லீடர்ஷிப் இருக்கும், ஒரு டீம் இருக்கும், அங்கே ஒருத்தன் தோப்பான், ஒருத்தன் சண்டை போடுவான், சண்டை இருக்கும், அதை சரி பண்ணிக்க அடுத்த நாளும் விளாடுவாங்க.
1: ஆமா, அது முக்கியமா கேக்கணும் டாக்டர். அப்ப அந்த இது இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெலஸ் அதிகமா, அது கம்பாரிசன் அதிகமா.
0: ஏன்னா நான் வந்து சோஷியல் ஐசோலேட் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ நான் செல்ஃபோன் பார்த்துட்டு நான் ஆகிட்ட அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு இஷ்டம் கிடையாது. முன்னாடி செல்ஃபோன் கிடையாது, எனக்கு போர் அடிக்கும், நான் யார்கிட்ட போய் பேசணும். ஸோ அவங்ககிட்ட இருந்து நல்லது பார்ப்பேன், அவங்ககிட்ட இருந்து கெட்டது பார்ப்பேன், அதை பண்ணக்கூடாதுன்னு இப்போ இவன் நல்லா பண்ணுறான், ஸோ ரெஸ்பெக்ட் வரும். ஜென்ரலாகவே நீங்கள் 4 பேர்கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருந்தால் எஸ் சில பேர் கூட பிடிக்காது, ஆனால் சில பேர் மேலே ரெஸ்பெக்ட் வரும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க, அவங்க கூட தான் நீங்கள் ஓட போகணும். இப்போ வந்து என்னென்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம மண்ணில் எஸ்பெ

0: ஸ்பெஷலி குழந்தைங்கள் மற்றும் பருவநிலை மனநலத்தை இதை ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? பேரண்ட்ஸ் ஹேவ் டு செட் எக்ஸாம்பிள். எங்கே பிடிக்கணும்? ஒரு 5 வயசு குழந்தை நீங்கள் கம்ஃபர்டபுளாக எப்படி நீங்கள் செல்ஃபோன் காட்டி ஊட்டுறீங்களோ அப்படி காட்டாத, இதை பார் இதுதான் கேரட், இதை இதில் தித்திப்பு இருக்குது, நேத்திக்கு பார் கொஞ்சம் உப்பாக இருந்தது, இது லெமன், நேத்திக்கு புளிப்பாக இருந்தது, இன்றைக்கி சால்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணணும். இதில் என்ன விஷயம்னா, பேரண்ட்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுது, அதை மிஸ் ஆகுது. ஏன்னா போத் ஆஃப் ஒர்க், ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு டைம் கிடையாது. ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட விட்டுட்டு போவாங்க, தேர்ட் பர்சன் கிட்ட போகும்போது அவங்க குழந்த மாதிரி பார்த்துக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது ஒரு வேலை அது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்.
1: ஸோ இப்போ டாக்டர் பேரண்ட்ஸ்னு சொல்லும்போது போத் த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சொல்லணும். சில ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க தான் ஒரு குழந்தைய வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த சொல்லக்கூடிய அம்மாவோ அப்பா மேலயோ வெறுப்பு வருது. சோ அப்ப அதை எப்படி வந்து,
0: ரொம்ப சிம்பிள், அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட, அம்மா தான் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அப்பா கிட்ட போகுது இல்லையா, அப்பா அந்த நேரத்துல இம்பார்ட்டன்ஸ் காட்டாத என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு எதனால உங்க அம்மா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா என் மேல அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு செல்லம் இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது அது டிஃப்ரெண்டா பாப்பாங்க. அதே அம்மா செஞ்சதை நான் சொல்றேன், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்ன நினைச்சுப்போம், குழந்தைங்கள்னா இது பண்ணு அப்படின்னா பண்ணணும்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. எஸ்பெஷலி இப்போ உள்ள குழந்தைங்க சரி, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம் ஜென்ரலாகவே. ஸோ அவங்களுக்கு பேசுறது நீங்களே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. நான் 10 வயசுல பேசுனதே என் பிள்ளை 5 வயசுல பேசுறாங்க. ஸோ அவங்களை எக்ஸ்போஷர் அதிகமானாலும் அவங்களுக்கு புரிதலும் நல்லா இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பேச எப்பயுமே குவாலிட்டி டைம் வில் வின் பேரண்டிங். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பண்ணதுனால தான் நீ உங்கள் கோவம் வந்தது. என்ன பண்ணணும்னு சொன்னால் பெட்டர், எதனால பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். மெனி டைம்ஸ் நம்ம மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஒய்ஃபை திட்டி திட்டி என்ன செய்ய வைக்கிறேன்னா, நாளைக்கு அவன் பார்த்துட்டு ஓ இப்படி கத்துனா அம்மா பயப்படுறாங்க, நானும் கத்துறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், அம்மா வந்து பிள்ளைய மட்டும் திட்டுவாங்க, நீ அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, நானும் வந்து திட்டுவேன், என்ன அம்மா இப்படி பேசணும், பட் எங்கேருந்து ஆரம்பிச்சது, என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் மாடலிங். ஸோ அதனால தான் இதில் எல்லா ரெண்டு விஷயம் குழந்தைங்க மனநில ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம். இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் பிடிக்கணும்னா குழந்தைங்களெல்லாம் பிடிக்கணும். இது அடிக்ஷனுக்கும் பொருந்தும். இப்போது உதாரணத்துக்கு எங்கள் அப்பா குடிப்பார், எங்கள் தாத்தா பிடிக்கணும் வச்சுப்போமே. ஆனால் நான் வந்து ஆஸ் அடலசண்டாக ஒரு சேஃப் என்விரான்மெண்டாக ஒரு அந்த சூழ்நிலை இல்லாத நான் இருக்கேன்னா நான் குடிக்கிற வாய்ப்பு கம்மி. ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை. ஸ்டில் எனக்கு மரபு ரீதியாக ஆல்கஹால் சாப்பிட்ற ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பிஹேவியருக்கு பருவநிலையிலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து திருப்பி குடிக்க, நான் சொல்கிறேன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரும்போது குடிக்க வாய்ப்பு கம்மி. எஸ்பெஷலி மனநலம் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து ஜெனட்டிக் பிரச்சனைனால ஏன் இவருக்கு மட்டும் அல்கோஹால் குடிக்கிற இவர் குடிக்க மாட்டா, அது ஜெனட்டிக். ஆனால் ஆரம்பிச்சது வந்து என்விரான்மெண்ட் தான்.
1: புரியுது.
0: ஸோ என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே
1: ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம்.
0: இப்போ என்விரான்மெண்ட் நம்மளுக்கு என்னது, ஸ்கூல், ஹோம், பிளே. இதில் ஹோம் வந்து பெரும்பாலும் நேரத்தில் பிள்ளைங்க, ஹோம் இப்போதைக்கு பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க ஒழுங்காக இருக்கணும். அவங்க ஒழுங்காக இருந்தால் எல்லாமே அமையும், எல்லாமே சீக்கிரமாக அமையும். அப்புறம் இன்னொன்று பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கணும், உங்க குழந்தை தான், உங்க பிஹேவியர் தான் அங்க வந்திருக்கு.
1: ஆமா.
0: சோ அத நீங்க புரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு பாடலுக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மனநலத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா மனநல பிரச்சனை, அதுவும் குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைக்கு அந்த பேஸான காரணங்கள்ல இருந்து ரொம்ப அழகா தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்து கால் பண்ணி டாக்டர் கூட பேசணும்னா தாராளமா கால் பண்ணி உங்களோட விளக்கங்கள் எல்லாமே கேட்கலாம், சந்தேகங்களையும் கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மனநலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களோட சந்தேகங்களுக்கும் சரி, பொதுவாகவே இந்த பிரச்சனை குறித்த பல விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க டாக்டர். டாக்டர் கூட தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், அந்த ADHD அது சம்திங் சொல்லிருந்தீங்க, அது சொல்லுங்க.
6: குழந்தைகள் மற்றும் பருவநிலை மனநல பிரச்சனையில் இதுதான் ரொம்ப ஃபேஷனபிளான வார்த்தையா இருக்கும். ஒன்னு வந்து ADHD, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், கவனக்குறைதல் மற்றும் துருதுருப்பு நோய் இல்லை அதிக வேக செயல்பாடு நோய். ரெண்டாவது வந்து ஆட்டிசம். இது ரெண்டு தான் அடிக்கடி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ ADHD அப்படின்னா என்னென்னா, குழந்தைங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் நடக்குது, அந்த தலை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸ் நட

0: எல்லாருக்கும் அவங்களால உட்கார முடியாது. ஒரு ஆன்சர் கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து நீட்டி நீட்டி பதில் சொல்லுவாங்க, அவங்களால அந்த பொறுமை இருக்காது. அப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு உட்காடுறாங்கன்னா அவங்களால ஒரு 3 மணி நேரம் உட்கார முடியாது, நல்ல கிறுகிறுன்னு கிறுக்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த துருதுருப்பு இருக்கும். யூஸ்வலாக ஏடிஎஸ்டி வந்து ஓவர் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. இப்போது பேரண்ட்ஸ் இல்லை, 2 பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க வீட்டில், அவங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்க, ஒரு 2 குழந்தை விட்டுட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்களோட வயசுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, எதையா கீழே தள்ளி போடுவாங்க. அது ஏடிஎஸ்டி கிடையாது.
1: ஓகே,
0: ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து அட்டென்ஷன் ஏடிஎஸ்டி இருக்கான்னு பாருங்கள், நெட்டை பார்த்துட்டு இதை வந்து சொல்லுவோம். ஏடிஎஸ்டின்னு வந்து அது வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்கும். அந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அந்த பிள்ளை இருக்க முடியாது, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது கவனமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அது எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கொடுத்தாலும் அதை பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஸோ யூஸ்வலாக இவங்க எப்படி ப்ரெஷர் பண்ணுவோம், ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். அதாவது ஒரு இடத்துல உட்காரவே மாட்டுறாரு, இவர் இங்கே அங்கேயும் ஓடுறாரு,

0: எந்த இடத்துல அமைதியாக இருக்குன்னு அந்த பிள்ளை எல்லாரும் இருக்க முடியாது. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது கவனமாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அது எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் கொடுத்தாலும் அதை பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஸோ யூஸ்வலாக இவங்க எப்படி ப்ரெஷர் பண்ணுவோம், ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். அதாவது ஒரு இடத்துல உட்காரவே மாட்டுறாரு இவர், இங்கே அங்கேயும் ஓடுறாரு. வீட்டில் வந்து நாலஞ்சு பேர் இருக்கனால அதை வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் ஸ்கூலில் ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா ஒரு கிளாஸ் நடக்கும்போது ஒரு செவன்த் ஸ்டாண்டர்டோ இல்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பையனால் வந்து கவனமாக இது பண்ண முடியாது. படிப்பில் வந்து உட்காந்து படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லைலாம் கிடையாது, அவங்களால அதை உட்காந்து படிக்க முடியாது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒன்ஸ் அவங்களை ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அதே பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் வந்துடும்.
1: அதுக்கு ஏதாவது டெஸ்டோ இல்ல பிராக்டிகல் இது இருக்கா?
0: அதுக்கு வந்து நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு அப்ளை பண்ணி, அப்புறம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதாவது ஏடிஎஸ்டில மட்டும்தான் ஒரு மாத்திரை இருக்கு ட்ரீட்மெண்ட், நம்மளோட பருவநிலை மருத்துவ குழந்தைங்க மட்டும் பருவநிலை மனநலத்துல ஏடிஎஸ்டி மட்டும் தான் மாத்திரை கொடுத்து சரியாடுற மாதிரி. மிச்சதெல்லாம் பேரண்ட்ஸும் கவுன்சிலர்ஸும் தெரபிஸ்டும் இருந்தா போதும், இது மட்டும் தான் மாத்திரை கொடுத்து சரி. ஏன்னா இதுல வந்து ரசாயன மாற்றத்தினால வர்றது, அந்த ரசாயனத்தை சரி பண்ணும். ஸோ அந்த பிள்ளை வந்து சூட்டிக்கு கிடையாதுலாம் கிடையாது, அதுக்கு பொறுமை கிடையாது ஒன்று கற்றுக்க. இப்போ நீங்கள் அதை வந்து யூஸ்வலாக நம்ம இந்தியன்ஸில் 5 இயர்ஸ்லேருந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, 12 வயசு வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். முன்னாடி 7 வயசு இருந்து இப்போ 12 வயசு வரைக்கும் எதுவும், ஏன்னா ஒரு குழந்தை துரு துருன்னு இருக்கிறது நார்மல். ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம் வந்து எல்லாம் சீக்கிரம் பண்ணுறதுனால, எஸ்பெஷலி இன்அட்டென்ஷன், ஒழுங்காக படிக்க மாட்டான், அதுதான் எப்படி லேர்னிங் டிசபிலிட்டி வரும், அவங்களோ படிக்கலன்னு இவங்களும் வருவாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டான் படிக்க மாட்டான் உட்கார மாட்டான் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு ஏடிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அவங்க அமைதியாயிருவாங்க, அதே போல் எல்லாத்தையும் படிப்பாங்க. இப்போ இதுதான் ஏர்லி டயக்னோசிஸ்.
1: ஓகே,
0: இப்போ இது வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல கண்டுபிடிச்சா ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்கிரைபுக்காக வருவாங்க ஸ்கூல்லேருந்து ரெஃபர், ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ஆல் பாஸ் இல்லையா, அப்போ கண்டுபிடிச்சா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒழுங்காக படிக்கல, ஏன், ஏடிஎஸ்டினால. ஸோ அதோட பேசிக்லாம் புரியாது. ஸோ அந்த பிள்ளைய அந்த நேரத்தில் சரி பண்ணி என்னால் படிக்க வைக்க கஷ்டம். இதுவே அது 5th லேயே கண்டுபிடிச்சாங்கன்னா
1: ஈஸியா,
0: அதுக்கு தான் சொல்றேன் இது இன்வெஸ்ட்மெண்ட்
1: அப்படின்னு.
0: ஸோ இதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சூட்டிக்கா அதை பார்க்கணும். வெரி சிம்பிள், ஏடிஎஸ்டி பிரசன்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா உட்கார மாட்டாலும் இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல உட்கார மாட்டான், கேட்டா இங்கே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். ஸ்கூல்ல உட்கார சொல்றோம், அடிப்போன்னு கூட சொல்றோம், ஆனாலும் டீச்சர் சொல்றது கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனா ஒரு
1: இடத்துல,
0: ஆமா, அந்த அந்த அந்த குழந்தைக்கு சில ரசாயன மாற்றங்களால அதால உட்கார முடியாது,
1: முடியல. ஓகே,
0: அவங்க வேணும்னு பண்றது இல்லை, அதுவும் நடக்கும். அவங்க வேணும்னு பண்றாங்க, அதுதான் நம்ம மண்ணில குழந்தைகள் பிஹேவியர்ல எது மிஸ்ஷீவ் எது மண்ணில பிரச்சனைனால வர்றதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஃபேக்ட் சேஃபா அஸ் அ டாக்டரா என்ன சொல்லுவேன், நீங்க வந்து எதனால குழந்தைங்க அப்படி பண்றாங்க நீங்க பேசினாலே தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் குழந்தைங்க எனக்கு தெரியலம்மா நான் ஏன் அப்படி பண்றேன்னு, நீ சொல்ற உட்கார சொன்ன என்னால முடியல இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஸோ அங்க வந்து அவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிசம். ஆர்டிசம் வந்து என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் புவரா இருக்கும்.
1: ஓகே,
0: பிளஸ் இந்த ஐ டு ஐ கான்டாக்ட், சோஷியல் கம்யூனிகேஷன் புவரா இருக்கும், பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்க அந்த சோஷியல் கம்யூனிகேஷன்ல பேச முடியாது, தவிர அவங்கள பேச்சு வராதுன்னு கிடையாது. மெனி டைம்ஸ் நான் ஒரு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னல, 2.25 வயசு வரைக்கும் பேச மாட்டாங்க, தனியாவே வீட்டுல இருப்பாங்க, ஆர்டிசம் இருக்கான்னு வந்து பாப்பாங்க. ஆனா அதுவே அவங்க வந்து ஸ்கூல் சேர்ந்தோடனே மாறிடும். பட் ஆர்டிசம் அப்படி மாறாது. ஆர்டிசம் வந்து ஒரு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், நீங்க வந்து கோமா அப்படி போவீங்க அவங்களுக்கு புரியாது, ஏன் திரும்பிட்டு போற அப்படின்னு கேட்பாங்க. அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா, இது கோவப்படுறாங்க, இப்போ வான்னு சொல்கிறாங்க, இப்படின்னா வான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க புரியாது. சின்ன குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க ரொம்ப தனியாக இருப்பாங்க. ஆர்டிசம்னாலே ஒன்ஸ் ஓன் வேர்ல்டு, தனியாக இருப்பாங்க. அந்த குழந்தை சிற்பிகளாக சொல்லுவாங்க, அது மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருக்குங்க பால்வாடியில், ஒரு சேட்டை கூட பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பால்வாடியோட பாட்டி ஐயம். ஸோ இப்படி தனியாக அவங்க மாட்டம் ஏதோ ஒரு ஒரு வேலையை அவங்களே இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கிறது, ம் ம் ம் ம் இந்த மாதிரி ரிப்பீட்டட் திங்ஸ் பண்ணுறது, இல்லை ரிப்பீட்டட் டேப்பிங், அந்த ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே மாதிரி பேச்சு ஒழுங்காக வராது. அடுத்தது வந்து அவங்க பிளே இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால்னா ஒரு குழந்தை பால் மாதிரி விளாடணும், அந்த மாதிரி விளாட மாட்டாங்க. அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணு தெரியாது. இமேஜினேட்டிவ் பிளேன்னு சொல்லுவாங்க, குதிரை மாதிரி பண்ணு, வண்டி ஓட்டுற மாதிரி பண்ணு, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி சின்ன ஒரு ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஒரு டிவியில் லைட்டாக ஹை வால்யூம் பண்ணால் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்லை ஒரு டைப் ஆஃப் இப்போ பார்பி டால் மாதிரி ஃபர்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப

0: ரொம்ப பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு ரொம்ப கரெக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த
1: ஆமா.
0: மாதிரி சின்ன பசங்களுக்கு அப்படிதான், சில விதமான கொழகொழன்னு இந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. அப்போ நம்ம என்னென்ன சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக்காக இருக்கான் அவ்வளோதான், இதில் என்ன ப்ராப்ளம். நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம், அந்த குழந்தை அந்த மழைத்தனத்தோடு எல்லா கூடயும் பேசுதா,
1: ஐ கான்டாக்ட் இருக்கா?
0: ஐ கான்டாக்ட் இருக்கா, சேட்டப் பண்ணுதா. சேட்டப் பண்ணாத ஒரு குழந்தை அமைதியாக இருந்தாலே நீங்கள் அதை பார்க்கணும். அது ரெண்டு காமன் திங், ஒன்று ஆர்டிசம், இன்னொன்று மூளை வளர்ச்சி கம்மியாகவங்களும் அமைதியாக இருப்பான்.
1: ஓகே.
0: அந்த குழந்தைக்கு வேண்டிய சாதாரண மழையும் இருக்காது.
1: ஓகே.
0: ஸோ இது ரெண்டும், இதுதான் முக்கியம். ஸோ
1: இந்த
0: நம்
1: சலைவான்னு சொல்றாங்களே டாக்டர், அதுவும் இருக்குமா இந்த மாதிரி
0: சரி,
1: குழந்தைங்களுக்கு?
0: அது வந்து மோட்டர் டெவலப்மெண்ட். இப்போது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும். நான் சொல்றது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. அவங்களுக்கு
1: ஓகே.
0: வந்து இப்போ வளர்ச்சி வந்து நாலு விதம் இருக்கு. ஒன்று வந்து கம்யூனிகேஷன், ரெண்டாவது என் மோட்டர் மோட்டர் ஸ்கில்ஸ், என் மசில் ஸ்கில்ஸ்,
1: ஃபைன் மோட்டர்.
0: இந்த இதெல்லாம் வந்து மோட்டர் ஸ்கில்ஸ். ஸோ என் எச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது, முழுங்க முடியாது. அப்புறம்
1: ஓகே.
0: அடுத்தது சோஷியல் கம்யூனிகேஷன். அந்த காலத்தில் நிறைய ஆர்டிசம் பசங்களை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி நினச்சி பேச மாட்டேறான், படிக்க மாட்டான். ஆனால் இந்த மாதிரி ஆர்டிசம் உள்ளவங்களுக்கு தனித்துவ திறமை இருக்கும். சில பேர் மியூசிக்கில் சூப்பராக இருப்பாங்க, சில பேர் மேக்ஸில் சூப்பராக இருப்பாங்க, அது பேர் ஆர்டிஸ்டிக் சவான்ட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கால்குலேஷனில் சூப்பராக இருப்பாங்க, சில பேருக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கும். பட் இதுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷனும் சோஷியல் கம்யூனிகேஷனும் அந்த வெர்பல் கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் பண்ண ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட போகணும், ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் கிட்ட போகணும். இதுக்கு மாத்திரலாம் கிடையாது. மெனி டைம்ஸ் அந்த காலத்தில், இப்போ ஆர்டிசம் ஆர்டிசம் இந்த காலத்தில் லாஸ்ட் 10 இயர்ஸாக பேசுகிற காரணம் வந்து சைக்காலஜிஸ்டும் சரி, மனநல மருத்துவரும் சரி, சைக்காலஜியும் சரி, இதை ஒழுங்காக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிசமை இன்டர்வீன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம்.
1: ஓகே ஓகே,
0: புரியுதுங்களா? ஸோ இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனநல மனநல குழந்தைகள் மனநல இது வந்து ரொம்ப 2 to 3% தான். நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, ஸ்கூல் ரெஃப்யூசல். இப்போ அடுத்தது நான் ஸ்லீப் பற்றி சொல்கிறேன், ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தான் சயின்ஸ். ஸ்லீப் பற்றி சொல்லணும்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இல்லை அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்தது 9 மணிக்கு தூங்கினாங்க. அதுக்கப்புறம் கேபிள் டிவி வந்தது 11 ஆச்சு. இப்போ செல்ஃபோன் வந்துச்சு 2 மணி ஆச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஜென்ரேஷனும் ஸ்லீப்பை நார்மலைஸ் பண்ணிடுச்சு. 9 மணிக்கு தூங்கலாம், 2 மணிக்கு தூங்கலாம். நான் 8 மணி நேரம் தான் தூங்கினேன், நான் 3லேருந்து விடிகாலில் 11 மணிக்கு தூங்குறேன். அது ஒத்து வராது, அது எல்லாருக்கும் யாருக்குமே ஒத்து வராது. பட் இப்போ என்னென்னா, வெரி காமன் இன் சில்ட்ரன் 10 மணி இருக்கும், 11 மணி இருக்கும் முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதில் ரெண்டு விதம், ஒன்று பாடி வேஸ் ப்ராப்ளம் வரும். என்ன பாடி வேஸ் ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு 11 o'clock 6 o'clock மட்டும்தான் ஹார்மோன்ஸ் இருக்கும். அது க்ரோத் ஹார்மோன் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், செக்ஸ் ஹார்மோன் இருக்கலாம். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் டீப் ஸ்லீப் போயிருக்கும். டீப் ஸ்லீப்னா நான் 3/4 மணி நேரம் முன்னாடி தூங்கியிருக்கும்,
1: நைட்டு சொல்கிறீங்க. ஓகே ஓகே.
0: 10 o'clock தூங்கியிருக்கும், 6 மணிக்கு ஏஞ்சிருக்கணும். இப்போ நான் எப்படி இருந்தாலும் 8 மணிக்கு தூங்குறேன், 8 மணி நேரம் தூங்குனா அது கணக்கில் வராது. நம்பர் 2, மனநிலை பொறுத்த வரைக்கும் நான் ஒழுங்காக தூங்கலை, டைமுக்கு தூங்கலாம், பிள்ளைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் வரும், அட்டென்ஷன் ப்ராப்ளம் வரும், மன கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, சிடு சிடு சிடுன்னு இருப்பாங்க. இது இருக்கும், இதுவும் பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும், 11 மணிக்கு அவர் அப்போ தான் கடையை மூட்டு வர்றாரு, அது வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருப்பேன், அதனால் பிள்ளையை முழிச்சிட்டு இருக்கணும் கிடையாது. நான் எப்படி சொன்னோம், ஒரு குழந்தை ஒரு அசிங்கமான வார்த்தை பேசினா எல்லாரும் வந்து நிற்பாங்களோ, அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 9 o'clock 9:30 மேலே தூங்காது இருக்காங்கன்னா அது அக்செப்டபிளே கிடையாது. ஏன்னா எப்படி வந்து, எகெயின் இது வந்து லைஃப் லாங் இம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னோடய ஆன்சைட்டி அதிகமாகும். இப்போ நான் ஜெனட்டிக்காக ஆன்சைட்டி பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னா எனக்கு சீக்கிரமாக வரும். என்ன மாதிரியே ஒரு பையன் வந்து பதட்டம் உள்ளவா, ஆனால் நல்லா தூங்கினான்னா அது வாய்ப்பு கம்மி. எல்லா மனநல பிரச்சனையும், அது குழந்தைங்களா இருக்கட்டும், அடலசண்டாக இருக்கணும், பெரியவங்களா இருக்கணும், ஸ்லீப் கூட லிங்க்டாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பண்ணுறதில்ல. ஒன்று வந்து ஸ்லீப் ரெகுலேஷன் ஒழுங்காக, எந்த ஏஜும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, அதை நான் இதை ஈஸியாக சொல்லலாம். ரெண்டாவது வந்து சோஷியல் சர்க்கிள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அது சில்ட்ரனை ரொம்ப பாதிக்கும். அது சில்ட்ரனை இப்போ மட்டும் பாதிக்காது, நான் சொன்ன மாதிரி அந்த FD தான் ஃபைனலாக ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸில் என்னால் சோஷியல் கம்யூனிகேட் பண்ண முடியல, எனக்கு ஒரு டீமில் இருக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது அப்போ மாற்ற முடியாது. இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து முதலீடு. ஸோ பாலிசி மேக்கர்ஸும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி, எங்களை மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் சரி, சைக்காலஜிஸ்ட் சரி, எல்லாம் சின்ன பசங்களை ஃபோக்கஸ் பண்ணால் தான் அடுத்த 30 இயர்ஸில் யூ வில் ஹாவ் அ நம்ம ஒரு மண்ணில் பிரச்சனை இல்லாத ஒரு திடமான ஒரு சொசைட்டி இருக்கும்.
1: ஓகே டாக்டர்.

0: இப்போ வந்து ஃபைனலாக கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் டாக்டர். குழந்தைங்களோட மனநலத்தை பாதுகாக்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் பேரண்ட்ஸ் தான் முக்கிய காரணம் சொல்கிறீங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் தான் என்ன சொல்வீங்க டாக்டர்?
1: ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குழந்தைங்க உங்களை பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்கும் போது அவங்க உங்ககிட்ட இருந்து கற்றுப்பாங்க நல்லதோ கெட்டதோ. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
0: ஓகே,
1: உங்கள் பர்சனாலிட்டியே அது கொஞ்சம் கஷ்டப்படும், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைனோ, எஸ்பெஷல் நியூ பேரண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க வாய்ப்பு பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது விஷயம் வந்து குவாலிட்டி டைம், எஸ்பெஷலி அடல்லசன்ட். குழந்தைங்க அந்த டைமில் ஆட்டோனமியாக இருக்கணும், நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், பட் போய் பேசணும், நான் அப்புறமா பேசணுப்பான்னு சொல்லணும், திருப்பி போய் நேற்றுக்கு பேசுனேன்னு சொன்னேன்ல பேசுறது. மூணாவது வந்து பேரண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கணும், எனக்கு எதாவது பிரச்சனைனா பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் திட்டுவார் ஆனால் பேசுவார், கம்ஃபர்டபுளாக பேசுவார். சரி, நான் உங்களை திட்ட வேண்டாம் எதுவுமே சொல்லலை, நான் திட்டுறது இல்லை கோப்படுறது இல்லை எப்பயாவது அடிக்கிறது இதை பற்றி நான் எதுவுமே கமெண்ட் பண்ணல இந்த ஷோ, ஏன்னா அது அது சயின்டிஃபிக்காக என்னால் அதில் ஒரு விஷயம் பேச முடியாது. பட் என்னந்தான் அப்பா திட்டினாலும் நான் சொன்னால் கேட்பாரு,
0: கேட்பாங்க,
1: அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது விஷயம் ஸ்லீப், த இம்பார்ட்டன்ட் திங் ஸ்லீப். அஞ்சாவது விஷயம் மொபைல் யூசேஜ், நான் மொபைல் யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் ஆனால் ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். எப்படி வந்து ஸ்வீட் இவ்வளோ தான் சாப்பிட்ணுமோ, எப்படி நான்வெஜ் இந்த ரெண்டு நாள் தான் சாப்பிட்ணும்னு சில வீட்டில் இருக்கும், அதே மாதிரி இதுவும் லிமிட்டாக தான் இருக்க முடியும். இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒரு நாள் கதை கிடையாது. நீங்கள் வந்து ஒய்ஃப் பிள்ளை முன்னாடி ஒய்ஃப் கூட சண்டை போடக்கூடாதுன்னு அது ஒரு நாள் விஷயம் கிடையாது, இல்லை பிள்ளை வந்து 15 வயசு ஆயிடுச்சு அவர் புரிஞ்சுப்பார் அப்படி
0: கிடையாது.
1: ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கிறேன், அவன் படிப்பு 10th பக்கத்தில் வரும்போது நம்ம ஸ்கிரைப் பார்த்துக்கலாம், அப்படி வந்து அது 10th எக்ஸாமுக்கு மட்டும்தான். ஆனால் லைஃப் இம்ப்ரூவ் ஆனால் அது சீக்கிரமாக இன்டர்வியூ. நான் ஒரு ADHD சைல்டுக்கு சொல்கிறேன்னு
0: வச்சுக்கோம். ஓகே,
1: அப்புறம் டீச்சர்ஸ் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். டீச்சர் மோஸ்ட்லி இதை பற்றி பேச தயங்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பையன் துடுத்துன்னு இருக்கான் ADHD இருக்குமோ வர்றாங்கன்னு, பரவாயில்ல வரட்டும், நாங்கள் அது இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடணும். ஆனால் நிஜமான ADHD விட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம்
0: ஆகிடும்.
1: ஸோ அது பிள்ளையோட கான்ஃபிடென்ஸு, அவங்களோட எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் விஷயம், இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். அதான் நான் எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் அது ஃபிக்ஸட் டெபாசிட். எந்த காலத்துலேயும் ஃபிக்ஸட் டெபாசிட் விடாது, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஸோ அது அதோட முக்கியத்துவம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும், ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ
0: குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா டாக்டர்? சில குழந்தைங்களும் கேட்டுன்னு இருப்பாங்க இந்த ஷோவை.
1: குழந்தைங்கிட்ட சொல்றது நான் என்னன்னா, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க
0: எதுவுமே
1: சொல்றது, ஏன்னா ஆஸ் அ பேரண்டாக நான் இது கோவப்படக்கூடாதுன்னா பிள்ளைங்க அடிக்கடி சொன்னால் தான் நான் கோவப்பட மாட்டேன். இந்த ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது ஆஸ் அ பேரண்டாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம், கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியிருக்கோம். பட் அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது பிள்ளைங்க வந்து விளையாடணும், நிறைய வெளியில போய் அவுட்டோர் கேம் விளையாடணும், அடம்பிடிச்சு எதா போய் விளையாடணும்,
0: பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணணும்.
1: அத நீங்க கேள்வி பிள்ளைங்களுக்காக நான் அப்படி போய் விளையாடணும். மூணாவது வந்து பியர் பிரஷர், அதாவது எஸ்பெஷலி அடலசன்ட், இவன் இந்த செல்போன் வச்சிருக்கான் அவன் அந்த செல்போன் வச்சுக்கலாம், எஸ்பெஷலி அடலசன்டா போகும்போது உங்க அடையாளத்தை நீங்க தேடணும், அவனோட அடையாளத்தை சாயலா இருக்கக்கூடாது. யூ ஆர் யூனிக், எப்படி ஒருத்தவங்களும் கையெழுத்து வித்தியாசமோ உங்க யூனிக்னஸ் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ இது பண்ணாலே ஒரு அளவுக்கு பெட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லீப். ஃபைனலாக மென்டல் ஹெல்த் இல்லாத வேற விஷயம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்.
0: ஓகே,
1: அது வந்து டைரக்டாக மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா சில விஷயங்கள், சே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஃபிஷ்ல இருக்கு இல்லையா, அதை சாப்பிடணும், அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை சொல்லியிருக்காங்க. சுகர் அதிகமாக கிரேவிங் அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்தா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எல்லாத்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.

0: விஷயம் ஸ்லீப். நீங்கள் 9 to 6 தூங்கி தான். ரொம்ப 2 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மிச்சதெல்லாம் தானாக அமைஞ்சிடும். நான் ஒரு குரூப் டீமில் ஒரு ஃபிசிக்கல் டீம் ஒரு கேம் விளாட ஆரம்பித்தாலே எனக்கு லீடர்ஷிப் வந்துடும், டீம் வந்துடும், தோக்கிறது தெரியும், ஜெயிக்கிறது தெரியும், அதை ஒர்க் பண்ணி அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியும். இது எல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ் தானாக வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் அண்ட் டாக்கிங் டு பேரண்ட்ஸ், இந்த மூணு பண்ணாலே எல்லாமே அமைஞ்சிடும்.
1: தேங்க்யூ டாக்டர், ரொம்ப வந்து சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஒரு நல்ல ஒரு அவேர்னஸே கிரியேட் பண்ணியிருந்தீங்க, நிறைய புரிதல் இருந்தது. நேர்களே, நீங்களும் வந்து இந்த ஷோ கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: ஒரு பாடல் கேட்கலாம், பாடலோட நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 4:36 ஆகிட்டு இருக்கு. புதை 102.8 நேயர்கள் ஆவலா காத்துட்டு இருக்கும், கேட்பதற்காக காத்துட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி. கட் கேமரா ரோலிங். என்னப்பா 4 நீ மட்டும் வந்துக்கிற, எங்க உன் கூட யாரு சேர்ந்து பண்ண போறன்னு கேக்குறீங்களா? வெல்கம் டு தி ஷோ ஆர்ஜே.
1: வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசி கலக்குறீங்க. யாரோ திடீர்னு ஆர்ஜே மேக்ஸ் இருந்தாரு, என்னப்பா வேற யாரும் வந்துட்டாரு நினைக்கிறேன் நானே.
0: இல்ல, ஆர்ஜே சோனியா வந்து இப்ப என்னோட பேரை பதிவு பண்ணிட்டாங்க. ஆமா நேயர்களே, இன்னைக்கு

0: நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோ வந்து நம்ம ஆர்ஜே சோனியா கூட சேர்ந்து தான் போக போகுது. நீங்களும் சூப்பர் சூப்பரான எங்களோட கட்ஸை கேட்டு பர்ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணணும் ஆர்ஜே?
1: என்ன பண்ணனா, நம்ம போட போற ஒரு டயலாக் சூப்பரா, அதுக்கு வந்து அவங்க கால் பண்ண போறாங்க. சோ அதை நீங்க சொல்ல முடியாதுன்னு எனக்கு சொல்லிருக்கீங்க. நானே நம்பர் சொல்லிடுறேன், 2271760 மற்றொரு 2271770. வெளியூர்ல இருக்க நேர்கள்
0: 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.
1: வேற விஷயம் வந்து கலக்க போறீங்க, அவ்வளவுதான். நாங்க கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.
0: ஆமாப்பா, நான் பேசவே வேணாம்ப்பா, ஏன்னா எங்க சீனியர் இருக்காங்க, வேற மாதிரி வச்சு செய்ய போறாங்க. ஆமா நேர்களை, மறுபடியும் சொல்றேன், எஃப்எம் ரெயின்போ 102.8 உங்களோட திறமையை காமிக்கிறதுக்கான ஷோ தான் இந்த ஷோ. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன கட்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க, கேட்கறது எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. உங்களுக்கான கட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு கால் பண்ணுங்க.
2: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்து கேக்க.
0: என்ன ஆர்ஜே, எப்படி இருந்தது நம்ம கட்டு?
1: செம்மையா இருக்கு.
0: நீங்க
1: பேசணும் போல ஆசையா இருக்கு.
0: அப்படினா தாராளமா பேசலாம்.
1: பேசலாம் பேசலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம்.
0: ஓகே ஓகே, இந்த ஒரு கட்டோட மட்டும் தான் எங்களை கூப்பிட போறீங்களா பேசிட்டே இருக்கும்போது காலர் ஒருத்தவங்க லைன்ல ஜாயின் பண்றாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். அந்த குரல அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சொல்லும் போதே மாடுலேஷன் தெரிக்குது.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்
1: சார். உங்களுக்கும் ரெடியா டயலாக் பேசிறதுக்கு? ப்ளே பண்ணுமா? ஓகே,
3: நாங்க ஆப்ல கேட்டுறோம்.
1: ஓகே, ப்ளே பண்ணிடலாம்.
0: அவர் ஆக்சுவலா இப்ப எப்படி இருக்காருன்னா, நாங்க ஆப்ல கேட்டா மட்டும் பத்தாது, நீங்க ஒரு வாட்டி போடுங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகே சார், உங்களுக்கான டயலாக் வந்துகிட்டே இருக்கு.
2: கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்து கேக்க.
0: எங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துங்க சார். டயலாக் ரெடியா?
3: ஆ ரெடி.
0: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங் ஸ்டார்ட்.
3: கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க.
0: அப்படியே வடிவேலு சார் வர்ணிச்சிட்டீங்க சார். நீங்க உங்க வாய்ஸ் அப்படியே வடிவேலு சார் தவழ்ந்து போறாரு.
1: இத மாதிரி நீங்க யார்ட்டயா சொல்லிருக்கீங்களா சார், கோவப்படாதீங்க, அம்புட்டு சல்லிக்கு புண்ணியம் இல்ல என்கிட்ட கோவப்பட்டுன்னு?
0: நிறைய பேருக்கு சொல்லிருக்கீங்க.
3: கோவப்படாதீங்க,
0: அடுத்த டயலாக் ப்ளே பண்ற கேளுங்க, கேட்டு பேசுங்க. ஓகே ஓகே சார்.
4: என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை.
0: எப்படி சார், எங்க பரம்பரை புட்டு புட்டு வச்சாங்களா?
1: ரெடியா?
3: ரெடி.
0: ஆர்ஜே கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க.
1: ஓ, ஒவ்வொரு தடவை சொன்னாதான் சார் சொல்வாரா? அவர் சொல்லிட்டார்ல.
0: அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி
3: சொல்லியா? என் வாழ்க்கையில எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை பெருமை பொறுமை எருமை.
0: நேர்மை கருமை பொறுமை எருமை பழைமை வேர்மை
3: கருமையா? அது
1: எங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா?
0: போட வேண்டியதான்.
1: ஓகே ஓகே,
3: எனக்கு
0: ஓகே ஓகே சார். கால் பண்ணி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
3: நன்றி.
1: தேங்க் யூ தேங்க் யூ.
0: என்ன மேடம், இன்னைக்கு காலஸ் எடுத்தவனே வராங்க, வேற மாதிரி பண்றாங்க.
1: ஏன்னா டயலாக் அப்படி.
0: ஓகே,
1: ஈஸியா இருக்கு, பேசிடலாம் பேசிடலாம்.
0: பேசிட்டு இருக்கும்போது வேற ஒரு கால லைன் ஜெயில ஜாயின் பண்றாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கமே ஒரு மாதிரி பந்தாவா இருக்கு.
1: வணக்கம்.
3: கோல்டா இருக்கும், மேக்ஸ் ஸ்டார் இருக்கும், சோனியா மேடத்துக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: கோல்டு தான் இது. இதுனா நம்ம அவரு அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை.
1: ஆமா ஆமா.
0: தங்கபாண்டி சார் எப்படி இருக்கீங்க?
3: எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் நல்லா சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டேன். இப்ப நீங்க பேசுற ரெண்டு டயலாக் பேச போறீங்க, எக்ஸ்ட்ரா உங்களோட அந்த சிக்னேச்சர் இது பண்ணுவீங்கல்ல எப்பவுமே டயலாக்.
3: மேடம் காலையில இருந்து மேடம் காலையில இருந்து எல்லாரும் எனக்கு அந்த அரிசிமாவை காலில வச்சு நடக்க சொல்லி நடக்க சொல்லி ஏகப்பட்ட வேலை வாங்கிட்டாங்க.
1: ஓ, நீங்க குட்டி கிருஷ்ணன் சொல்ல வரீங்க இதன் மூலமா?
0: இல்ல, இப்ப வந்து நான் வந்து எப்படி தெரியுமா சார் இருக்கேன், கிருஷ்ணன் வாய்ஸ்ல நீங்க பேசுங்கன்னு சொல்ல போறேன்.
1: அதுதான் சரி வரும்.
0: ஆமா, இப்ப நீங்க காலையில இருந்து அரிசி மாவுல நடந்து நடந்து களைச்சு போச்சிருங்க, அதனால அரிசி மாவுல நடந்துகிட்டே வடிவேலு சார் டயலாக் சொன்னா எப்படி இருக்கா? எப்படி
3: அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சார்.
0: நல்வாழ்த்துக்கள்.
3: ஹலோ
1: சொல்லுங்க.
0: நல்வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க.
3: யாராவது இருக்கீங்களா? அடைக்குது.
0: இது என்ன புது டயலாகா?
3: சார்
1: ரெடியா?
3: நான் பேசுறது கேக்குதுங்களா சார்?
1: கேக்குது கேக்குது. பேசலாமா?
3: கேக்குதுங்களா?
0: ஓகே.

0: கட் கேமரா ரோலிங். ஸ்டார்ட் ஸ்டார்ட் டபுள் ஸ்டார்ட்.
1: எங்கிட்டலாம் கோவப்படாதீங்க சார், எங்கிட்ட கோவப்படுறதால பத்து விசாக்கு பிரயோஜனம் இல்ல. எங்கிட்ட பூ போல நடந்துக்குங்க, அதானே சார்?
2: பூ போலவா?
0: கிருஷ்ண ஜெயந்தி நிரூபிக்கிறாரு,
2: அதனால கிருஷ்ணர் இல்ல. ஓகே ஓகே, அடுத்த டைலாக், அடுத்த டைலாக்,
1: அடுத்த டைலாக். என்ன சார் சொல்லுங்க ஒரு தடவை.
2: எங்களுக்கே மறந்து போச்சு.
0: மறந்து போச்சு எல்லாம் கிடையாது, நாங்க உங்களுக்கு சொல்றதை விட பிளே பண்ணியே காட்டிடுறோம். கேட்டுட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே,
1: வாங்க வாங்க வாங்க.
3: என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.
0: எங்க பரம்பரைய பத்தி புட்டு புட்டு வச்சாங்களா?
1: எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.
2: அவ்வளவுதான், அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்.
0: அதுக்கு மேல எந்த
2: சொல்ல முடியாது, டைலாக் இல்ல அதுல.
1: கண்டிப்பா
0: பேசுங்க.
1: எங்க இந்த பக்கம் சாப்பிடத்தான் ஓசில சோறு போட்டா எங்க ஒண்ணாலும் போயிட வேண்டியதா, கிளம்பிட வேண்டியதுதான். வெக்கமா இல்ல? இல்ல, பேசிக்கிட்டே இருக்கும்போது நடக்கிற சாப்பிடதான். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டியே, அது அப்படித்தான். எப்படி சார்?
0: செம்ம சார், வேற லெவல். ஆனா இது எப்படின்னா எங்களுக்கே ஒரு புது டாஸ்க் போல. நாங்க போடாத ரயிலாக பேசிட்டு நாங்க போட்டேன்னு சொல்லிட்டு தங்கபாண்டி சார், தமிழ் திரையுலகமே உங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் முதலியார் பட்டியல் இருக்காரு, தூக்குங்கட அந்த தங்கத்தன்னு சொல்லிட்டு தூக்க போறாங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். சோனியா மேடம், வேற லெவல். எல்லாரும் கால் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு இடைவெளி விடுறது எனக்குமே ஒரு மன வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இடைவெளி விட்டுட்டு சூப்பரா திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவோம் விளம்பரத்தை தொடர்ந்து. கட் கேமரா
2: ரோலிங்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. வேற லெவல நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து சூப்பரா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை மறந்துடவே மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரம் 4:14, 45 நொடிகள்ல நேர்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
3: ரோலிங்
2: வித் மீ ஆர்ஜே சோனியா அண்ட்
3: ஆர்ஜே மேக்ஸ்.
2: ஆமாங்க, மேக்ஸிமம் வால்யூம் மேக்ஸிமம் எனர்ஜியோட சூப்பரான கட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கோம். அந்த கட்ட பேசுறதுக்கு காலர் ஒருத்தவங்க இணைறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
4: இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள், கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணரே சொன்ன மாதிரி இருக்கே. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திண்டிவனம் இளமாங்கலம் ஆர் முருகன்.
2: ஆர் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல முறையில இருக்கேன் சார். நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கும் சார். ரெடியா டைலாக் பேச?
4: ரெடி மேடம்.
3: எந்த டைலாக் பேச போறீங்க? ரெண்டுமே பேச போறீங்களா?
4: பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, பெருமை, கருமை, எருமை.
3: வடிவேல் சார் மாதிரி இல்ல, கொஞ்சம் மதராச பட்டினத்துல ஒரு எமி ஜாக்சன் பேசின மாதிரி இருந்தது. அதனால வடிவேல் சார் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜார்ஜ் வந்துருச்சு மேக்ஸ்.
2: பாத்தீங்களா, எல்லாரும் காலரை தான் மாத்துவாங்க, இவங்க ஆர்ஜேவே மாத்திட்டாங்க. ஆர்ஜே ஜார்ஜ், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வரைக்கும் வருது பாருங்க.
3: ரெடியா சார், கொஞ்சம் வடிவேல் சார் மாதிரி ட்ரை பண்ணுங்க.
4: சரிங்க மேடம்.
3: ரெடியா?
4: சொல்லுங்க மேடம்.
3: சரி சரி, ஸ்டார்ட்.
4: கோபப்படாதீங்க சார், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது சார். என்கிட்ட கூலிங்க நடத்துங்க சார்.
2: சொல்லுங்க.
4: தெரிந்ததெல்லாம் நேர்மை, பெருமை, கருமை, எருமை.
2: கண்மையை விட்டுட்டீங்க பாருங்க நீங்க.
4: கண்மையை சேர்த்துக்கலாம் மேடம்.
2: ஆமா சேர்த்துக்குங்க.
4: கண்மையை சேர்த்துக்கலாம் சார்.
2: கண்மை சேர்த்துக்குங்க, பொறுமை சேர்த்துக்குங்க, சிறுமை சேர்த்துக்குங்க,
3: வறுமையை மட்டும் சேர்த்துக்காதீங்க. எப்படி பஞ்சு வச்சேன் பாத்தீங்களா?
2: அதுக்குதான் சோனியா வேணும்ன்றது
4: சார். மைய சேர்த்தா எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் சார். பெருமை, எருமை, நேர்மை, கருமை, சிறுமை.
2: போதுமா, நீ கரகாட்டம் ஆட வந்தது போதும், எங்களை கலாய்ச்சி தள்ளது போதுமா. எவ்வா, தேங்க்யூ.

0: சோமச் சார்.
1: உங்கள் இருவருக்கும் மாலை நன்றி.
0: நன்றி நன்றி. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
2: அது சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நான் ஷோ பண்றதா இல்ல நீங்க பண்றதுக்கு சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. நேர்களே, நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770.
0: நீங்க என்ன நம்பர் சொல்லிட்டே இருக்கீங்க? நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: குட் ஈவினிங் சந்திரசேகர் சார். நடிப்பு திறமை வெளிப்படுத்துங்க ஐயா. சூப்பர் சூப்பர் சார். ரெண்டு பேரும்
2: கோவப்படாதீங்கய்யா, எங்க கிட்ட எல்லாம் கோவப்படாதீங்கய்யா.
0: அதுக்காக தான் அந்த டைலாகே இருக்கு.
3: சரி, அது பேர் என்ன, நான் சாதாரணமா பேசுறது உங்களுக்கு கோவம் மாதிரி தெரியுது. அதெல்லாம் உங்ககிட்ட கோவப்படல, அப்புறமா லைனை கட் பண்ணிட்டேன், நான் பேச முடியாது
0: இல்ல. இந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. நீங்க எப்படியா இருந்தாலும் உங்களோட மூணு மாடுலேஷன் எடுக்காம நீங்க போக மாட்டீங்க. சோ அதனால ஐ அம் எக்ஸ்பெக்டிங் தி மாடுலேஷன்ஸ் ஆல்சோ.
2: நான் அதை ஆரம்பிச்சது வச்சது நான் தான். என்ன சந்திரசேகர் சார், நான் என்னோட ஷோல தான மாடுலேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க. கத்துக்கல, நான் முன்மொழிஞ்சு நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்திட்டீங்க.
0: இந்த
2: திறமை எனக்கு தான் சேரும்.
0: அப்படியா? இது எனக்கு தெரியாதே. எல்லா புகழும் சோனி சோனிக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. அந்த மாதிரி எங்க சீனியருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு டைலாக் போயிடலாமா சார்?
3: அதாவது சார், உங்களை பாத்து எனக்கு ஒரு டைலாக் சொன்ன போல சொல்லிட்டா
0: சொல்லுங்க சார்.
3: இல்ல, ஒரு வாட்டி பேச சொன்னா 10 ரூபாய் சொல்ல வேற லெவல் தெரியுமா நீங்க?
0: ஐயா ஏதாவது கொஞ்சம் குடுக்கறாங்க ஐயா, வாங்கிக்கணும் வீட்டுக்கு போயிடலாம்னு பாக்குறேங்க ஐயா. வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. அம்மா அவங்க சூப்பர் சார். உங்களோட விஷயக்காகவே போயிடலாம் சார். கட் கேமரா
2: ரோலிங்.
3: எங்களோட பரம்பரையில தெரிஞ்சது எல்லாம் நேர்மை, கருமை, எருமை.
0: சூப்பர் சூப்பர் சார், வேற லெவல்ல சொன்னீங்க. அது ஷார்ட்டா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா
3: சொன்னீங்க.
0: ஓகே,
3: எங்களோட பரம்பரையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மூணு விஷயம், கருமை, வெறுமை, எருமை.
0: வேற லெவல். இந்த மாதிரி சிரிப்ப நான் வெளிநாட்டுல கூட பார்த்தது இல்ல சார். சூப்பர் சார்.
3: அடுத்து எங்களோட பரம்பையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது பூனே விஷயத்தா, கருமை, வெறுமை, இயர்மை.
0: கோபால் என்ன விட்டுருங்க, கோபால் என்ன விட்டுருங்க சார். வேற மாதிரி இந்த மாடுலேஷன் செம்மையா இருக்கு.
3: அடுத்து
2: குழந்தை.
3: இல்ல இல்ல இல்ல, இது சொல்லிட்டு குழந்தை.
2: ஓ நாளா? ஓகே ஓகே.
3: அடுத்து எங்களோட பரம்பையில தெரிஞ்சவங்க மூணே விஷயம்தான், கருமை,
0: நாட்டாமை படம் பார்த்த விஜயகுமார் சாரே வந்துட்டாருங்க இறங்கி.
3: ஒவ்வொரு மாடுலேஷன் கொடுத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைலாக் சொல்லுங்க. எங்க மேக்ஸ், நீங்களாம் இருக்க வேண்டிய
0: ஆளே இல்ல. இல்ல சார், கவலைப்படாதீங்க சார், கொஞ்ச நாள்ல போயிடுவோம் சார். சும்மா சும்மா சனி சார். சூப்பர் சார். அடுத்த டைல, அடுத்த மாடுலேஷன்
3: குழந்தை. மேம்க்கு ரொம்ப பிடிச்சது அதுதான்.
0: இந்த குழந்தைய சோனியா, ஆர்ஜே சோனியா கெடுத்து வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எடுத்துட்டீங்களா?
2: இல்ல இல்ல, இந்த குழந்தைய உருவாக்கி வச்சிருக்க
0: பாத்தீங்களா. நாங்க வந்து இங்க காம்பேரிங் மட்டும் பண்ண மாட்டோம், குழந்தையெல்லாம் உருவாக்குவோம்.
3: சரி சரி,
0: ஓகே சார். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
3: தேங்க்யூ. ரெண்டு பேரும் ஷோவை வேற லெவலுக்கு பண்றீங்க, நல்லா இருக்கு கேக்கிறதுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோனியா, வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. ஒரு புது மாடுலேஷன்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க. எப்படி இதெல்லாம் உங்களால மட்டும் தான் முடியுமா?
2: அது அவரோட திறமை இருந்தது, நம்ம அப்படியே வெளிக்கொணர்ந்தோம் அதை.
0: இதுதான் நம்மளோட ஷோ. நம்மளோட கட் கேமரா ரோலிங்கோட ஷோட நோக்கமே நிறைய திறமைசாலிகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்களோட திறமைய வெளிச்சம் போட்டு வானொலி மூலமா காட்டுறது அந்த ஷோட நோக்கமே. அதுக்காக என்ன பண்ணணும்? கால் பண்ணுங்க 2271760 மற்றும்
2: 2271770.
0: சோனியா நம்பர் சொன்னா மட்டும் உடனே கால் வந்துடும் சொல்லிட்டு கால் வந்துகிட்டே இருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
4: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: கடலூர் தேவங்காம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: அன்வர் பாஷா சார், டைலாக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா?
4: உங்களுக்கும்
2: மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம்
4: சார். பேசவா?

0: பேசலாம் சார்.
1: கட் கேமரா ரோலிங்.
2: என் வாழ்க்கையில என் பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, நேர்மை, கருமை.
0: வேற லெவல், வேற லெவல் பண்ணிட்டீங்க சார். சூப்பர் சார்.
2: சார் அடுத்து மக்கள் கழகம் டயலாக் சார், உரிமை குரல்
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அவர் நிலத்தை அபகரிக்கும் போது அவர் பேசுற டயலாக்.
0: என்னை
2: பெற்றதா என்னை பாலூட்டி தான் வளர்த்திருக்கா, இந்த நிலத்தா எனக்கு சோருட்டி வளர்த்திருக்கா, இதன் உரிமைக்காக நான் போராடும் போது எங்கெல்லாம் என்னுடைய ஊர் தலை ரத்தம் நீடோ அங்கெல்லாம் என்னுடைய உரிமை தொடர் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்.
0: வேற லெவல் சார். உங்களோட உரிமை குரல் வந்து ஒளி ஒளினு ஒளிச்சிருச்சு சார் நம்ம வானொலி மூலமா. வாழ்த்துக்கள் சார். ஓகே சார், கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களோ, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு. சூப்பரான பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ண மறந்துடாதீங்க.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 4:28, 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஜே சோனியா இங்க கலக்கிக்கிட்டு இருக்காங்க, என்னோட ஆர்ஜே மேக்ஸ் கூட சேர்ந்து. ஆர்ஜே சோனியா மட்டுமா கலக்கிறாங்கன்னு கேட்காதீங்க, காலோஸும் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க இணையறாங்க, எங்க இருந்து என்ன கண்டென்ட் என்ன பேச போறாங்க என்ன கட்டு பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
3: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
4: ஓகே ஜான்சி ராணி, as usual சூப்பரா சொல்ல போறீங்க.
3: அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லணும் எல்லாருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா.
2: என்னதான சொன்னீங்க?
3: நான் கிருஷ்ணர் சொன்னேன்.
2: நானும் ஒரு சின்ன கிருஷ்ணர் தான்.
3: எல்லாருமே அவங்க வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணா தான் இன்னைக்கு மட்டும்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேடம். கட் கேட்டீங்களா? கட் பேசிடலாமா?
5: வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை.
2: மேடம் கட் கேட்டீங்களா?
3: வேற
2: மாதிரி எந்த டைலாக் பேச போறீங்க?
3: அடுத்து
2: எங்க பரம்பரையை பத்தி டயலாக் இருக்குது, சீக்கிரம் பேசுங்க.
3: என் வாழ்க்கையில் எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏறுமை.
2: வாவ், ஃபேன்டாஸ்டிக். வேற மாதிரி பேசிட்டீங்க மேடம்.
3: தேங்க்யூ சார். தேங்க்யூ,
2: தேங்க்யூ, தேங்க்யூ. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
3: நன்றி.
2: நேர்களே, வேற லெவல்ல நீங்களும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தயங்கவே தயங்காதீங்க. மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் காலர். வணக்கம்.
4: வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர்
2: கணேஷ் ராஜா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கட் கேட்டீங்களா?
6: அனைவருக்கும் கிருஷ்ணன் நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள்.
2: ஓகே சார், கிருஷ்ணர் வந்து வேற லெவல்ல இருக்காரு போல. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வேலை ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் பறந்துகிட்டே இருக்கு. என்ன
4: சொன்னியா?
2: ஓகே, கட் பேசிடலாமா?
6: பேசலாமா?
2: ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கட் கேமரா
4: ரோலிங்.
6: என்கிட்ட கோவப்படாதீங்கப்பா. கோவப்பட்டா 5 பைசா பிரயோஜனம் கிடையாதுப்பா.
4: என்ன ஒருத்தவங்க 10 பைசா, ஒருத்தவங்க 5 பைசா.
2: நான் நாளைக்கு 3 பைசாவுக்கு பிரயோஜனம் எல்லாம் சொல்லுவேன். குறைச்சுக்கினே போவோம், அப்படியே பாத்துக்கினே இருங்க. நம்ம நம்மளோட நேயர்கள் தான் நமக்கு முக்கியம், பைசாவை முக்கியம்.
4: ஓகே ஓகே,
6: கோவலா பேசுங்கப்பா. கோவலா பேசுங்கப்பா.
2: என்கிட்ட எல்லாம் கோவப்படாதீங்க சார், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படி வாங்க சார் நீங்க.
6: என்கிட்ட எல்லாம் கோவப்படாதீங்கப்பா. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. கோவப்பட்டா கூலா பேசுங்கப்பா.
2: கூலிங்கா ஹேண்டில் பண்ணுங்க சார். என்னெல்லாம் எவ்வளவு கூலிங்கா ஹேண்டில் பண்றீங்க நீங்க, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார், சூப்பர். அடுத்த டைலாக் பேசிடலாமா?
6: அடுத்த டைலாக் என்னங்க?
2: எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏர்மை கருமை ஏர்மை.
6: எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏர்மை இளமை ஏர்மை.
2: சொல்லுங்க, என்ன ஏகப்பட்ட மைய இருக்குது பாருங்க. சிரிப்புலயே சார், உங்க சிரிப்புக்கே கொடுத்தலாம் சார். வேற லெவல் சார். வெளிப்படுத்துங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு நேர் இணையறாங்க. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: வந்துட்டீங்களா? எங்க? 11 கிலோமீட்டரா 21 கிலோமீட்டரா?
1: புதுச்சேரி கிட்ட.
0: புதுச்சேரி கிட்ட வந்துட்டீங்களா? அப்ப டைலாக் பேசிக்கிட்டே நடந்துகிட்டே இருங்க, டைலாக் பேசுங்க பாப்போம். கட், கேமரா ரோலிங். எப்படி சார் டைலாக் பேசிட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நான் பேர் சொல்லிட்டு தான்ப்பா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா?
1: கேட்டீங்களா?
0: ஒரு லைலக் தான்ப்பா நான் பேசுவேன், அடுத்த லைலக் எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு சார். தேங்க்யூ சோ மச் சார், கால் பண்ணமைக்கு. ஓகே சார், கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, நீங்களும் நல்லா பழையம் கலையரசு சார் மாதிரி உங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தினா என்ன பண்ணுவோம்? திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். டபுள் கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார். அப்பா நேக் சார், சூப்பரா பண்றீங்க.
0: என்ன புரியலீங்க?
2: பேசிடலாமா?
0: முடியாது.
2: என் வாழ்க்கையின் பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, தருமை, பெருமை. எருமை
0: என்னடா
2: இது? பெருமை வரா சார், இது வரும், எருமை வரும்.
0: நான் ஒண்ணுமே சொல்ல மேடம்.
2: இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன்ல,
0: மேடம் வேற லெவல்ல சொன்னீங்க. தப்பா சொல்லி தப்பா சொல்லல, நீங்க வேற லெவல்ல சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
2: ஆனா மேக்ஸ் சார், ஒண்ணு, நீங்க யாரு கூட ஷோ பண்ணா நல்லா பண்ணுவீங்க. சோனி மேடம், நீங்க அந்த இது பண்றீங்க பாருங்க, அலையோடு விளையாடு, அது ரொம்ப சூப்பரா பண்றீங்க. அந்த வர்ற அந்த மக்கள் கிட்ட ரொம்ப அழகா பண்றீங்க.
3: தேங்க்யூ,
2: கேக்குறதுக்கே பயன். எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு மேடம், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் மேடம். ஆர்ஜே சோனியா, நம்மளோட காலர்ஸ் இது மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, நம்மளோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே நம்மள கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி உங்களோட நடிப்பு திறமைய சொல்ல வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்?
3: என்ன பண்ணனா, இப்படி பதட்டப்படாம நம்பர சொல்லணும். 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 அப்படின்ற முன்குறியிடனையும் சேர்த்து இம்மிடியா டயல் பண்ணுங்க.
0: நிகழ்ச்சியில சூப்பரான விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 4:40 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் அவங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். பேசிக்கிட்டே இருக்கும் போதே சூப்பரா காலர் ஒருத்தவங்க இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சிஎன் பாளையம் தண்டபாணி.
2: தண்டபாணி சார், கட்ஸ் எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டோம் மேடம்.
2: ஓகே மேடமா, இங்க ஒரு பையன் ஒருத்தன் உட்காந்துருக்க சார், ஞாபகத்துல வச்சுக்கீங்க சார்.
3: சொல்றாங்க
2: நம்ம சோனியா
4: கட் கேமரா ரோலிங்.
3: அதிகமா கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்பட்டீங்கன்னாக்கா 10 paisa பேசல இல்ல.
2: ஓ மை காட்,
3: 10 paisa கேக்கல.
2: என்னெல்லாம் கூலிங்க ஹேண்டில் சார், சமையா பேசுறீங்க சார், அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க சார். என்னெல்லாம் கூலிங்க ஹேண்டில் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க சார்.
3: அதிகமா கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா 10 paisa பேசல இல்ல.
2: ஓ மை காட், என்னெல்லாம் கூலிங்க ஹேண்டில் பண்ணீங்க சார், உண்மையாவே மாடுலேஷன்ஸ் வேற லெவல்.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் சார். உங்களுக்குள்ள இந்த லெவல்ல ஒரு நடிப்பு திறமை, மிமிக்ரி திறமை இருக்கு. ஓகே,
1: எங்க பாரம்பரியத்தை தெரிஞ்சது எல்லாமே நேர்மை எருமை கருமை.
0: செந்தில் சார், எங்க சார் இருந்தீங்க? நீங்க படத்துல நடிக்காம வீட்டுல இருக்கீங்கன்னு நினைச்சேன். கடைசியில டிஎன் பாளையத்துல இருந்திருக்கீங்களே செந்தில் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க.
1: நன்றி சார்,
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி
0: நேர்களே, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேற லெவல் பண்ணிட்டாரு. காலர் மாடுலேஷன்ஸா இருக்கட்டும், அந்த செந்தில் மாதிரி ட்ரை பண்ணதா இருக்கட்டும், உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு காலர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்க கலைவாணி.
0: மேக்ஸ் சார் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கு சார்.
0: சூப்பர் சூப்பர் மேடம். டைலாக்ஸ் கேட்டீங்களா?
2: நன்றி.
0: ஓகே, கேமரா ரோலிங்.

0: கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல.
1: கோவப்படாதீங்க
0: பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை,
2: சிறுமை, பெருமை, கண்மை. வாங்க அப்படியே லைன் அடிக்கனே வாங்க.
0: அதெல்லாம் நீங்க டயலாக்ல போடல இல்ல சார், அதனால தான் அதெல்லாம் சொல்லல.
2: தப்பு பண்ணிட்டேன் மேடம், நான் தான் டயலாக் பெருசா எடுத்துக்கணும். ஓகே ஓகே மேடம், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. சரி ஓகே ஓகே மேடம்,
1: டயலாக் சொல்றாங்க
2: சொல்லுங்க.
0: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கணுதுடா.
2: அது அது நான் தனியால் இல்ல, சிட்டிசன் அப்படி சொல்றீங்களா?
0: நன்றி மேடம்
2: நன்றி மேடம்,
0: தேங்க்யூ.
2: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணும்னா மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413
1: என்ற முன்குறிட்ட எண் சேர்த்து டயல் பண்ணுங்க. கொஞ்சம் 80s கிட்ஸும் 90s கிட்ஸும் சேர்த்து மாடுலேஷன் வேற மாதிரி வருது.
2: அவங்க என்ன சொல்லல, நான் ரெண்டு கிட்டு கிட்ட, நான் 2K கிட்டுங்க, என்ன விட்டுருங்க, நான் ஓடி போறேங்க. நேர்களே, சூப்பரான பாடல் வருது. பாடலை தொடர்ந்து வேற லெவல்ல ஃபன் பண்றதுக்காக நாங்க கட் கேமரா ரோலிங் ஷோல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்க RJ மேக்ஸ் அண்ட் RJ சோனியா.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 4:49, 41 நொடிகள் ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
3: ரோலிங்.
2: ஆர்ஜே சோனியா வேற மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. என்ன சோனியா, காலர்ஸ் அட்டன் பண்ணிடலாமா? பேசிக்கலாமா?
3: கண்டிப்பா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம். சோனி
2: மேமுக்கும்
4: மேக்ஸ்
2: சார் மாலை
4: வணக்கம்.
2: சோனி
4: தான்ப்பா
2: ஃபர்ஸ்ட் வருது, சோனியா மேடம் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபேவரட் பேர் எடுத்து வச்சிருக்காங்க.
4: நீங்களே
2: இல்ல இல்ல மேடம், நீங்க வைக்கிற ஐஸ் எனக்கு வேணாம், நீங்க சோனியா மேடம்க்கே ஐஸ் வைங்க போதும்.
4: மறுபடியும்
2: கேளுங்க.
3: பரம்பரைக்கு
4: தெரிஞ்சதெல்லாம் நேர்மை,
2: கருமை,
4: கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. என்கிட்ட கோவப்பட்டா 10 காசு பிரயோஜனம் கிடையாது. என்கிட்ட கூலிங்கா நடந்துருங்க.
2: என்ன கூலிங் பாத்தீங்களா மேடம்? இந்த மாடுலேஷன் எங்க இருந்து மேடம் பிடிக்கிறீங்க? சூப்பரான பாடலை தொடர்ந்து வேற லெவல்ல கட்ஸ பேசி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம்.

நேரம் 4:57 25 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஆமாங்க, கேட்டுக்கொண்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஷோவோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துடும். இன்னைக்கு நிறைய நேயர்கள் கால் பண்ணி சூப்பர் சூப்பரா அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்னைக்கு கால் பண்ண முடியல, இன்னைக்கு தவறுதலாக தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு மொபைல் போனை எடுத்து நம்மளோட வானொலிக்கு கால் பண்ணி சூப்பரா உங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்துங்க. அன்டில் பை பை ஃப்ரம் ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே சோனியா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. இந்த அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில டெய்லியுமே ஒரு பீச்சுக்கு போயிட்டு நம்மளோட ஆர்ஜே அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்க இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: அனைவருக்கும் இனிய ஒரு உற்சாகமான மத்திய வணக்கத்தோட அலையோடு

எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு உற்சாகமான மதிய வணக்கத்தோட அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அனுப்புவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே, ஒவ்வொரு பீச், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பர்சன். நம்ம கூட பேசும்பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், எதுக்காக பீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா. அந்த வகையில நான் இன்னைக்கு வந்திருக்கிற பீச் என்ன அப்படின்னா, பாண்டியோட ஃபேவரட்டான பீச்னு சொல்லக்கூடிய ராக் பீச் தாங்க. சின்னவங்க முதலுக்கு பெரியவங்க வரைக்கும் ராக் பீச் அப்படின்னாலே ஒரு தடி அலாதி பிரியமாக

0: ஜெருசலம்தான். அங்க அடிக்கிற அலைகளை பார்க்கும்பொழுது, அங்க இருக்கிற காந்தி சிலைகளை பார்க்கும்பொழுது, அங்க இருக்கிற பூங்காவை பார்க்கும்பொழுது, எல்லாருக்குமே ஒரு தனி வந்து ஒரு உற்சாகம் வரனே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம விளையாடும் விளையாடும் நிகழ்ச்சியில நான் யார் யார் கூட எல்லாம் பேச போறேன், என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாட போறேன், என்னென்ன கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில நம்மளுடைய நிகழ்ச்சியில முதலாவது ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தேவி மேம், எங்க இருந்து வரீங்க? ரெட்டியார் பாளையம்ல இருந்து வரீங்க. சரி, ரெட்டியார் பாளையம் இந்த நேரத்துக்கு பீச் எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: என்ன
0: சாப்பிடுவீங்க? அனுபவங்கள் ஞாபகங்கள்லாம் இருக்காங்க?
1: அவங்க
0: இன்னொரு வாரம் வந்து வானத்துல பறக்கலாம் அப்படின்ற வாரமும் இன்னொரு கடலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க எதை சூஸ்
1: பண்ணுவீங்க?
0: கேட்டுக்கலாம், சூப்பரா பேசுங்க. அடிக்கடி பீச் வந்து நீங்க வந்து ஒரு கவலை எல்லாம் வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கேட்ட உடனே பேசுறேன், ஆனா கேம் மட்டும் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் கேம் விளையாடுனீங்களா? இன்னும் ஜாலியா இருக்கும். ஓகே, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்க. FM 2.2 102.8 உடன்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: கலையோடு விளையாடு நேரம் 5:13. நம்ம ஆர்ஜே அந்தோன் ராக் பீச்ல வந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
1: ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராக் பீச் அப்படியே பேசிட்டே இருந்தேன். அப்ப வந்து ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வாக்கிங் போயிட்டே இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க பேசிப்பா பேசிட்டா போச்சு அப்படின்னாங்க. சோ இப்ப நான் அடுத்தது அவங்க கிட்டதான் பேச போறேன். வாங்க, அவங்க கிட்டே அவங்க பேர், அவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்றத கேட்டு. வணக்கம், பேர் சொல்லுங்க. சந்தியா, என்ன கிரிப்பா பேசுறீங்க? சரி, எப்பவுமே இப்பதான் சுத்திட்டே இருக்கீங்களா? மாலுக்கு போயிட்டு ஜாலியா பீச் வந்துருக்கு. இப்ப மாலுக்கு போனீங்க, அதே பீச் வந்துருக்கீங்க. இப்ப பீச் பண்ணா ரெண்டு நாளா பண்ணீங்க, ஓகே, ஜாலியா பீச் குடிச்சிருக்கீங்க. அப்புறம் அதோட என்டர்டெயின் ஏத்த மாட்டீங்க, எப்படி பயங்கரமா வாருங்க. உங்க பூச்சியாவே நீங்க இப்படிதான் இருக்கீங்களா? இல்ல ரொம்ப அமைதியான டைப்பா? இந்த இதுவே அமைதியா? சரி, ஓகே, பயங்கர அமைதியா இருக்கீங்க. இப்ப வந்து நீங்க பாண்டிச்சேரில இருக்கீங்கல்ல, அதனால பிடிக்கும். சரி, இப்ப நீங்க பீச்க்கு வந்தாலே என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம். எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? ரெண்டு போதுமா? அதுக்கு மேலே சரி, ரெண்டு கோனை சாப்பிடுவீங்க. சூப்பர், ஓகே. நீங்க கூட சாப்பிடுறீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி தருவீங்களா? எல்லாம் ஷேர் பண்ணி ரெண்டு வாங்கி எல்லாரும் சாப்பிடுவீங்க. ஓகே, ஓவரால ரெண்டு லைஃப் தான் சாரி. ஓகே சாரி, சொல்லி தரலையா குட் ஹேபிட் தான் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஸ்வீட் கோன்ட்டா எப்ப இப்பெல்லாம் சொல்லுவீங்க? யார் கூட தான் வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வர பிடிக்குமா, ஃபேமிலியா வர பிடிக்குமா, தனியா வர பிடிக்கும்? தனியா வர பிடிக்கும். எதுனால தனியா வர பிடிக்கும்? உங்களுக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபிஷ்க்கு பிடிக்காத ஒரு டேனா எந்த டே? ஐயோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஃபிக்ஸ் ஆச்சுங்க. ஃப்ரைடே. சரி, இன்னொரு கேள்வி கேட்டேன், வாட்ச் கட்டுற பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, வாட்ச் இருக்குல்ல, அதுல எந்த வாட்ச் கரெக்டா டைம் காமிக்கும்? எந்த வாட்சும் கரெக்டா காமிக்காது, நம்ம பார்த்தா தான் டைம் தெரியும். ஓகே, அவுட் ஆயிட்டீங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஃபிஷ்க்கு இருக்கு இல்ல, அதுக்கு பிடிச்ச ஒரு காய்கறி இருக்கு, எந்த காய்கறி? எப்படி கரெக்டா சொல்றீங்க? முன்னே இருக்குல்ல, அதனால இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க பீச்க்கு வந்துருக்கீங்க, ஓகேங்களா, வண்டியில வந்தோம்னு சொன்னீங்களா, உங்க வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு, அப்ப நீங்க யாருக்கிட்ட போய்
2: கேட்குறீங்க?
1: சரி, ஓகே, ஆனா பார்க் பண்ணும்போது வண்டி சாவி தொலைஞ்சிருச்சு. கரெக்ட். பட் ஆனா இந்த காமெடியா சொல்ல எப்படி சொல்லலாம், ஜீட்டா இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல ஜி இருக்குல்ல, அதனால அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க ஜி தருவாங்க. நான் உங்களுக்கு ஓகே, அதனால சரி, ஓகே, ஜீட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால ஜி கிடைச்சு இருக்காங்க. ஓகே, எதுவுமே இப்படிதான் ஜாலியா கலகல் பேசிட்டே இருக்கீங்களா? ஓகே சூப்பர், இதே மாரி ஜாலியா கலகல் பேசிட்டே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நேர்கே நீங்களும் கலந்து நினைஞ்சிருந்தா லெஃப்ட்

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

ஷோ அலையோடு விளையாடு நேரம் 5:24 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே அந்துவான் ராக் பீச்ல இருந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேம்ஸும் வந்து நேர்கள் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாடு. நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே அந்தோன் கூட பேசலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, இன்னைக்கு ஆர்ஜே சொன்ன மாதிரி நான் ராம் பீச் வந்து பேசிட்டேன் சொல்லலாம். அந்த வகையில அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நம்ம கூட பேச ரெடியாவே இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவா அப்படின்னு கேட்டேன், அவரும் நான் பேசுறேன் அப்படின்னு சரி பேசிடுவோம். வணக்கம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ராகுல்.
4: ராகுல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன்.
4: படிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, இன்னைக்கு காலேஜ் தானே? இந்த நேரத்தில் பிஎஸ்சிக்கு என்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: நாங்கள் சாக்லேட் எடுத்துருக்கேன் பர்த்டே.
4: ஓ, தேங்க்யூ. ஓகே சார், பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து பிஎஸ்சி வந்துருக்கீங்க. நீங்க அது மாதிரி வருவீங்களா?
5: இல்ல, அது
4: ஃப்ரீயா
5: இருந்தாதான் வந்துருவோம்.
4: சரி, ஓகே, ஃபைன். இப்ப பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக், மெரினா, சர்னெட்டி அப்படின்னு. இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான பீச் தான் எந்த பீச்?
5: எனக்கு ராக் பீச்.
4: ராக் பீச். ராக் பீச் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். எதனால உங்களுக்கு ஃபேவரட்?
5: சாப்பாடு ஐட்டம் எல்லாம் பக்கத்துலயே எல்லாமே இருக்கு.
4: ஓ, அதனால
5: இங்க வந்துருக்கேன்.
4: ரைட்ரா, சாப்பாடு ஐட்டம் பக்கத்துலயே இருக்குதுனால. சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து பீச்க்கு வந்து ஃபேமிலியா வருவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா, இல்ல தனியா வருவீங்களா? எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்?
5: ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம
4: ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
5: ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம்னா சாப்பிடுவோம்.
4: என்ன சாப்பிடுவீங்க?
5: நான் பானிபூரி சாப்பிடுவேன்.
4: ஓகே.
5: ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்.
4: ஓகே. எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க?
5: ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட மாட்டேன்.
4: ஓகே.
5: பானிபூரி அதிகமாக
4: சாப்பிடுவோம். பானிபூரி, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் பீச் வந்துருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேரி டைல், அதாவது ஒரு தேவதை தோன்றி உங்களுக்கு ஒரு 3 வரம் கொடுக்குது அப்படின்னா, என்ன வரம்னா அதுவே கொடுக்குது. ஓகேவா?

0: என்ன வரம் கொடுக்குது அப்படின்னா, ஒண்ணு டைம் டிராவல் பண்ற வரம், இன்னொன்னு வானத்துல பறக்கிறது, இன்னொன்னு கடலுக்குள்ள போகுது. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
1: நான் ஜாலியா பறந்துக்கிறேன்,
0: பறந்து பறக்கணும், கட்டி பறக்கணும்,
1: கட்டி போங்கலாம் பாப்போம்.
0: ஓகே, அதனால பறந்து போறது உங்களுக்கு பிடிக்கும். சரி, ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து பீச் போறீங்கல்ல, இப்ப உங்களுக்கு வந்து பறந்து போகணும்னு ஆசை. இப்ப பீச் வந்தா என்ன பாட்டு எல்லாம் கேட்பீங்க? பிடிச்ச பாட்டுன்னு இருக்கும்ல, இப்ப இந்த பீச் வந்தா இந்த பாட்டை கண்டிப்பா கேட்பாப்பா அப்படின்னா இந்த பாட்டு.
2: இன்னும்
0: கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, அந்த பாட்டை கண்டிப்பா கேட்டுருவீங்க. பட் அந்த பாட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்க பாட்டுன்னு
1: நினைக்கிறேன். சுத்தி சிங்கிற மாதிரி இருக்கும், கடல்ல ஒண்ணு கொஞ்ச நேரம், பீச்லயே கொஞ்சம் நிறைய இருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அதனால
0: அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் இன்னொன்னு, எஃப்எம் ரெயின்போல இருந்து வரேன், அலையோடு விளையாடுற ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன அப்படின்னா, உங்களை சில பல கேள்விகள் எல்லாம் கேட்பேன், ஓகேங்களா? ரொம்ப காமெடி, அந்த காமெடி இந்த மொக்க காமெடின்னு சொல்லுவாங்கல்ல,
1: இந்த பப்ளிக் எக்ஸாம்ல காம்படிட்டிவ்,
0: அது மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால அப்படி போக,
1: ஏன்னா படிக்கிற பசங்க சரி கேட்டா சொல்லுவாங்கன்ற மாதிரி கேட்க
0: மாட்டேன், அது மாதிரி கேட்க மாட்டேன். நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப தூரம், அதனால என்ன கேள்வி கேட்கலாம்ல. சரி, ஓகே. இப்ப நான் என்ன கேட்க போறோம்னா, ஆல்பாபெட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஏபிசி, இதுல வந்து பி லெட்டர் மட்டும் எப்பயுமே கூலிங்காவே இருக்குமா? ஆமா, பி லெட்டர் டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மீனுக்கு பிடிச்ச ஒரு காய்கறி இருக்கு, எந்த காய்கறி? ஆமா,
1: மீன் வெஜிடபிள்.
0: முள்ளு இருக்குல்ல, அதனால அது மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் கேட்டீங்களா? அடுத்த தடவை கடலுக்கு வந்தீங்கன்னா மீன் கிட்ட போய் கேட்கலாம். வாஷ் பேப்பர் பழக்கம்லாம் இருக்கா? அதனாலதான் உங்களை அந்த கேள்வி கேட்கறேன். எந்த வாட்ச் வந்து கரெக்டா டைம் காமிக்கும்?
1: எல்லா வாட்சுமே கரெக்டா தான்,
0: எந்த வாட்சுமே கரெக்டா டைம் காமிக்காது, நம்ம பார்த்தா தான் டைம் தெரியும்.
1: கொஞ்சம்
0: அப்டேட் பண்ணி நல்லா இருக்குல்ல,
1: அதுதான்
0: அப்டேட் பண்ண மொக்க ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி, ஓகேங்களா? இதே மீன் ரிலேட்டடான கேள்வி தான். சரி, இல்ல தானே அவங்க உங்களுக்கு தான் மீன் பிடிக்காது சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து பீச்க்கு வண்டியில் தானே வந்தது?
1: ஆமா.
0: உங்க வண்டி சாவி தொலைஞ்சிருச்சு.
1: வண்டி சாவி
0: தொலைஞ்சிருச்சு, யாருக்கிட்ட கேட்பீங்க போய் சாவி? ஓகே, அதெல்லாம் முன்னாடி மொக்கையா யோசிக்கணும்னு சொல்லுங்க. இன்னும் இன்டெலிஜென்டா யோசிக்க கூடாது, மொக்கையா சொல்லணும். சரி, நானே சொல்லிடுறேன். கீதா, அவங்க கிட்ட போய் கேட்கணும், அவங்க தான் கீ தராங்களா எல்லாருக்கும். அவுட் ஆயிட்டீங்களா? இப்ப இந்த அவுட் ஆனதுக்காக நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு வாங்க. இப்ப வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே, இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க இந்த ரெண்டு ஆன்சர் தப்பா சொன்னதுக்காக பெனால்டியா கேம் விளையாட போறீங்க. என்ன கேம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க, சின்ன நம்பரா சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் ஓவர், சின்ன நம்பர்லாம் 1 to 10 அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க நான் சொல்லுது 1 to 10. ஓகே, இப்ப நான் வந்து டக்கு டக்குன்னு நான் கேட்கற கேள்விக்கு எட்டு விஷயங்களை சொல்ல போறீங்க, ஓகேவா? என்ன அப்படின்னா, நீங்க பீச்
1: வந்தீங்க
0: சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகே, பீச் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் என்னன்னு
1: கேட்குறேன். கடல் தண்ணி, கடல் தண்ணி கடல் பார்த்து, கடல் மண்,
0: அப்புறம்
1: கடைகள்,
0: தண்ணி,
1: மரம், செடி, மனுஷங்க, சின்ன குழந்தை, பெரிய
0: குழந்தை. நம்ம முடிச்சுக்கலாம்.
1: 20, 19, 18, 17, 14, 15, 14,

0: 13 12 11 10 9
1: தப்பு சொல்றீங்க. சரி ஓகே, உங்களுக்கு லாஸ்டா ஒரே ஒரு பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் தலைக்கீழே ஒன்னு இங்கிலீஷ் ஒண்ணு தமிழ். ஓகே ரெடி?
0: சொல்லிதான்
2: தொடர்ந்து

0: என்ன நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
3: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
4: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: நிறைய பேர் இருக்காங்க.

0: நிமிடத்துல அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அடுத்துதான் நம்ம ஆர்ஜே அந்துவான் கூட திறந்து பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடாமங்க. ஆர்ஜி போனி சொன்ன மாதிரி தாங்க, நான் இன்னைக்கு ராங் பீச்லேருந்து பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து பீச்ல இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச ரெடியா இருக்காரு. அவர் ஸ்கூல் போயிருக்காரா, இல்லை காலேஜ் போயிருக்காரா, இல்லை வேலையில முடிச்சு வந்திருக்காரா, வாங்க அவரையும் கேட்டுருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. ரமேஷ் சார், எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரி எந்த ஏரியால இருந்து? அப்படின்னு ஒரு கேங் இருக்கும்ல, இல்ல தனியா இங்குல நீங்க எதை சூஸ்
2: பண்ணீங்கன்னா
1: பீச்க்கு வருது. ஃபேமிலி கூட பிடிக்குவாங்க, பசங்களை கூப்பிட்டு வருது ரொம்ப பிடிக்கும். இப்ப பசங்களை இப்ப கூப்பிட்டு வரீங்க, இப்ப நம்ம தனியா வந்து அது ஒரு தனியா ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப பசங்களை கூப்பிட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும், அப்பா இது வாங்கி கொடுங்க, அப்பா அது வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்டா உங்க பசங்க வாங்கி தருவீங்களா? கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா என்ன வாங்கி தருவீங்க? பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்கு, ராக், செர்மேட், மெரினா அப்படின்னு. இதுல உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: நடக்கிறது
1: இதெல்லாம் வந்து ராக் பீச்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இப்ப வந்து நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ராக் பீச்க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தேவதை உங்க முன்னாடி தோன்றி ஒரு வரம் கொடுக்கு, அதுவே வரத்தையும் சொல்லிடுது. ஓகேவா, மூணு வரம் அதுல தான் நீ ஒன்னு சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்க எந்த வரத்தை சூஸ் பண்ணுங்க, எதுனால அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி போடுது, இன்னொன்னு வந்து இன்விசிபிளா மாறுது, யாருக்கு எனக்கும் தெரியாம மாறுது, இன்னொன்னு பறக்குறது. இதுல எது சூஸ் பண்ணுவீங்க? டைம் டிராவல் பண்ணலாம் நினைக்கிறீங்க. சரி, டைம் டிராவல் பண்ணி எங்க போகணும்னு ஆசை பண்றீங்க? இப்பெல்லாம் வந்து உங்களை வந்து சில கேம்ஸ் எல்லாம் உங்க கூட விளையாடலாங்க. ரொம்ப வந்து ரொம்ப பெரிய டஃப்பான கேம்ஸ் எல்லாம் இல்ல, விளையாடுங்க. உங்க பசங்களை கூட இந்த கேம் விளையாட வைப்போம், அவங்களாம் சொல்லிடுவாங்க, நீங்க தான் சொல்லணும். அவங்க போன் பார்த்துட்டே இருக்காங்களே. என்ன அப்படின்னா, மொக்க காமெடி, ஓகேவா, மொக்க ஜோக், ஓகேவா. சில கேள்வி நான் கேட்பேன், அதுக்கு வந்து மொக்கையாதான் பதிலும் இருக்கும். நான் கேட்கற கேள்வியா மொக்கையாதான் இருக்கும், அதனால இது மொக்க ஜோக்க அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு இது என்னன்னா, நீங்க வந்து இந்த மொக்க ஜோக்க சொல்ல தவறிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் ஒரு கேம் கொடுப்பேன், அந்த கேம் நீங்க விளையாடணும். சரியா சொன்னாலும் கேம் விளையாடணும், ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு நீங்க போயிருக்கீங்களா? நம்ம ஸ்கூல்ல நம்மளா கட்டடிக்கல, இப்பதான் கட்டி காலேஜ் போறீங்கல்ல, கட்டலான பழக்கம் ரைட். அதுதான் இப்ப கேள்வி. இப்ப வந்து ஒரு ஒரு யானையும் ஒரு எறும்பும் இருக்காங்க, ஓகேங்களா? ஹலோ, யானையும் எறும்பும் இருக்காங்க, ஓகேங்களா? யானையும் எறும்பும் ரெகுலரா ஸ்கூலுக்கு போறாங்க, ஆனா அந்த எறும் அடிப்படி கரெக்ட் கட்ட எறும்பு. நீங்க உங்க பசங்க எப்படி மதிக்கேட்டு போயிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, பிரியான ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது மட்டும் சாதம் மூடிக்கிட்டே சாப்பிடுறாங்க, அது என்ன டிஷ்ஷா இருக்கும் யோசிக்கலாம் கூட, டக்குன்னு சொன்னோம். இடியாப்பம், ஆமா இடி இடிக்கமோ, அது இடி வருதுல அதனால. ஓகே, வர அவுட்டா. அடுத்தது படிச்சுக்கிட்டே விளையாடுற ஒரு கேம் தான் என்ன கேம்? இல்ல கபடி, கபடி அவுட்டு, அவுட்டு அவுட் ஆயிட்டீங்க. ரெண்டு இதுல அவுட் ஆயிட்டீங்க.

0: சொன்ன ஒரே ஒரு கேள்வி, ஒரு பையன் டிக்ஷனரிய தன் தலைக்கைய வச்சு தூங்குறானா? ஓகேங்களா, நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க. அந்த பையன் வந்து டிக்ஷனரிய தலைக்கையில வச்சு தூங்குறான், என்ன காரணமா இருக்கும் தெரியலையா? நானே சொல்லிட்டோமா, யோசிக்கிறீங்களா? சரி யோசிங்க, யோசிங்க. ஒன் டிக் டிக் டூ டிக் டிக் த்ரீ ஃபைவ் சொல்றதுக்குள்ள சொல்லிடணும். அவனுக்கு வர கனவுக்குலாம் அர்த்தம் தெரியணும் அப்படின்றதுக்காக டிக்ஷனரி தலைக்கிட்ட நீங்க ஏதாவது தூக்கி பழக்கா அது மாதிரி அது மாதிரி நம்ம படிக்கிறதே இல்லாம இருக்க போய் தூங்குறது. ஓகே ரைட், சரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுருவா? ஓகேவா, ஒருத்தர் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் போயிட்டு டேங்க் ஓபன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா? ஏன் இல்ல, நல்லா யோசிங்க. பெட்ரோல் பங்க் சிரிச்சுக்கே சார் என்ன ரிலேஷனா இருக்கும்? ஆயில் கூடுமா சிரிச்சா? ஓகே பரவாயில்ல, கேட்ட கேள்வி நிறைய பேர் தப்பா பதில் சொன்ன காரணத்தினால இப்ப நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். ஓகேங்களா, என்ன கேம் அப்படின்னா சிரிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க.
1: கேம் எனக்கு ஏத்த மாதிரி?
0: ஆமா, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. பிடிச்ச ஒரு நம்பர், சின்ன நம்பராவே சொல்லுங்க. நினைக்கிறோம் பதினொன்னு உங்களுக்கு சின்ன நம்பரா? தெரியாதுதான் நினைக்கிறேன் நீங்க. சரி ஓகே, பதினொன்னு சொல்லிருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கேக்குற கேள்விக்கலாம் பதினொரு பொருள் பத்தி டக்கு சொல்ல போறோம். நீங்க சரி குறைச்சிக்குவோம். ஓகேவா, சரி உங்களுக்கு ஒரு குட்டி நம்பர் சொல்லுங்க, ஒன் டு ஃபைவ் கிலோ சொல்லுங்க. ஃபைவ். ஓகே ரைட், ஃபைவ். நான் எது கேட்டாலும் ஒரு இன்ஸ்டன் கேட்டா அது ஃபைவ் பொருள் தரும். நீங்க ஆபீஸ்க்கு போனா பாக்குற அஞ்சு பொருள் சொல், டக்குன்னு பாக்குற அஞ்சு பொருள் சொல். ஓகே ஓகே ஒரு கேம் ஆட போறேன், மாத்தி வச்சுன்னு ஒரு கேம் இருக்கு. நான் எது கேட்டாலும் மாத்தி பதில் சொல்லணும், ஆனா இது அப்படியே ரிவர்ஸ் கேம், எது கேட்டாலும் தப்பா பதில் சொல்லணும். ஓகேவா, உதாரணத்துக்கு கோழி என்ன போடும்? நீங்க நேர்களே நீங்களும் தொடர்ந்து 2.8 FM.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்,
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நேரம் 5:59 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே அந்துவான் ராக் பீச்ல நிறைய பேர் கூட வந்து சூப்பரா

0: பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம தரந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை நியூஸ் 2.0 அலையோட விளையாட நிகழ்ச்சிய ஆர்ஜி சொன்ன மாதிரி தாங்க நான் இன்னைக்கு ராங் பீச்ல பேசிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேமராவோட நின்றுட்டு இருந்தாரு, அவர் என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டாரு, அவர்கிட்ட நம்ம பேச போறோம். அவர்கிட்ட பேச சொல்லு, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரகு சார் எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரியில எந்த ஏரியால? மேட்டுப்பாளையத்துல இந்த நேரத்துல பீச்சுக்கு வர்றது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த கேமராவா? யூஸ்வலா எப்பயுமே இங்க வந்து எடுப்பீங்களா? இப்ப டெய்லி டிஜிட்டலா நீங்க? சரி, அப்ப உங்களதான் இந்த டெய்லி டிஜிட்டல். சரி, இப்ப நீங்க டெய்லி டிஜிட்டல் இல்ல, என்னென்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க பீச்ல அப்படின்னு சொல்லுங்க. டெய்லி வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா, ஃபேமிலியோட வருவீங்களா, இல்ல தனியா வர பிடிக்குமா? முக்காவாசி ஓகே, நீங்க ஒர்க்காக முக்காவாசி தனியா வரீங்க, ஒர்க் இல்ல அப்படின்ற பட்சத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க?
2: ஐஸ்கிரீம்
1: மேபி சாப்பிடுவீங்க. சரி சரி, நீங்க சொல்லும் போதே தெரியல எந்த அளவுக்கு நீங்க லைக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து பாண்டியில் எவ்வளோ பீச் இருந்தாலும் உங்களுக்கு ராக் பீச் தான் பிடிக்கும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ நீங்கள் ராக் பீச் வந்துருக்கீங்கல்ல, உங்கள் முன்னாடி ஒரு பூடு நானே வச்சுருங்க ஓகேவா? ஒரு வந்து ஒரு வரம் கொடுக்க வருது, அதுவே வரத்தையும் சொல்லுது ஓகேவா? அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்றதே எனக்கு சொல்லணும். ஒன்று வந்து டைம் ட்ராவலர், இன்னொன்று வந்து இன்வெர்சிபிள் ஆகிறது, இன்னொன்று வந்து கடலுக்குள்ளே போகிறதுனா நீங்கள் இது மூணுத்துல எதை சூஸ் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்லாம் மறந்து எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? அதனால காசு கேட்க மாட்டாங்க அதனாலயா? இந்த ட்ரெஸ் நான் எதிர்பார்க்கறே இல்ல. சரி ஓகே, சூப்பர், சரி ஓகே ஃபைன், அதனால நம்ம இன்வெஸ்ட்லாம் ஆக்கிடலாம். சரி ஓகே ஃபைன், சூப்பரா பேசுறீங்க. சரி, நான் உங்ககிட்ட இதே ஃபண்ட் இதே இந்த ஃபண்ட் மூடுது, நான் உங்ககிட்ட சிறப்பில் முக்கியமான கேள்விகள்லாம் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? மொக்க ஜோக்லாம் கேட்டுருக்கீங்களா, விளையாடிருக்கீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா? அதில் நான் வந்து ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பேன், ஆனால் நீங்கள் அந்த கேள்விகளை தப்பாக சொல்லிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளையாடணும் ஓகேங்களா? சும்மா ஒரு ஃபன் கேம், வேர்ட் கேம் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு கேள்வி ஓகேவா கேட்குறேன். இப்போ நீங்கள் பீச் போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், தனிமை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பீச் வந்தால் ஒரு பாட்டை ரிப்பீட் மோட்ல கேட்டுங்களா, என்ன பாட்டு?
3: The person you are speaking with has put your call on hold.
1: என்ன பாடல் கேப்பீங்க?
2: அந்த மாதிரி பாட்டு,
1: 90s kids பாட்டு கேப்பீங்க. சரி ஓகே, அப்புறம் வேற என்ன பாட்டு கேப்பீங்க? என்ன பாடல் கேப்பீங்க? 96 ல வர பாடல் கேப்பீங்க. ஓகே, வாரா என் வாழ்வே வாழ்றதா? ரைட், ரெண்டு அவுட்டா இருந்தா நீங்க ஒரு கேம் விளையாடணும் ஓகே. அடுத்து எழுதிட்டோம், லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? தப்பு, லெட்டர் கீச்சிட்டு படிப்போம், புக்கை படிச்சுட்டு கிடைப்போம். அவுட் ஆயிட்டீங்களா? சரி ஓகே, திருப்பி வரணும் ஓகேவா? இப்ப அடுத்து ஒன்னும் ஒரு கேள்வி ஓகேவா, கடல் தண்ணியா உப்பா இருக்கு? இல்ல, சர்க்கரையா இருந்தா ஈ முடிச்சிடும், அதனால அவுட்டா? மூணும் அவுட் ஆயிட்டீங்க. சரி, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடிடுவோமா சொன்னதா? ஓகே, இன்னும் என்ன கேம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு

0: சரி, கொஞ்சம் அதிகமான நம்பரா சொல்லுங்க. தலைக்கிட்ட சொல்ல போறீங்க ஓகேங்களா? எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இங்கிலீஷ்ல, ஒரு நம்பர் தமிழ்ல சொல்ல போறீங்க ஓகேவா? ரெடியா? விளையாடலாமா? ரெடி, விளையாடுங்க.
1: 13, 11, 10, 9, out, 7, 5, 4, 3, 1, 5.
0: உங்ககிட்ட முயற்சியை பாராட்டி இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப தங்க கேட்ட உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேச பேசுறா அப்படின்னு சொல்லிருக்கோம். நன்றி. எஃப்எம் கேக்குற பழக்கம் எல்லாம் உண்டா? எஃப்எம் கேளுங்க ஓகேவா? நேர்களே, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 உடன்.
2: அலையோட விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ராக் பீச்ல நம்ம ஆர்ஜே அந்துவான் ரொம்ப சூப்பரா வந்து நிறைய பேர் கூட பேசியிருந்தாங்க, நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கேம்ஸ் விளையாடலனா கூட ரொம்ப அழகா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம அலையோட விளையாடு நிகழ்ச்சி இருக்கும் 5 மணிக்கு. ஆர்ஜே அந்துவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு இல்லையா? நிறைவாக பாடல் கேட்க போறோம் கொடி திரைப்படத்திலிருந்து.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள்:

0: தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் யுஓஎஸ் 5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV F-17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இனி விரிவான செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் இந்திய கலாச்சார மற்றும் தத்துவ மரபுகளுக்கு தொடர்ந்து வலுவூட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத ஆதர்சங்களை மக்கள் தங்களின் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சத்தியம், தர்மம் மற்றும் கடமையின் பாதையில் நடக்க மனித குலத்திற்கு வழிகாட்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நற்செய்தி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமற்ற சேவை உணர்வை தூண்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய போதனைகளின் அடிநாதம் என்றும், இந்த உணர்வை மனித குலத்தை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புனிதமான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளில் அனைவரின் வாழ்விலும் புதிய வலுவும் ஆற்றலும் பிறக்க தாம் வேண்டுவதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். இந்தியாவின் யுஓஎஸ் 5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV F-17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் தொழில் துறையினருக்கும் இடையிலான கூட்டாண்மை காரணமாக நாட்டின் விண்வெளி திட்டங்களில் அளவும் வலுவும் அதிகரித்து வருவதாகவும், விண்வெளி தொழில்நுட்ப சூழல் முழுவதிலும் இந்தியாவின் திறன்கள் மேம்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனை நாட்டிற்கே பெருமையான தருணம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை பாராட்டியுள்ளனர். யுஓஎஸ் 5 செயற்கைக்கோள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: 27 மணி நேர கவுண்ட் டவுன் நடைமுறைகளுக்கு பின்னர் இன்று அதிகாலை 2:55 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து GSLV F-17 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட யுஓஎஸ் 05 செயற்கைக்கோள் அதற்கடுத்த 18 நிமிடங்களில் திட்டமிட்ட சுற்றுப்பாதைக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டது. பூமியின் மேற்பரப்பை விரிவாக படமெடுத்து அனுப்பும் திறன் படைத்த இந்தியாவின் இந்த முதலாவது புவி ஒத்தசைவு செயற்கைக்கோள் நிகழ்நேர அடிப்படையில் பூமியை கண்காணிப்பதில் இந்தியாவின் ஆற்றலை பெருமளவு வலுப்படுத்தும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புதிய செயற்கைக்கோளிலிருந்து கிடைக்கும் படங்கள் மற்றும் இதர தரவுகள் வேளாண்மை, பேரிடர் நிர்வாகம் உட்பட பல்வேறு துறைகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: உலகப் போருக்கு

0: பிந்தைய இத்தாலிய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி மெலோனியின் தலைமைத்துவத்தில் இத்தாலிய மக்களுக்குள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பு இந்த மைல்கல் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் திருமதி மெலோனியுடனான தமது நட்பிற்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் இருநாட்டு மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக திருமதி மெலோனியுடன் ஒத்துழைப்பாக தொடர்ந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பான திருத்த மசோதாவை ஆராய மத்திய அரசு 31 உறுப்பினர் கூட்டு நாடாளுமன்ற குழு ஒன்றை அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் இக்குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப கடந்த ஆகஸ்ட் 12 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்தன. பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 பேரவைக் கூட்டம் புதுடில்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நீதிமன்ற பிரதிநிதி குழுக்களின் தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள விருது பட்டியலின்படி காலாபேட்குப்பம் அரசு ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ரமா, காரைக்கால் கோட்டுச்சேரிபேட் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு வீரசுந்தரம், கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருமதி அனுசுயா, காலாபேட் செவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் திரு ரவிக்குமார் ஆகியோர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்திரா நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியை திருமதி கலைச்செல்வி சிறந்த மொழி ஆசிரியருக்கான முதலமைச்சரின் சிறப்பு விருது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சரின் பிராந்திய விருது உட்பட இதர பிரிவுகளில் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.
0: புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13 மாலை நடைபெறும். தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் புதுச்சேரியில் உள்ள தமது சகோதரரை வீடு புகுந்து மிரட்டியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக இன்று புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக்கொண்டார். அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்தில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 சென்னையில் போராட்டம் மேற்கொண்டுள்ள தூய்மை பணியாளர்களை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சந்தித்து பேசினார். கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டதால் நிதிநிலையை சீர்படுத்த நடப்பு அரசுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுவதாகவும், நிதிநிலை சீரானவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கோரிக்கைகள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இன்றைய சந்திப்பின் போது உடனிருந்தனர். மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் இன்று முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும், கல்லணையில் இருந்து நாளை மறுநாள் பாசன நீர் திறந்து விடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கன அடியாக உள்ள நிலையில், டெல்டா பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 7,000 கன அடி நீர் திறந்துவிடும்.

படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21. மாலை நேரத்தில் ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மாலை வேளையில மனதை மயக்கும் பாடல்களை கேட்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில சூப்பரா பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தாண்டவமூர்த்தி குப்பம் அபுசாலிக் சார். என்ன பாடல் வேணும்?
2: படம் வெயில் சார்.
1: ஓகே,
2: பாடல் உருகிறே அந்த பாடல் வருகிறது சார்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி சார்.
1: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்புதே. மனம் விரும்புதையில நிகழ்ச்சியில நேர்கள் விருப்ப பாடலை கேட்கிறாங்க. அவங்களோட விருப்ப பாடலை போடுறதுக்காக நான் உங்கள் விருப்பமுள்ள ஆர்ஜே ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கறதுக்காக கால் ரோத்தல இணைறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னையில இருந்து மணலி மாறன்.
0: மணலி மாறன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
1: சார? திரைப்படம் வந்து கன்னி பருவத்திலே.
0: ஓகே,
1: பாடல் வந்து நடைய மாத்து. இந்த பாடலை அனைத்து நேரத்துக்காகவும் மாலை நேரத்தில் ஒரு இதமான வேளையில் இங்க வந்து சென்னையில மழை வர மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங்கான ஒரு கிளைமேட்.
0: ஓகே,
1: அழகா அந்த கிளைமேட்ல இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நம்ம பாண்டிச்சேரி பண்பலையோடு இணைந்திருக்கேன். நன்றி. எனக்கு
0: ஓகே, நல்லா பாடுறீங்களே, ஒரு ரெண்டு லைன் பாடுங்களேன்.
1: இல்ல எனக்கு வராது சார்.
0: இல்ல நடைய மாத்துன்னு சொன்னா கூட போறது நடைய மாத்து அப்படின்னு பாடுனீங்களே.
1: ஆமா, நல்லா இருக்கும் அந்த அந்த பீட் எல்லாம். நீங்க அந்த வானொலி அந்த பாட்டு வரும்போது கேளுங்களேன்.
0: ஓகே,
1: அந்த ராகம் குரல் எல்லாம் அருமையா இருக்கும்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி,
0: கால் பண்ண வைக்க மிக்க நன்றி. நேர்கிட்ட விருப்ப பாடல் அவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:34:59. மனதை மயக்கும் மாலை வேளையில் நேர்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க நேர் ஒருத்தவங்க இணைறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
2: பொன்மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கலையரசு, ஒரு நல்ல பாளையம்.
2: என்ன பாடல் சார் வேணும்?
3: இவ்வேளையில் மகாதேபம் ஏற்ற வருகிறது, எங்கள் ஆகாய கங்கை ஒரு சிந்தனை துளி.
2: ஓகே சார்,
3: ஒரு சிந்தனை துளி சுருக்குமா? முதல் குற்றத்தை சரி என்று சாதிப்பவனும் மூன்றாவது குற்றத்தை செய்தவனாகிறான். நன்றி.
2: நன்றி சார். நீங்க கேட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.
2: நேர்களே, நேர் கேட்ட மாதிரி ஆகாய கங்கை திரைப்படத்திலிருந்து மகாதீபம் பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் கேட்கணுமா, கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு, வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேரம் 6:40 36 நொடிகள். மாலை வேளையில் மனதை மயக்க மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த மாலை வேளையில அடுத்ததா பாடல் கேட்க எந்த நேர் இணையறாங்க? வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேக்ஸ்.
0: மாலை வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: தம்பி வெட்டோத்தி சுந்தரம் இரு திரைப்படத்தின் பெயர்.
0: ஓகே.
1: அதுல இருந்து அடக்கோலகா மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சர்
0: நீங்களும் இந்த மாதிரியான உங்களோட விருப்ப பாடல் கேட்க கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 6:46:36 எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 நேயர்கள் அன்போடு அரவணைப்போடு மாலை நேர மயக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனதை மயக்கும் பாடல்களை கேட்க இப்போ நிகழ்ச்சியில இணையும் காலர், வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு நட்சத்திரன்ற திரைப்புல இருந்து வானம் இங்கே மண்ணில் வந்தது.
2: அப்படி அடுத்த லைன் பாடுங்க, நல்லா இருக்கே.
3: அவர் ஜெயசந்திர பாடுங்க.
2: ஓகே சார், நீங்க பாடுங்க, ஒரு ரெண்டு லைன் பாடுங்க.
3: இல்ல இல்ல, அவர் பாடட்டும், நான் ஏன் கஷ்டம்?
2: ஓகே, அவர் பாடட்டும், நான் இனிமையா கேட்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் நீங்க கேட்ட விருப்பப்படல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
3: நன்றி சார்.
2: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்பப்பாடல் கேட்கணும்னா மொபைல் போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு நேர்கிட்ட விருப்பப்பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 கேட்கலாம். நேரம் 5:51, 17 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதை மயக்கும் மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்பப்படல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருக்கொண்டர் ராஜா.
0: ராஜா சார், ராஜா சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கே. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: ராஜா கி ரோஜா கிளி.
0: ஓகே,
1: காஞ்சி போறோம்.
0: ஓகே,
1: பாடல்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி, நன்றி.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு. நேர்கேட்ட விருப்ப பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 108,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரம் 6:57, 4 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நேர்கள் விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, விருப்பமுள்ள ஆர்ஜே பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில சூப்பராக பாடல் கேட்க காலர் ஒருத்தங்க இணையறாங்க. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், புவனிலிருந்து பெருமணி பேசுறேன்.
2: நலம் நலம் அறியா ஆவல். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
3: சேவா படத்துல இருந்து சின்ன பையன் சின்ன பொண்ணு கதை வச்சு அந்த பாட்டு
2: போறான பாட்டு கேட்டுருக்கீங்க சார். நீங்க கேட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி சார்.
2: நன்றி. நேர்களை நீங்களும் இந்த மாதிரி பாடல் கேட்கணுமா, கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளுக்கு தொடர்ந்து வலுவூட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். தன்னலமற்ற சேவை உணர்வை தூண்டுவதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய போதனைகளின் அடிநாதம் என்றும், இந்த உணர்வை மனிதகுலத்தை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இந்தியாவின் EOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்குவங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயதை 60-ல் இருந்து 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் இன்று முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும், கல்லணையில் இருந்து நாளை மறுநாள் பாசன நீர் திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேரம் 7:04 ஐந்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2276777 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்ததாக பாடல் கேட்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன் சார்.
0: வணக்கம் மேடம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ருசி கண்ட பூனை படத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மா பாடின, இந்த குழந்தை வயசுல பாடியிருப்பாங்க சார், கண்ணாணி எங்கே அந்த பாட்டு சார். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அது நல்லா அது போடுங்க சார்.
0: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சார்,
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: நேர்களை,
0: நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்க கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

ココラタ、ちょい

0: நேரம் 7:12. மனம் விரும்பதை கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப காடல் பாடல் கேட்க வரும் காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தட்சிணாமூர்த்தி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2217760 மற்றும் 2217770 என்ற நம்பருக்கு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை

0: தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காஷ்மீர் காவல் படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடியில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் டாரியா ஃபு மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யஷஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராட்ஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில்

கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நேரம் 7:26, 28 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேயர்கள் விரும்பிய பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு ஆஜே, நான் உங்கள் மேக்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: இளமாங்கலம் திண்டிவனம், ஆர் முருகன்.
3: இளமங்கலம் திண்டிவனம் ஆர் முருகன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: கண்ணன் வந்ததனாலே ஒரு நன்மை வந்தது. இப்ப தம்பி படம் பேர் வந்து தம்பி பொண்டாட்டி.
3: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
4: உங்களுக்கு இரவு வணக்கம். இரவு நன்றி.
3: நன்றி, நன்றி சார். நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்க கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேரம் 7:32, 20 நொடிகள். மனம் விரும்பது நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், செல்மரை கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், என்ன பாடல், என்ன திரைப்படத்தில இருந்து கேக்குறீங்க?
1: பாடல் வந்து வைதிகை காத்திருந்தால், பாடல் வந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் பாடலுங்க.
0: ஓகே,
1: இந்த பாடல் நான் கேக்குறதுக்கு காரணங்க, நாளை காலையில 7:02 நான் வந்து நினைவேளையில என்னுடைய ப்ரோக்ராம் போகுதுங்க. அதை வந்து இன்னைக்கு நினைச்சே சந்தோஷப்படுறேங்க.
0: அருமை அருமை அருமை சார், நாளைக்கு போக போக உங்களோட நிகழ்ச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார, நன்றி.
0: நேயர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: 7:40 47 மனம் விரும்பதை கேட்டு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கேன் சார். என்ன படத்தில இருந்து என்ன பாடல் வேண்டும்? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்ப பாடல் வேணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ், கூட நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், தமிழ்ச்செல்வி திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க சார்.
0: ஓகே மேடம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: மரகதம் படத்துல இருந்துங்க சார்.
0: ஓகே,
3: குங்கும பூவே கொஞ்சம் பூராவே.
0: ஓகே மேடம், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் பாடல் வேணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேரில் 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
0: நேரம் 7:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஆர்ஜே மேக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேயர்கள், நிறைய பேர் சூப்பராக கால் பண்ணி நிறைய பாடல் கேட்டுருக்கீங்க. அப்படி இந்த நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம், ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நிறைவு பகுதிக்கு வரப்போறோம். நிறைவு பாடல் உங்க பாடலா கூட இருக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ண

0: நேரம் 7:55 53 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 மனம் விரும்புதே விட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிறைவு பகுதியில நிறைவாக பாடல் கேட்க எந்த காலர் இணைறாங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: மனப்பாறை மாடு கட்டி.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ண மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி சார்.
0: நேர்களே, இந்த பாடலோட நான் உங்களுக்கு மனம் விரும்புதையில டாட்டா பாய் பாய் சொல்றேன். இந்த இதே மாதிரி இன்னொரு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறது ஆர்ஜே மேக்ஸ்.
2: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சேன்.

0: 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளுக்கு தொடர்ந்து வலுவூட்டி வருவதாக குடியரசுத் தலைவர்

திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். தன்னலமற்ற சேவை உணர்வை தூண்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய போதனைகளின் அடிநாதம் என்றும், இந்த உணர்வே மனித குலத்தை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இந்தியாவின் EOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். புவி அறிவியல் குறித்து இத்தாலியில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிகளில் 4 தங்கம் உட்பட மொத்தம் 9 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய மாணவர் குழுவினரை மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராட்டி கௌரவித்தார். தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்குவங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் நீதித்துறை அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாகவே நீடிப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். பத்திரிகையாளர்கள் பிற மாநிலங்களின் ஊடகத்துறை குறித்து அறிந்து கொள்வதற்கான மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒடிசாவிலிருந்து புதுச்சேரி வந்துள்ள 11 உறுப்பினர் பத்திரிகையாளர் குழு இன்று ஜிப்மர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்டது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி, மருத்துவ கண்காணிப்பாளர் திரு வினோத்குமார் ஆகியோர் ஜிப்மரின் தேசிய முக்கியத்துவம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கு எடுத்துக் கூறினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: இது நம்ம புதுவை.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: celebrated in the devotional atmosphere at the famous Shamlaji temple in Arvali district. Mayur Solanki, Akashvani News, Ahmedabad.
1: In Uttar Pradesh, the streets of Mathura and Vrindavan are reverberating with the chanting of Jai Shri Krishna. All temples are decked up with flower petals and colorful lights for midnight celebration. In Kerala, prominent Sri Krishna temples across the state witnessed a massive footfall of devotees from early morning hours. Special rituals were performed starting in the early morning at the Sri Padmanabhaswamy temple in Thiruvananthapuram and at Guru Vayur Sri Krishna temple. Janmashtami has also been celebrated with religious fervor and devotion at various places across Kashmir. Benchmark domestic equity indices rebounded today, snapping a four-session losing streak. We have a report.
2: The Sensex climbed 363 points to close at 76,515, while the Nifty added 24 points to settle at 23,898. However, in the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 Index fell 0.2%, while the Nifty Small-Cap 100 Index gained 0.2%. In the Forex market today, the rupee remained unchanged at 94 rupees and 49 paise against the US dollar. With Intikhab's report, Nishit Kumar for Akashvani News.
1: President Draupadi Murmu has greeted teachers across the country on the eve of Teachers' Day. In a message, the president said that Teachers' Day was observed to mark the birth anniversary of former president Dr. Sarvepalli Radhakrishnan, who was a great author and philosopher. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite from the geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered the fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Skarup Rasmussen 21-13, 16-21, 21-18 in Shenzhen this evening. Earlier, the Indian pair defeated Francis Thomas Junior Popov and Christoph Popov 21-17, 22-24, 21-9 last night to make it to the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. And that is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்தும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்தும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: தரைவழி போக்குவரத்துல விரைவான பயணத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் உகந்த ஒரு போக்குவரத்தா ரயில் போக்குவரத்து இருக்கு. அதுல படிப்படியா நம்ம பல்வேறு மாற்றங்களையும் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவான போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விரைவு ரயில், அதிவேக விரைவு ரயில், மெட்ரோ ரயில், அடுத்தபடியா இப்போ புல்லட் ரயில் திட்ட பணிகளும் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியா ஹைப்பர் லூப் திட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்த ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அந்த ஹைப்பர் லூப் என்றால் என்ன, இது குறித்து அனைவரும் புரிந்து
6: விளக்கமா சொல்லுங்க. அதுக்கும் மேற்கொண்டு வந்து மேக்ல

0: எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரயில் வந்து தண்டவாளத்திலேருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேலே தூக்கி பறக்கும். அது வந்து இந்த காந்த சக்தினாலேயே அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறதுனால அந்த சக்கரத்துடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுதான் அடுத்த கட்டம், புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டம். அதுக்கும் அடுத்த கட்டமாக இதையே நம்ம வந்து ஒரு வேக்யூமில் செஞ்சால் என்ன அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த மேக்லவ் வச்சுட்டு இந்த வீல் ஃப்ரிக்ஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏர் ஃப்ரிக்ஷன் காற்றுலேருந்தே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக போகும்போது அந்த காற்றையுமே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய டியூப் ஒன்று போட்டு அந்த டியூபுக்குள்ளே இந்த ஒரு ட்ரெயினாக இருக்காது. இப்போது இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக இயக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடையும் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே நம்ம லெவிட்டேஷனோட நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர் லூப். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் இன் வேக்யூம், அதுதான் ஹைப்பர் லூப்.
1: இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் இணைந்து தனித்தனியான பாடஸ் ஒன்று ஒன்றா தான் அனுப்ப முடியுமா சார்?
0: தனித்தனியாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது ஒரு பஸ் மாதிரி சொல்லிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பஸ் ஆக்சுவலாக நிறைய மேக்னெட்டிக் காந்த சக்தி நிறைய இருக்கும். அதில் வெறும் எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாட் லெவலில் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து கட்டுப்படியாகும். அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பாடையும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ அனுப்பிச்சிக்கலாம். ஒரு ட்ரெயின்னா இப்போது எல்லா போகியும் ஒரே சமயத்தில் தான் போக போகுது. அதுக்கு பதிலாக லெட்டஸே இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரெயின் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு போகியும் அனுப்பலாம்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க.
1: அந்த ஒரு பாடல எவ்வளோ பேர் பயணிக்கலாம் சார்? ஒரு உதாரணத்துக்கு
0: இப்போது டிசைன் படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாடு அப்படின்னா ஒரு 40 பேர், பெரிய பாடு அப்படின்னா ஒரு 75-80 பேர். முன்னாடி மினி பஸ் டு ஃபுல் பஸ், அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவோம். ஸோ இந்த வேகத்தில் போகிறதுனால இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு தினம் நம்ம அனுப்பலாம். அதுதான் அந்த குறுகிய காலகட்டம். ஒரு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு பாடு அனுப்பலாம்.
1: ஒரு 3 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா அனுப்பலாம். இப்போ ஹைப்பர் லூப் பற்றி சொன்னீங்க சார், இந்த தொழில்நுட்பத்தை பற்றி உலக அளவில் இதுக்கான புள்ளி எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியும், இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சது, இது தொடர்பான ஆராய்ச்சி இப்போ எந்த நிலையில் இருக்குது சார்?
0: இந்த ஹைப்பர் லூப் ஐடியா வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் 2013 இலான் மஸ்க் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரித்து வெளியிட்டார். அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு வேக்யூமில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போது பவர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினாக ஒரு கருத்து வச்சார். ஸோ அது இந்த உந்து சக்தி எதுவாகனா இருக்கலாம், மேக்னெட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்படுத்தினார். ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவே வந்து ஒரு 2014 ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தினார். உலகத்துலேருந்து எல்லா காலேஜ் மாணவர்களும் அங்கேருந்து பங்கெடுத்துக்கலாங்கிற மாதிரி அவங்கவங்க அந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று தயாரித்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொண்டு போய் கலிஃபோர்னியாவில் அவர் ஒரு 1 மைல் நீளத்துக்கு ஒரு டியூப் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருந்தார். ஒரு 1.8 மீட்டர் டயாமீட்டர் டியூபு. அந்த டியூபுக்குள்ளே இவங்க வந்து அந்த பாடை ஓட்டி காமிக்கணும், யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2014 ஒரு 2019 வரைக்கும் அந்த காம்படிஷன் வருஷம் நடந்துட்டு இருந்தது. அந்த நிறைய காலேஜ் மாணவர்கள் பங்கெடுத்துனாங்க. அப்பப்போ அந்த மாதிரி வரவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற காலேஜ் மாணவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவங்க இது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பெனிகள்லாம் அங்கேருந்து உருவாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2017 நம்ம இந்திய ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஒரு ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அட்வைசராக ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட இங்கேருந்து இந்த காம்படிஷன் யூரோப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போ 2020 அப்புறம் 2021 இருக்குது. இப்போ நம்மளும் இந்த 2025 இந்தியாவில் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு பரவிட்டுருக்கு, இந்த காம்படிஷனும் பரவிட்டுருக்கு, இந்த தொழில்நுட்பமும் பரவிட்டுருக்கு. இந்த போட்டிகளில் பங்கெடுத்துட்ட நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்ருக்காங்க ஒரு கமர்ஷியல் ரீதியாக. ஸோ இப்படி தான் இங்கேருந்து இது விரிவடைஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 2017 இது இப்போ நடந்துகிட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு.
1: குறிப்பாக சென்னை ஐஐடி மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
0: சென்னை ஐஐடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷனில் சில ஒன்று ரெண்டு இந்தியன் மாணவர்கள் இங்கே வந்து பங்கெடுத்துட்டாங்க. பூனாவில் இருந்து ஒரு

0: காலேஜிலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2025லேருந்து நாங்களே நடத்தக்கூடிய போட்டியில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லி ஐஐடி பிற இது பிட்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பாடு தயாரித்து ஓட்டக்கூடிய நிலைமையில வந்து ஒரு ஒன்று ரெண்டு டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து இந்த சென்னை ஐஐடி முதல் இடத்த வகிக்குது.
1: இதில் இந்தியன் ரயில்வே வந்து இந்த திட்டத்தில் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஹைஸ்பீட் ரயில், புல்லட் ட்ரெயின், அடுத்தது வந்து மேக்லேவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் லூப். ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மலமண்டன்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு மேக்லேவ் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. புல்லட் ட்ரெயின்லேயே அவங்க வந்து ஒரு 40 ரயில்வே லைன் ஏற்படுத்திட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தையே இங்கேருந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நேரவே போகலாமா, இந்த லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இங்கேருந்து போட்டுருக்காங்க. அது தவிர வந்து இந்த ஹைஸ்பீட் ரயில் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மீடியம் ட்ரெயின் இப்போ வந்தே பாரத்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடில் நிறைய வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே அடுத்தது ஹைப்பர் லூப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2047 இந்த விக்சித் பாரத் இலக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு ஹைப்பர் லூப் நெட்ஒர்க் இங்கே ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
1: இப்போ எக்ஸ்பிரஸ் ரயில் அப்புறம் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர் லூப் எவ்வாறு மாறுபடுது சார்?
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிவேக ரயில் இப்போ வந்தே பாரத் அளவுக்கு அப்படின்னா ஒரு 180 கிலோமீட்டர் பர் அவர் அந்த மாதிரியான ஸ்பீட் அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. ஹைஸ்பீட் ரயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் பர் அவர் கிட்ட போகுது. 200லேருந்து 400 வரைக்கும் போகலாம். மேக்லெவ் வந்து ஒரு 400 மேலே போகும். ஸோ நாங்கள் ஹைப்பர் லூப்புக்கு வந்து அது நிஜமாகவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர் பர் அவர் போனால்தான் அது வந்து இன்னி தேதியில் இருக்கக்கூடிய வேக தொழில்நுட்பமான விமானத்தை நம்ம வந்து முடியடிக்க முடியும். விமானம் வந்து ஒரு 800 கிலோமீட்டர் பர் அவரில் போகுது. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிட்டு இன்னொரு விமான நிலையத்தை இறங்கி அங்கேருந்து ஊருக்குள்ளே போகணும், அதுக்கு செக்யூரிட்டி செக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து நம்ம இந்த ஒரு பாடம் அனுப்பிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்காங்க. அப்போது நிறைய பேரை வந்து அந்த ஸ்பீடில் அங்கேருந்து அனுப்பலாம். அவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டோட விலையை கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்கேருந்து கட்டுப்படி ஆகும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்து ஹைப்பர் லூப்பில் தான் சாத்தியமாகுது. அதுதான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்ருக்கோம்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போது விமானத்தை தவிர்த்துட்டு இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா விமான கட்டணத்தை விட இதுக்கான கட்டணம் குறைவாக இருக்கணும்.
0: ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாடு அனுப்பிச்சுட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்?
0: வணிகத்துறையில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது ஒரு 300-400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருடைய மத்தியிலேருந்து இன்னொரு ஊர் மத்தியக்குள்ள ஒரு அரை, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டெய்லியே எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இன்னொரு இருக்கும். ஸோ 2047 விக்சித் பாரத் குறிக்கோள் வந்து ரயில்வேஸில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகலாம் அப்படின்னா நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகமாக, நிறைய வணிக போக்குவரத்து நிறைய நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் மேம்படும்.
1: சார், இதற்கான வேக வரம்பு வந்து அதிகபட்சமாக ஒரு 400 கிலோமீட்டராவது இருக்கணும், அப்போ தான் நம்ம விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது இப்போ நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பயணிக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமா? அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யுமா?
0: ஸ்பீடு பிரச்சனை இல்லை. ஏன்னா விமானத்தில் 800 மேலே நம்ம பயணிக்கிறோம். ஸ்பீடோட வந்து இந்த ஆக்சலரேஷன், இந்த ஸ்பீடு எப்படி மாறுது, நம்ம இருக்கிற முதல்ல ரெஸ்ட்லேருந்து ஜீரோ ஸ்பீட்லேருந்து எப்படி அந்த 600 கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம், அதுதான் இங்கேருந்து முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்லேயே சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தரையில் ஸ்ப்ரிங் இருக்கும். அது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது இந்த பாட் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் இந்த தரை வந்து பின்பக்கமாகும், கொஞ்சம் சரி ஆரம்பிக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் தெரியாது. அப்புறம் ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வரும்போது இந்த தரை வந்து திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம

0: அதை அதை அமைச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை.
1: அந்த ஷேக் கூட இல்லாமல்
0: அந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட் நகரும் போது இந்த இந்த ஃப்ளோர் அவ்வளோவா அவ்வளோ உடனே நகராது.
1: அப்போ உள்ளார பயணிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, நார்மலாக
0: அது வந்து ஆக்சுவலாக பிளேனில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேக்யூம் டியூப் வேக்யூமில் இருக்கும், பாடுக்குள்ளே வந்து சாதாரண ப்ரெஷர் இருக்கும். எப்படி பிளேனில் நீங்கள் விமானத்தில் பறக்கும் போது வெளியே ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மி, உள்ளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் டியூபுக்குள்ளே வேக்யூம் இருக்கும். இதில் இந்த பாடுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல, மக்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சாதாரண ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பிளேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான்.
1: இப்போ ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டு வரலாம்,
0: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: நடமாடலாம் எல்லாமே செய்யலாம்.
0: இந்த ஆக்சலரேஷன் நடக்கும்போது இங்கே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. எப்படி இப்போ பிளேன்ல டேக் ஆஃப் பண்ணும்போது மாதிரி பண்ணணும், அதே மாதிரி தான்.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் செயல்படுது, அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்க சார்.
0: மூணு தொழில்நுட்பம் அதில் வந்து ஒன்று சேருது. ஒன்று முதலே ஏற்கனவே வேக்யூம் டியூப்னு சொல்லிட்டேன். இந்த டியூபை வந்து நம்ம எப்போவுமே ஒரு வேக்யூமில் வச்சுருக்கணும். உள்ளே காற்றை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும், கரண்ட் செலவாகும். அதுக்கு பதிலாக வந்து முதல்லயே ஒரு வேக்யூம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேக்யூமை காரணம் கொண்டு நம்ம வந்து சிதைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாடு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு அந்த டியூபுடைய கேட்லேருந்து பாடோடைய கேட்டுக்கு வந்து சேரும். பாடோட கேட் ஓப்பன் ஆகும், மக்கள் போக்குவரத்து ரெண்டு பக்கத்துலேருந்து நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூபோட கேட்டும் பாடோட கேட்டும் மூடிட்டு அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாடை திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இல்லை ஸ்டேஷன் ப்ரெஷரும் பாட் ப்ரெஷரும் டியூபுடைய வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேக்யூம் டியூப்ன்றது ஒரு தொழில்நுட்பம். அது எப்படி அந்த வேக்யூம் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொன்னது. மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற ரெண்டு மூணு நாடுகளில் இங்கே மேக்னெட்டிக் லெவிடேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். மூணாவது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன். அதாவது இந்த நம்ம தரையிலேயே படாமல் இந்த பாடு போகணும் அப்படின்னா நம்ம உந்து சக்தியுமே வந்து காந்த சக்தியாக இருக்கணும். லிவிடேஷனுக்காக மட்டும் மேக்னெட்டிக் இல்லாமல் ப்ரொபல்ஷனுக்காகவும் மேக்னெட்டிக்காக இருக்கும். இன்ஜினும் வந்து மேக்னெட்டிக்காகவே தான் இருக்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இங்கேருந்து ஹைப்பர் லூப் ஒத்து வரும்.
1: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30, 46 எஃப்எம் ரெயின்போ பொது 92.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ பொது 92.8 கேட்கலாம்.

9:31 26 தேன் சிந்துதை வானம் கேட்க என்னோட தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரவு எப்பவுமே ஒரு அழகான ரகசியம். அதிலும் ஜன்னலின் ஓரம் உட்கார்ந்துக்கிட்டு ஜில்லுன்னு காத்து வாங்கும் போது உங்களை அப்படியே தழுவி போகிற இந்த பாடல் அந்த சுகமான உணர்வை கொடுக்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். காதலித்து கல்யாணம் பண்ணுறது ஒரு அழகுனா, கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது ஒரு தனி கலை. அரேஞ்ச் மேரேஜில் காதல் இல்லைன்னு யார் சொன்னது? சம்பந்தமே இல்லாத ரெண்டு உசுறு எங்கேயோ பிறந்து எப்போவோ மீட் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டு தங்களையே தொலைக்கிற அந்த பயணம் இருக்கே, அது ஒரு கவிதை. இன்னைக்கு நாம் அந்த பயணத்தில் தான் மிதக்க போகிறோம். நீயும் நானும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதோ இரவோடு முதல் பாடல்.

9:37:58 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்ற அந்த முதல் புள்ளி, அவங்க புகைப்படம் நம்ம கைக்கு வர்ற அந்த நிமிஷம்தான். வீட்டில் ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து நீட்டி பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும் பாருங்க. அந்த மொபைல் ஸ்க்ரீன்லேயே ஃபோட்டோலேயோ அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது இவங்க தானே நம்ம வாழ்க்கை அப்படின்ற அந்த முதல் பார்வை, ஒரு அழகான மயக்கம்.

நேரம் 9:42:32. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். அரேஞ்ச் மேரேஜில் ஃபோட்டோ பார்த்தாச்சு, மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் வந்தாச்சு. அடுத்தது ரெண்டு குடும்பமும் முதல் முறையாக ஒரு கோவிலில் சந்திச்சு கோவில் மணி யோசையோட எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகம் பண்ணிக்கிற அந்த தருணம், பெரியவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஓரமாக ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக பார்த்துக்கிற அந்த முதல் பார்வை, அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இவங்க ரெண்டு பேரோட கதையுமே மெல்ல மெல்ல ஆரம்பமாகும்.

0: நேர்களை சைபாலன் என்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம். விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ 92.8 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

நேரம் 9:48:42. போட்டோ பார்த்தாச்சு, நேரில் பார்க்குற படலம் வந்தாச்சு. ரெண்டு குடும்பமும் கூடி இருக்க காஃபி ட்ரீயை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க வரும்போது நம்ம இதய துடிப்பு நமக்கு மட்டும் ரொம்ப சத்தமாக கேட்கும். கூட்டத்துக்கு நடுவில் திருட்டுத்தனமாக அவங்க கண்களை சந்திக்கிற அந்த ஒரு நொடி, வார்த்தைகளே இல்லாமல் 1000 கதைகள் பேசும்.

0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

நேரம் 9:55. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அரேஞ்ச் மேரேஜை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க எல்லாம் பேசி முடித்ததும் ரெண்டு பேரும் தனியாக போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாடிக்கோ பால்கனிக்கோ அனுப்பி வைப்பாங்க. அப்போது ஆரம்பிக்கிற அந்த மௌனம் ரொம்ப அழகானது. என்ன கேட்கறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் தரையை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன வாக்கிங், அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் நிற்கிறது கூட ஒரு சுகம்தான். அவங்க லேசாக சிரிச்சுக்கிட்டே ஹலோ சொல்கிற அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்.

நேரம் கிட்டத்தட்ட 10 மணி நெருங்க போது 9:59 ஆகிட்டிருக்கு. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சி தொடங்கின வேகமும் தெரியல, அரை மணி நேரம் ஆன நேரம் கூட தெரியல. தேன் சிந்துதேவானத்தில் நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். வீட்டில் சம்மதம் சொல்லி அவங்க நம்பர் நம்ம மொபைலுக்கு வந்ததும் முதல் கால் பண்ணலாமா வேண்டாமான்னு மனசு படபடக்கும். முதல் ஃபோன் கால் அப்புறம் 10 நிமிஷம் பேசுறது பழக்கமாகி அதுவே மணிக்கணக்காக மாறும். வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மூச்சு காற்று மட்டும் கேட்குற அளவுக்கு மெதுவாக பேசுகிற அந்த ராத்திரி நேர பேச்சுக்கள் கூட, அந்த குரல் ஒரு அழகான போதை.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதை வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட நேரம் 10

மணி 6:58 அமைதியான இரவுல தேன் சந்த தேவானத்துல அரேஞ்ச் மேரேஜை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல சம்மதம் சொல்லி மொபைல் நம்பர்லாம் மாத்தி பேசிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கடவுள நடுவுல வெளியில போக ஆரம்பிக்கிற அந்த நாள் முதல் முறையா ஒரு 2 சக்கர வாகனத்தில் முன்னும் பின்னுமா அமர்ந்துக்கிட்டு போகிறது அந்த நெகிழ்ச்சி ஒரு விதமான ஏக்கம் காதல்

நேரம் 10:39. நேரம் 10:12:46. ஃபோனில் பேசி பேசி ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு கல்யாண ஷாப்பிங்னு சொல்லி முதல் முறையாக வெளியே போகிற அந்த நாள், பைக்கில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகும்போது கண்ணாடி வழியாக அவங்க முகத்தை பார்க்குற அந்த நிமிஷம், ரோட்டில் போகிற வண்டிகளோட சத்தம் கூட அப்போது ஒரு இசையாக தான் நம்ம காதில் கேட்கும்.

எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. நிச்சயதார்த்தம், எல்லார் முன்னாடியும் மோதிரம் மாற்றிக்கிற அந்த தருணம். இனி எனக்கு நீ, எனக்கு இனி நீ, எனக்கு நான் உனக்குன்னு ஊரறிய உறுதி பண்ணுற அந்த நாள். அந்த மோதிரம் வெறும் தங்கம் இல்லை, ரெண்டு உசுறு ஒன்றா இணைக்கிற ஒரு மந்திர கயிறு. அந்த மோதிரம் வெறும் தங்கம் அல்ல, ரெண்டு உசுரை ஒன்றா இணைக்கிற ஒரு மந்திர கயிறு.

நேரம் 10:23:39. அரேஞ்ச் மேரேஜில் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன பேச போகிறோம், நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும் பாருங்கள், ரொம்ப கொடூரமானது. கல்யாணனால் எண்ணி எண்ணி ஏங்குற அந்த தவிப்பிற்கே ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக நகரும். நாம் இங்கேயும் அவங்க வேற ஊர்லேயும் இருந்துக்கிட்டு அவங்க நினப்பிலையே தூக்கம் தொலைக்கிற அந்த தனிமை, நாம் இங்கேயும் அவங்க வேற ஊர்லேயும் இருந்துக்கிட்டு அவங்க நினப்பில் தூக்கம் தொலைக்கிற அந்த தனிமை ஒரு வலி கலந்த சுகம்தான்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். அரேஞ்ச் மேரேஜின் சுவாரஸ்யங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரா பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி, இந்த தனிமையில் தான் அவங்க மேலே இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகும். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் இருக்கும் இடைவெளி, இந்த தனிமையில் தான் அவங்க மேலே இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகும். எப்போ அவங்கள பார்ப்போம், எப்போ அவங்க கையை பிடிப்போம் அப்படின்னு மனசு ஏங்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க ஞாபகத்தை கொண்டு வரும். அந்த காத்திருப்பு காதலோட உச்சம்.

நேரம் 10:36 8 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்தாச்சு. அரேஞ்ச் மேரேஜை பற்றி தான் இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கல்யாண நாள் நெருங்க நெருங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பித்த அந்த பேச்சு முடியவே முடியாது தூங்கிட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும். கல்யாண நாள் நெருங்க நெருங்க

சாப்பிட்டீங்களான்னு ஆரம்பித்த பேச்சு தூங்கிட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும் முடியவே முடியாது. அதுலேயும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிற அந்த சின்ன சந்தோஷம், அதுவும் தனி ஒரு காதல் தான்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தீன் சிந்துதை வானம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய ஏன் கூட இன்னைக்கு நம்மளோட தீன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில அரேஞ்ச் மேரேஜ் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு இன்னும் சில நாட்கள் தான், கல்யாணத்துக்கு இன்னும் சில நாட்கள் தான், ஆனால் மனசுக்குள்ள கல்யாணம் மட்டும் தினமும் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வரவேற்பு இருக்கணும், முதல் முறை மாலை போடும்போது அவங்க முகத்தை எப்படி பார்க்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வரவேற்பு இருக்கணும், முதல் முறையாக மாலை போடும்போது அவங்க முகத்தை எப்படி பார்க்கணும், எல்லாமே மனசுக்குள்ள ஒரு ரிஹர்சலாக ஓடிக்கிட்டே இருக்கும்.

நேரம் 10:48:39 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி நாமளும் போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில அரேஞ்ச் மேரேஜ பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். காதல் வந்துடுச்சு அப்படின்னாலே சின்ன சின்ன சண்டைகளும் வந்தே தீரும். ஏன் கால் பண்ணல, என்ன பிஸியா இருந்தீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற சண்டை, ஆனா கடைசியில சரி விடுங்க அப்படின்னு சொல்லி திசை திரும்ப திரும்பி திரும்பி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஏன் கால் பண்ணல, என்ன பிஸியா இருந்தீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற சண்டை, ஆனா கடைசியில சரி விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் காதல் கலந்த உறவோட அழகே.

நேரம் 10:53:56. எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்த தேவானத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அரேஞ்ச் மேரேஜை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அரேஞ்ச் மேரேஜ்ல கடைசியில என்ன நடக்கும்? அந்த காத்திருப்பு முடிஞ்சு கல்யாண நாள். கெட்டி மேல முழங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அவங்க கழுத்துல தாலி ஏறும் அந்த நிமிஷம், அவங்க கழுத்துல தாலி கட்டும் அந்த நிமிஷம், தாலி ஏறும் அந்த நிமிஷம், தாலி கட்டும் அந்த நிமிஷம். அது வரைக்கும் ஏதோ ஒரு ஊர்ல யார் வீட்டு பிள்ளையோ இருந்தவங்க இனி வாழ்க்கை முழுசுக்கும் சொந்தம் அப்படின்னு உணரும் போது அந்த ஆனந்த கண்ணீர் வாழ்க்கையோட அர்த்தம். அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஒரு மூடிய புத்தகம் மாதிரி, என்ன இருக்குன்னு தெரியாம உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு பக்கமா படிக்கும்போது அது நம்மளோட ஃபேவரட் புத்தகமாகவே மாறிடும். ஒரு பெரிய மேஜிக் மாதிரி முகம் பார்த்து ஆரம்பிக்கிற இந்த பயணம் அவங்க மூச்சு காத்து இல்லாம நாம இல்லைங்கிற நிலைமையில போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த அன்புக்கு அழிவே இல்லை. இந்த அழகான அரேஞ்ச் மேரேஜ் ஜேர்னி உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன புன்னகையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு காதலிச்சாலும் சரி, அன்பு புரிதலும் இருந்தா வாழ்க்கை எப்பவுமே இனிமையான தேன் தான். இந்த இனிய நினைவுகளோடு இன்னைக்கு தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில இருந்து நான் விடைபெறுகிறேன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். காதலோடும் இனிமையான கனவுகளோடும் தூங்குங்க. குட் நைட்.

நேர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், நெல்லில் குருத்துப்புழு மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், அசுத்தம் தவிர்ப்போம் சுத்தம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதிய நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சாந்தரின். 8:55 சைபால் இன்றோ தகவல் வழங்கியிருப்பார் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம் இணைய வழி, 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரை மீண்டும், 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்புல் செஷன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலதேவன்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் வானொலி தொகுப்பு அமைப்பு ஏ பி எலிசபெத் உதவி ஏஞ்சலா விண்ணரசி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே மேக்ஸ். 6:20 முதல் 7 மணி வரையிலும் மீண்டும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்பிய தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து ஆட்டநேர இறுதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம். இதனிடையே கிரிக்கெட் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் 11:00 வரை திரை இசை கேட்கலாம். 11:45 புதிய வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், 7:00 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 காலை பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள

0: நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகர்வுலா, 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவூசி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வாவூசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை கே பாஸ்கர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய் பரத் அவர்கள் கஞ்சிரா. சென்னை அஞ்சல். 10:02 கேட்டலை நிற்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நிறம், தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர். 11:25 தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற உள்ள விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்க உள்ளார். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் சீவிலிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கடசுப்ராய நாயக்கர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை, டெல்லி அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு புதுப்புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு இளைய பாரதம், சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெற உள்ள கலந்துரையாடலில் வானொலி தொகுப்பு, நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா வினரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 குழல்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Reshma Tiwari. The 3-day BRICS Chief Justices Forum has begun in New Delhi. The forum has brought together Chief Justices, Presidents of Supreme Courts and senior judicial leaders from BRICS member states and partner countries. As part of the forum, Chief Justice of India Justice Suryakant today held a series of bilateral meetings with heads of judicial delegations from various countries including Russia, China, the UAE, South Africa, Iran and Uzbekistan. Discussions were held for strengthening of judicial cooperation among countries, technology advancement, integration for increasing efficiency of judiciary, enhancing people-to-people ties through expeditious judicial processes and best legal practices of different countries. The External Affairs Ministry said that 166 Indian nationals have been rescued in Nepal so far after flash floods hit the neighboring nation. Briefing media in New Delhi today, spokesperson in the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said 275 Indian nationals remain missing. Mr. Jaiswal said 1,907 Indian nationals have safely crossed into Nepal from China. The spokesperson said India will continue to provide assistance as per the requirements of the government of Nepal.
2: In the wake of this tragedy, we have extended our solidarity and support to the government and people of Nepal. As a close friend and partner, India responded promptly, and we will continue to support rescue, relief, reconstruction and recovery efforts in the country.
1: Meanwhile, the death toll from the devastating Nepal-Tibet flash floods has reached 1,287, with around 5,083 people reported missing. The flood situation in Bihar remains grim as all major rivers including the Ganga, Punpun, Gandak, Budhi Gandak, Son and Kosi are in spate. 16 districts including Patna, Bhojpur, Bhagalpur and West Champaran across North, Central and South Bihar are affected by floods. Relief and rescue operations are being carried out on a war footing by the Disaster Management Department in the affected areas. In Uttar Pradesh, 26 districts including Ayodhya, Varanasi, Azamgarh, Balia, Gorakhpur, Lakhimpur Khiri, Chitrakoot and Barabanki are affected by the floods. ரிலீஃப்

நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.